நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ரவண மாதம் 7 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபபவருடம் ஆடி மாதம் 13 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 29 நாள் புதன்கிழமை. நேரம் காலை 5:55. நேர்களை நீ கேட்கலாம் குரள முதமும், அதனைத் தொடர்ந்து மங்கள இசையும்.

அடக்கத்தில் ஆமை போல ஐம்புலன்களையும் அடக்கி ஆள மனிதன் கற்றுக்கொண்டால் அது இந்த பிறவிக்கு மட்டுமில்லாது ஏழு பிறவிக்கும் பாதுகாப்பு தரும். குறள் எண் 126 அதிகாரம் அடக்கமுடைமை.

அடக்கத்தில் ஆமை போல ஐம்புலன்களையும் அடக்கியால மனிதன் கற்றுக்கொண்டால் அது இந்த பிறவிக்கு மட்டுமல்லாது ஏழு பிறவிக்கும் பாதுகாப்பு தரும். குறள் எண் 126 அதிகாரம் அடக்கமுடைமை.

0: நேயர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய அரசு துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் 5 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர்களிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக சிறுவர்கள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் துறைப்பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக அளவில் கப்பல் துறை பணியாளர்களை வழங்கும் நாடுகளில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளதாக பிம்கோ ICS ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. நாகாலாந்தின் கோபனாலாவில் கடந்த 13ஆம் தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் கிரிதி எல்லைப்பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர் மிசிர் பெசராவை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் குண்டு எறிதலில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை ஷில்பா கஞ்சுகர கோபாலுவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை நேரம் காலை 6:03. நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி

நிகழ்ச்சி 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் கவிதை ஏ. சேகர் அவர்கள். இன்று காலை 7 மணிக்கு இடம்பெறும் வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் நேர்லை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம். ஞானசேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். காலை 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே. கே. தாமஸ் அவர்கள். காலை 7:45 இன்றைய தினத்தில் இன்று தேசிய புலிகள் தினம். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். காலை 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். இன்று காலை 8:25 இன்றைய குறுஞ்செய்தி, அதனைத் தொடர்ந்து 8:30 கலாசாவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிலவரம் இடம்பெறும். எட்டு 8:50 தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், அதனைத் தொடர்ந்து இன்று காலை 9:02 இடம்பெறும் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்க்கை துணையுடன் கட்டாயம் கலந்தாலோசிக்க வேண்டிய விஷயங்கள் இவை, இந்த தலைப்பில் நீங்கள் பேச இருக்கிறீங்க. பத்து 2 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி, முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தவாங் அருணாச்சல பிரதேசம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் பசுமையான இரட்டை ஜடை நினைவுகள், இதை பற்றி தான் வந்து தோழிகள் பேச இருக்கிறீங்க. 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவர் நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். தொடர்ந்து 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத இலை உணவுகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2 மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி, குக்கு நிகழ்ச்சிக்கு நேயர்கள் குறுஞ்செய்தி குரல் பதிவு அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் 9443360794. 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 ஆலோசனை நேரத்தில் அன்றாட வாழ்க்கையில் உணவும் ஊட்டச்சத்தும் நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட மக்கள் கல்வி தகவல் அலுவலர் ஏ. சி. ரமேஷ் அவர்கள். 6:02 பக்தி மாலை, 6:30 நம்மை சுற்றி, 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள்.

இன்று இரவு 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. இரவு 9 இடைவிடாத இசை மழை. 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் காவிரி பூம்பட்டினத்து திரைக்கடலும் தமிழரின் வணிகமும் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி

நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். இணைந்திருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6. நேர்களே, குக்கு நிகழ்ச்சிக்கு நேர்கள் குறுஞ்செய்தி குரல் பதிவு அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் 9443360794. மனம் விரும்புவதே சுகமான ரகங்கள் நிகழ்ச்சிக்கு நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 மற்றும் 256-1133 என்ற எண்கள். இணைந்திருக்கிறோம் நெல்லை பண்பலை 102.6. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 6:10. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: பிறர் குற்றம் சுட்டுதல். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பது நம் முன்னோர் வாக்கு. எது குற்றம் என்பதை நாம் முதலில் கண்டுணர வேண்டும். பொய் பேசாத, குற்றம் என்றால் என்னவென்றே அறியாத ஒரு காலத்தில் நம் தமிழ் சமூகம் இருந்துள்ளது என்ற உண்மையை நம்மால் நம்ப முடிகிறதா? அது எப்படி? நரியே தந்திரம் செய்து ஏமாற்றுகிறது என்று கதைக்கிறோம். மனிதனாக பிறந்தவன் எப்படி பொய் சொல்லாமல் அடுத்தவனை ஏமாற்றாமல் வாழ்ந்திருக்க முடியும்? இங்குதான் தொல்காப்பியர் நமக்குச் சான்றுரைக்கின்றார். திருமணத்திற்கான இலக்கணத்தை கூறுமிடத்தில் தொல்காப்பியர் பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்று ஆதாரம் காட்டியுள்ளார். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் என்று தொல்காப்பியர் கூறியிருப்பதிலிருந்து பொய் குற்றம் தோன்றாத தெரியாத மக்கள் கூட்டம் ஒரு காலத்தில் வாழ்ந்துள்ளது அந்த உண்மையை நாம் உணரத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட தெளிந்த குற்றமற்ற தமிழ்ச் சமூகம் காலப்போக்கில் மனித கூட்டத்தின் நாகரிக வளர்ச்சியை நெறிப்படுத்த அந்தந்த காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் ஏற்புடையது எதுவோ அதுவே நன்மையை கொண்டதாக, ஏற்பில்லாதது எதுவோ அதுவே காலத்தால் தவிர்க்கப்பட வேண்டியதாக மாறிவிடுகிறது. அதே காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் பொருந்தி வராதது, ஏற்க முடியாதது எதுவோ அதுவே குற்றமாகிப் போனது. அத்தகைய ஏற்பில்லாதவற்றை கட்டுக்குள் கொண்டுவர சட்டங்கள் இயற்றினர். குற்றம் களைய சட்டம் பிறப்பித்தனர். எனவே குற்றத்தை களைதல் என்பதே காலத்தின் தேவை, மானுட மதிப்பீட்டின் தேவையே ஒழிய குற்றத்தை குத்தி காட்டுதல் அல்ல. குத்தி காட்டுதலுக்கும் சுட்டி பேசுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குத்தி காட்டுதல் என்பது மேலும் மேலும் ஒருவனை திருந்த விடாமல் சிந்திக்க விடாமல் செய்

0: செய்துவிடும். சுட்டிக்காட்டுதல் என்பது திருந்தி வாழுவதற்கு வழிகாட்டும். எனவே காலமறிந்து இடனறிந்து பொருளறிந்து நாம் பிறர் குற்றங்களை சுட்டிக்காட்ட வேண்டும். சிலர் நிதானமில்லாமல் பதற்றத்தால் சில செயல்களை செய்யும் பொழுது அது நல்விளைவுகளை தராமல் எதிர்விளைவுகளை தந்துவிடுகின்றது. அந்த அனுபவ மொழியே பதறிய காரியம் சிதறும் என்ற பழமொழியாகியது. இந்த நிதானமில்லாத பதற்றமாகியவரின் குறையை சுட்டிக்காட்டி திருத்தம் செய்ய வேண்டிய கடமை நமக்குண்டு. எப்படி திருத்துவது? பதறாத காரியம் சிதறாது என்ற நேர்மறை சொற்களை அவர்களின் கரம் பிடித்து சொல்லிப் பாருங்கள். பதற்றமுற்றவரின் மனம் அமைதியாகும், அவரது செயல் சீராகும். ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல தலைவர் சூழலுக்கும் இடத்துக்கும் பொருந்தி வராதது, ஏற்க முடியாதது எதுவோ அதுவே குற்றமாகிப் போனது. அத்தகைய ஏற்பில்லாதவற்றை கட்டுக்குள் கொண்டுவர சட்டங்கள் இயற்றினர், குற்றம் களைய சட்டம் பிறப்பித்தனர். எனவே குற்றத்தை களைதல் என்பதே காலத்தின் தேவை, மானுட மதிப்பீட்டின் தேவையே ஒழிய குற்றத்தை குத்தி காட்டுதல் அல்ல. குத்தி காட்டுதலுக்கும் சுட்டி பேசுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குத்தி காட்டுதல் என்பது மேலும் மேலும் எப்போதும் நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். அதனால்தான் வள்ளுவப் பெருந்தகை தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று எச்சரிக்கின்றார். உண்மை, இனிமை, அன்பு, பொறுமை, மரியாதை ஆகிய ஐந்து பண்புகளையும் பிறர் குற்றத்தை சுட்டிக்காட்டும்போது நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதனை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் நமது சொற்கள் பிறர் மனங்களை புண்படுத்தாமல் பண்படுத்தும் என்ற பக்குவத்தோடு நாம் அவர்களை அணுக வேண்டும். குற்றம் செய்யாத மனிதரில்லை, நாமும் குற்றம் செய்தவர்தான். நம் குற்றத்தை நாம் முதலில் நியாயப்படுத்தி பேசாமல் அதனை களைந்துவிட்டு பிறர் குற்றம் சுட்டுதலே மனிதனுக்கு மனிதன் செய்யும் மானுடக் கடமையாகும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றங் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு என்ற குறட்பாவை நம் வாழ்வின் அருட்பாவாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே தவறை சுட்டிக்காட்டுவது அறிவு, அன்போடு சுட்டிக்காட்டுவது பண்பு, திருந்தி வாழ்வதற்கு வழிகாட்டுவதே மனிதநேயம். மலரட்டும் மனிதநேயம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேரம் காலை 6:17. காலை கதிரவன் கண்விழித்து பனித்துளியின் வெண்மையை விழிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கும் இந்நேரம் நேயர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பாகும். நேற்று நடந்த தோல்விகள் நம்மை வரையறுக்காது. இன்று நாம் எடுக்கும் சரியான முடிவுகள்தான் நம் எதிர்காலத்தை உருவாக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் அனுராதா ஸ்ரீராம் அவர்களின் குரலில்.

இறைவன் அருளால் கிடைத்த இனிமையான காலை வேளையில் நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. பிறருக்கு ஒரு புன்னகையை பரிசளிப்போம், அன்பான ஒரு வார்த்தையை பகிர்வோம். நாம் செய்யும் சிறிய நன்மைகள் கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு இனிய புன்னகை, ஒரு அன்பான வார்த்தை, ஒரு சிறிய உதவி, இவை அனைத்தும் பிறரின் வாழ்க்கையில் ஒளியாக மாறும். நாம் உலகத்தை முழுவதுமாக மாற்ற முடியாவிட்டாலும் நம்மை சுற்றி இருப்பவர்களின் நாளை அழகாக மாற்ற முடியும். அதுவே உண்மையான மனிதநேயமாகும். நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. நம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

அன்பின் சிகரம் இன்பத்தென்றில் கருணை கடலாம் இறைவனின் பக்தி பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. நேரம் காலை 6:30. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் பயம் நீங்கும், அன்பு இருக்கும் இடத்தில் வெறுப்பு மறையும், பொறுமை இருக்கும் இடத்தில் வெற்றி மலரும். அதனால் இன்று எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் மன அமைதியை இழக்காமல் நேர்மறை எண்ணங்களுடன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்போம். நாம் எடுக்கும் சிறிய நல்ல முடிவுகளே நாளைய பெரிய வெற்றிகளின் அடித்தளமாக அமையும். இன்று நாம் நினைப்பதெல்லாம் நன்மையாக மாறட்டும், நம் முயற்சிகள் வெற்றியாகட்டும், நம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகட்டும், நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம் உடலில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும், நம் இதயத்தில் அன்பு என்றும் நிறைந்திருக்கட்டும். நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மனு அவர்களின் குரலில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பந்தலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: இசையோடு இறைவன் துதி கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் இது. வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. இறைவனை முழு மனதோடு நம்புகிறவர்களின் வாழ்க்கையில் பயத்திற்கு இடமில்லை. சோதனைகள் வரலாம், மனம் சோரலாம், ஆனால் இறைவனின் கரம் நம்மை ஒருபோதும் கைவிடாது. இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் ஒரு சிறிய ஒளிக்கதிர் அதை அகற்றுவது போல இறைவனின் அருள் நம் வாழ்க்கையின் எல்லா இருளையும் நீக்கிவிடும். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்
1: பரம்பரையில்

தன் உடல் குளித்து ஒலுவடுத்து சுமுகம் தொழுகுவாள். கடல் கிழித்து கதிரவன் தான் உதிக்கும் முன்னாலே தன் உடல் குளித்து ஒலுவடுத்து சுபு தொழுகுவாள். கடல் தாழை கரங்களிலே மறைய ஏந்துவாள். கடல் தாழை கரங்களிலே மறைய

கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள், மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள். வறுமை வாட்டும் போது வாழ்க்கையிலே பொறுமை காட்டுவாள்.

தினமும் ஐந்து வேளை தொழுகை பேணுவாள். ஆண்டின் அருள் மணக்கும் ரமலானின் நோன்பு காணுவாள். அனுதினமும் ஐந்து வேளை தொழுகை பேணுவாள். ஆண்டின் அருள் மணக்கும் ரமலானின் நோன்பு காணுவாள். வறுமையுற்ற ஏழைக்கு வள் வாரி வழங்குவாள். வறுமையுற்ற ஏழைக்கு வள் வாரி வழங்குவாள்.

நகை உமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். நகை உமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள், வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள். கணவன்

0: உவமையுமாவாள், குடும்ப திருவிளக்காய் அருளிருக்க வாழ்ந்து காட்டுவாள்.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: நேர்களை கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. நேரம் காலை 6:45. நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: தமிழகத்தில் விதைக்கான உற்பத்தி ஆண்டு முழுவதும் நடைபெறுவதில்லை. எனவே அறுவடை காலத்தில் விதைகளை தகுந்த முறையில் சுத்திகரிப்பு செய்து சேமித்து வைக்க வேண்டும். விதைகளை சேமிக்கும் போது பூச்சிகள் மற்றும் நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பது மிகவும் முக்கியமானதாகும். புதிதாக அறுவடை செய்யப்பட்ட விதைகளில் ஈரப்பதம் 20% முதல் 25% வரை காணப்படும். இதனை 10% முதல் 13% வரை குறைக்க காலை வெயிலில் உலர்த்திய பின்னரே சேமிக்க வேண்டும். ஈரப்பதம் அதிகம் இருந்தால் விதையானது பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகும் வாய்ப்பு அதிகம். விதை சேமிப்பின் மிகப்பெரிய சவாலாக கருதப்படுபவை புழுக்கள் மற்றும் பூச்சிகளாகும். இவற்றால் விளைச்சலில் 2.5% இழப்பு ஏற்படுகிறது. பூச்சிகளும் புஞ்சானங்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. இந்த பூச்சிகள் விதைகளை துளைத்து உண்டு சேதப்படுத்துவதுடன் அவற்றின் கழிவுகளை விதை குவியலில் சேர்த்து அந்த விதை குவியல் முழுவதையும் சேதப்படுத்தி விதை குவியலின் ஈரப்பதத்தை அதிகமாக்கி அதனை புஞ்சான தாக்குதலுக்கு ஆளாக்கி விதைகளிலிருந்து துர்நாற்றம் வீச செய்கிறது. இதனால் விதையின் முளைப்பு திறன் வீரியம் குறைந்து விதைப்பதற்கு தகுதியற்றவை ஆகிறது. விதைகள் அதிக முளைப்பு திறனுடன் இருக்கவும் உரிய காலம் வரை சேமிக்கவும் நெல் 13%, சோயாபீன்ஸ் 13%, சிறுதானியங்கள் பப்பாளி 12%, பயர் வகைகள் நிலக்கடலை, சூரியகாந்தி, எள், கொத்தவரை, பீட்ரூட், பாலக்கீரை 9%, முருங்கை, புளிச்சை, வெங்காயம், கத்தரி, மிளகாய், தக்காளி 8% மற்றும் காலிஃபிளவர், முட்டைக்கோஸ், நூல்கோல், சுரை, பாகல், புடல், பீர்க்கு, பூசணி, பரங்கி, தர்பூசணி, வெள்ளரி 7%, பரிந்துரைக்கப்பட்ட ஈரப்பத அளவுகள் இருக்க வேண்டும். விவசாயிகள் அறுவடை செய்த விதையினை அடுத்த விதைப்புக்கு சேமிக்கும் பட்சத்தில் உரிய முறையில் சேதமில்லாமல் அறுவடை செய்து விதையின் ஈரப்பதம் அறிந்து கொண்டு விதைகள் பூச்சி நோய் தாக்குதலுக்கு உள்ளாகாமல் சேமிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மக்காச்சோளத்தில் பூ பூக்கும் பருவம் மற்றும் காய்பிடிக்கும் பருவத்தில் 1 ஏக்கருக்கு தேவையான 2 கிலோ மக்காச்சோள மேக்சிமை தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து இலைவழி தெளிக்கும் போது வறட்சி தாங்கி வளரும் தன்மை ஏற்படுவதோடு 15% அதிக மகசூலும் கிடைக்கிறது. நிலக்கடலையில் 1 ஏக்கருக்கு 3 கிலோ நிலக்கடலை ரிச்சை தேவையான தண்ணீருடன் கலந்து இடும்போது பூ உதிர்வது தடுக்கப்படுவதோடு அதிக மகசூலும் கிடைக்கிறது. கரும்பு சாகுபடியில் TNAU கரும்பு பூஸ்டரை 1 ஏக்கருக்கு 1 கிலோ என்ற அளவில் நட்டதிலிருந்து 45ஆம் நாளிலும், 1.5 கிலோ நட்டதிலிருந்து 60ஆம் நாளிலும், 2 கிலோ நட்டதிலிருந்து 75ஆம் நாளிலும் இலைவழி மூலம் தெளிக்கும் போது கரும்பின் வளர்ச்சி மற்றும் எடை அதிகரிக்கிறது. இனிப்பு சுவை அதிகரிப்பதோடு அதிக மகசூலும் கிடைக்கிறது. TNAU தென்னை டானிக்கில் தென்னைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் இருக்கின்றன. 1 வருடத்திற்கு 2 பாக்கெட்டுகள் அதாவது 200 மில்லி லிட்டர் டானிக்கை 6 மாத கால இடைவெளியில் வேர் மூலம் அளிக்க வேண்டும்.

0: இதனால் பச்சையம் அதிகரித்து ஒளிச்சேர்க்கை திறன் கூடும். குறும்பை உதிர்தல் குறைந்து காய்கள் பெரிதாகி பருப்பு எடை அதிகரிப்பதோடு விளைச்சலும் 20% அதிகரிக்கும். பயறு வகை பயிர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு தேவையான 2 கிலோ TNAU பயறு 1.5 தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து பூ பூக்கும் பருவத்தில் இலைவழி மூலம் கைத்தளிப்பான் கொண்டு சீராக தெளிக்க வேண்டும். இதனால் பூ உதிர்வது தடுக்கப்படுவதோடு 20% அதிக மகசூலும் கிடைக்கிறது. பருத்திக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவான ஒரு ஏக்கருக்கு 2.5 கிலோ TNAU பருத்தி பிளஸ் உடன் தேவையான அளவு தண்ணீர் கலந்து பூ பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் பருவத்திலும் இலைவழி மூலம் தெளிப்பதன் மூலம் பூ உதிர்வதை தடுத்து காய்வெடிக்கும் தன்மை அதிகரிக்கிறது. மேலும் 15% மகசூலும் அதிகரிக்கிறது. பசுந்தழை உரம் என்பது பயறு வகை தாவரங்கள் அல்லது மரங்களின் இலைகளை வயல்களில் இட்டு அவை மண்ணில் கலக்குமாறு முழு முறையாகும். காட்டு மரங்களின் இலைகள்தான் பசுந்தழை உரத்தின் முக்கிய மூலதனமாகும். பயிரிடப்படாத நிலங்கள், வயல் வரப்பு மற்றும் வேறு இடங்களில் வளரக்கூடிய செடிகளும் பசுந்தழை எருவிற்கான மற்றொரு ஆதாரமாகும். பசுந்தழை உரத்திற்கு முக்கியமான செடி வகைகள் வேம்பு, இலுப்பை, கொழிஞ்சி, புங்கம், எருக்கு, அகத்தி, சுபாப்புல் மற்றும் புதர் செடிகள் ஆகும். ஒரு ஹெக்டேருக்கு 30 முதல் 40 கிலோ வரை இலை தழைகளை எடுத்து உழவுக்கு முன் நிலத்தில் போட்டு அவற்றை மண்ணில் நன்றாக உள்ளே செல்லுமாறு உழ வேண்டும். இவை அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது. பசுந்தாள் உரங்கள் மண் அரிப்பினால் ஏற்படும் இழப்பை குறைக்க உதவுகின்றன. நீர்பிடிப்பு கொள்ளளவை அதிகப்படுத்தும் தன்மை பசுந்தாள் உரத்திற்கு உள்ளது. பசுந்தாள் பயிர்களால் களை செடிகளின் வளர்ச்சியை குறைக்கலாம். காரத்தன்மையுள்ள மண்ணை சீர்திருத்துவதற்கு உதவுகிறது. பேர்முடிச்சு நூற்புழுக்களை பசுந்தழை உரம் இடுவதன் மூலம் கட்டுப்படுத்தலாம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 64 அடி, மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 70 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உரவில நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 39% முதல் 61% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. நேரம் காலை 6:55. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி உன்னோடு தேவையின்றி ஒட்டிக்கொண்டிருக்கிறது நெகிழி. ஒருமுறை பயனாக்கி தூரம் எறிகிறாய். நெடுந்தூரம் பயணித்தும் நீண்ட நாள் மக்காமல் நிலத்தினூடே சிதையாமல் நெகிழி தவிர்ப்போம்.
2: வழங்குகிறார் கவிதை ஏ. சேகர் அவர்கள்.
3: வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தற்கால டிஜிட்டல் உலகில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் பற்றி பார்ப்போம். டிஜிட்டல் உலகிற்கு இணையாக நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இயற்கையை பாதுகாப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்றைய நவீன தொழில்நுட்ப காலத்தில் டிஜிட்டல் கழிவுகள் மற்றும் கார்பன் உமிழ்வை குறைப்பது மிகவும் முக்கியம். செயற்கை நுண்ணறிவு மூலம் காற்று மாசுபாடு கண்காணிக்கப்பட்டு காற்று மண்டலத்தை தூய மண்டலமாக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. செயற்கை நுண்ணறிவு மூலம் காடுகளும் கண்காணிக்கப்பட்டு வனப்பாதுகாப்பும் வன விலங்குகள் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது. டிஜிட்டல் ஆவணங்கள் சேமிப்பு முறைகள் காகித சேவையை குறைக்கிறது. இதன் மூலம் மரங்கள் வெட்டுவது தடுக்கப்படுகிறது. சமூக வலைத்தளங்கள் மற்றும் இணையதளங்கள் மூலம் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு உலக அளவில் எளிதாக பரப்பப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றுச்சூழல் அமைப்புகள் இதற்கான பிரத்யேக வலைதளங்களை உருவாக்கியுள்ளன. எலக்ட்ரானிக் கழிவுகள், மின்னணு சாதனங்களின் அதிகரிப்பு மற்றும் அவைகளின் குறுகிய ஆயுட்காலம் அதிகப்படியான நச்சுக் கழிவுகளை உருவாக்குகிறது. டிஜிட்டல் உலகம் தொடர்ந்து இயங்கி வருவதால் இதற்கு அதிக அளவில் மின்சாரம் தேவைப்படுகிறது. பழைய சாதனங்களை புதுப்பித்தல், தேவையற்ற மின்னஞ்சல்கள் மற்றும் புகைப்படங்களை நீக்குதல் போன்றவை தனி மனித டிஜிட்டல் கார்பன் தளத்தை குறைக்க முடியும். டிஜிட்டல் புரட்சியை முறையாக கையாள்வதன் மூலம் உலகளாவிய நிலைத்தன்மையை அடைய முடியும். நவீன யுகத்தில் கம்ப்யூட்டரை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு முறையும் சுற்றுச்சூழலையும் கருத்தில் கொள்ள வேண்டும். கணினியை பயன்படுத்தாத போது, குறிப்பாக இரவு நேரங்களில், அதை பவர் ஆஃப் செய்வது அவசியம். பழைய கணினி பாகங்களை குப்பையில் வீசாமல் அங்கீகரிக்கப்பட்ட மறுசுழற்சி மையங்களுக்கு அவற்றை வழங்க வேண்டும். இயந்திரங்களால் ஏற்படும் காற்று, நீர் மற்றும் ஒளி மாசுபாட்டை கட்டுப்படுத்த உரிய வடிப்பான்களை பயன்படுத்த வேண்டும். கணினிகள் நமது வாழ்க்கையை எளிதாக்கி உள்ளன. அதே வேளையில் மின்கழிவுகள் மற்றும் அதிகப்படியான மின்சார நுகர்வு சுற்றுச்சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தலையும் உண்டாக்குகிறது. சுற்றுச்சூழல் சமநிலையை காக்க பசுமை தொழில்நுட்பமும் நமது விழிப்புணர்வும் மிகவும் அவசியமாகிறது. நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி மனித வாழ்க்கையை எளிதாக்கினாலும் அது சுற்றுச்சூழலுக்கு ஓரளவு பாதிப்பையும் உண்டாக்குகிறது. எனவே தொழில்நுட்ப வளர்ச்சியை அனுபவிக்கும் இத்தருணத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு சூழலை காப்போம். நன்றி. வணக்கம்.
2: நாம் கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் கவிதை ஏ. சேகர் அவர்கள்.

0: நெல்லை மக்கள் எல்லாருக்குமே சூப்பரான காலை வணக்கம், குட் மார்னிங். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். கிடைச்ச இந்த லைஃபை நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலையில 7 மணி ஆகிட்டு இருக்குது. 8 மணி வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6ல. வணக்கம் பரணி. நெல்லை சுற்றி நடக்கிற நிறைய நிகழ்வுகளோட அழகான அதிரடியான அட்டகாசமான பாடல்களை அடுத்தடுத்த அழகாக அணிவகுத்து உங்களுக்காகவே வெயிட்டிங். நிகழ்ச்சியில் உங்க கூட இணைகிற நான் உங்கள் அன்பிற்கினிய வசந்தி பாலமுருகன். நேர்லை வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட முதல் பகுதியா தொழில் தொடங்குவோம். நேர்லை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
1: வணக்கம். நாம் தினந்தோறும் சிறு தொழில் முனைவோர், நடுத்தர தொழில் செய்ய விரும்புவோர், குடிசை தொழில்கள் செய்ய விரும்புவோர், பெரிய கடனுதவியை பெற்று தொழிற்சாலைகளை விரிவாக்க விரும்புவோர், கிளஸ்டர்கள் என்று சொல்லக்கூடிய தொழில் கூட்டுறவு போல் அமைத்து செயல்படக்கூடிய நிறுவனங்கள், இன்று பல்வேறு துறையினருக்கும் தேவையான கடனுதவி திட்டங்களை, இந்திய மற்றும் தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களை தினந்தோறும் நாம் பேசி வருகிறோம். இன்று சிறு விவசாயிகள் வேளாண் வணிக கூட்டமைப்பு என்ற ஒரு நிறுவனத்தை இந்திய அரசு வைத்திருக்கிறது. இந்த கூட்டமைப்பு SFAC என்று அழைப்பார்கள். இந்த நிறுவனம் வெஞ்சூர் கேபிட்டல் சப்போர்ட்டிங் ஸ்கீம், வேளாண் வணிக திட்டங்களுக்கு கடனுதவி வழங்கக்கூடிய திட்டத்தை வகுத்திருக்கிறது. இந்த திட்டமானது முற்றிலும் இந்திய அரசினுடைய திட்டம். அதனுடைய வலைத்தளத்தை நாம் போட்டு பார்த்தால் முழுமையான விவரங்கள், அதாவது யாருக்கெல்லாம் கடனுதவி கொடுக்கிறார்கள், இதற்கு வட்டியே கிடையாது, வட்டி இல்லாத கடனாக வழங்குகிறார்கள், நிறுவனருடைய பங்கு 26%, அரசாங்கம் 74% கடனுதவி வழங்குகிறார்கள், அதிகபட்சம் 50 லட்சம் வரை. விவசாயிகள், வேளாண் தொழில் முனைவோர், உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள், பிஎஸ்சி எம்எஸ்சி போன்ற வேளாண் பட்டங்களை பெற்றவர்களுக்கு வேளாண்மை, கால்நடை, கோழி வளர்ப்பு, பால் பொருட்கள் தயாரிப்பு போன்ற வேளாண்மை சார்ந்த அனைத்து தொழில்களுக்குமே இதில் கடன் வழங்குகிறார்கள். வங்கிகள், நபார்டு வங்கிகள், நிதி நிறுவனங்கள் மூலமாக இந்த கடனுதவியை சிறு விவசாயிகள் வேளாண் வணிக கூட்டமைப்பு வழங்குகிறது. அதேபோல் ஸ்டாண்டப் என்ற திட்டம், மத்திய அரசினுடைய திட்டம் உங்களுக்கு தெரியும். இந்த திட்டத்திலே SC ST மக்கள், பெண்கள் ஆகியோருக்கு சிட்பி வங்கி, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக 10 லட்சம் முதல் 1 கோடி வரை கடனுதவி வழங்குகிறார்கள். முன்னோடி வங்கிகள், தேசிய வங்கிகள், உற்பத்தி, வர்த்தகம், சேவை தொழில், இவை அனைத்திற்குமே கடனுதவியை இந்த திட்டத்தில் அளிக்கப்படுகிறது. 7 ஆண்டுகள் வரை இந்த கடனை திருப்பி செலுத்தலாம். 10% தொகையை அந்த நிறுவனத்தை தொடங்க விரும்புவோர் மார்ஜின் மணியாக, தங்களுடைய மூலதனமாக வைத்திருக்க வேண்டும். அதேபோல் ஸ்டார்ட் அப் இந்தியா சீடு ஃபண்ட் ஸ்கீம், ஸ்டார்ட் அப் இந்தியாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதிலே ஒரு திட்டம்தான் சீடு ஃபண்டு கேபிட்டல், அதாவது அந்த ஆரம்ப காலத்திற்கு தேவையான முதலீடை அரசு வழங்குகிறது. புதிய தொழில் முனைவோர்கள், தயாரிப்பு வணிகம் இரண்டுக்கும் இந்திய அரசின் உதவி, 50 லட்சம் வரை இது இந்த திட்டத்திலே கிடைக்கிறது. இதில் 20 லட்சம் வரை சப்சிடியாக, அதாவது இலவச மானியமாக வழங்குகிறார்கள். ஆனால் தொழில் வணிக வளர்ச்சித்துறை DPII ட்ரேட் என்ற அந்த மத்திய அரசினுடைய நிறுவனம் இருக்கிறது, அதனுடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். இதற்கு யாரை அணுக வேண்டும் என்றால் இந்திய அரசின் MSME நிறுவனம் இந்தியா முழுவதும் ஏராளமான இன்குபேட்டர்களை, அதாவது ஒரு கல்லூரியைப் போலவே கல்லூரிகளோடு இணைந்து இந்த இன்குபேட்டர்களை அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் தொழில் முனைவோரை

0: பதப்படுத்தல் துறை மிகப்பெரிய துறையாக இந்தியாவில் அமைந்திருக்கிறது. அவர்களுடைய சம்பதா SAMPDA திட்டம், இந்த திட்டம் வேளாண் பதப்படுத்தல் திட்டமாகும். ஏபிசி என்று அழைப்பார்கள், வேளாண் பதப்படுத்தும் உள்கட்டமைப்பு நிறுவனம். இந்த நிறுவனம் உணவு பதப்படுத்தும் துறையின் கீழ் வருகிறது. உணவு உற்பத்தியை அதிகரிக்க உணவு சார்ந்த பதப்படுத்தல் திட்டங்கள் வைத்திருப்போருக்கு உதவி செய்ய அப்படிப்பட்டவர்கள் கூட்டமைப்பாக வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு பொது வசதி வழங்க இந்த திட்டம் உதவி செய்கிறது. ஏதாவது ஒரு 5 உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் இணைந்து ஒரு கூட்டமைப்பாக செயல்பட வேண்டும். குறைந்தபட்சம் அவர்களிடம் 10 ஏக்கர் நிலம் குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். அப்படி கூட்டுறவு சங்கங்கள், தனிநபர்கள், வேளாண் உற்பத்தியாளர் கம்பெனிகள், பார்ட்னர்ஷிப் நிறுவனங்கள், மத்திய மாநில அரசினுடைய உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் இருந்தால் அவர்கள் இந்த சம்படா என சொல்லப்படக்கூடிய திட்டத்தில் கடனுதவி பெறலாம். www.MO Ministry of Food Processing Industries MOFPI.gov.in என்ற வலைத்தளத்திலோ அல்லது www.SAMPADA.com என்ற வலைத்தளத்திலோ நீங்கள் பார்த்தால் இதற்கு யார் விண்ணப்பிக்க முடியும், எவ்வளவு தொகை கையில் இருக்க வேண்டும், எவ்வளவு ரூபாய் கடனுதவி, என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றன, இவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு சாலை போட வேண்டும், பொதுவான ஒரு கட்டடம் கட்டி அங்கே அவர்களுடைய மூலப்பொருட்களை வைத்து விற்பனை செய்ய வேண்டும், அங்கே வாங்கி கொள்ளலாம் அந்த நிறுவனங்கள், அப்படி பொதுவான ஒரு கட்டிடம், இப்படி அந்த கூட்டமைப்புக்கு வேறு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ, கழிவு நீரை சுத்திகரிப்பு மையமா, இப்படி எத்தனையோ திட்டங்களை இந்த உணவு பதப்படுத்தல் நிறுவனங்களுக்கு, 5 நிறுவனமாக இருக்கலாம், 50 நிறுவனங்கள் கூட சேர்ந்து இதை தொடங்கலாம். அவர்களுக்கு காமன் ஃபெசிலிட்டி சென்டர் என்று தேவைப்படும். அது தொடங்குவதற்கும் இந்த மத்திய அரசினுடைய துறை உதவி செய்கிறது. இப்படி ஏராளமான கடனுதவி திட்டங்களை நாம் தினந்தோறும் விவாதித்து வருகிறோம். இதை பற்றி அந்த வலைத்தளங்களில் நீங்கள் பார்த்து அந்த அலுவலர்களுக்கு ஃபோன் செய்து நேரில் சென்று இதை பற்றிய விவரங்கள் தெரிந்து விண்ணப்பியுங்கள். கண்டிப்பாக இந்த அனைத்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி சின்ன சிறு தொழில்களை செய்தோட இது போன்ற பெரிய கடனுதவிகளை பெற்று தொடங்கும் போதுதான் மேலும் மேலும் உற்பத்தி அதிகரிக்கும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நேர்லை தொழில் தொடங்கவும் நேர்லை நிகழ்ச்சி வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். நேர்லை பெண்கள் சுய தொழில் தொடங்க விருப்பமுள்ள இளைஞர்கள், சமுதாயத்தில் நலிவடைந்தோர், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர் என சமுதாயத்தில் பல தரப்பினருக்கும் அரசு பல்வேறு வேலைவாய்ப்பு பயிற்சிகளையும் கடனுதவி திட்டங்களையும் வழங்கி வருகிறது. தொழில் தொடங்குவதற்காகவோ, தொழிலை விரிவு செய்வதற்காகவோ, கடனுதவி பெறுவதற்காகவோ அல்லது பயிற்சியை தொழில் சம்பந்தமான பயிற்சியை பெறுவதற்கோ உங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்பட்டால் 9443364794 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கோ அல்லது 0462-2561132 மற்றும் 2561133 என்ற தொலைபேசி எண்கள் வழியாகவோ தொழில் சம்பந்தமான ஆலோசனைகள் பெறலாம். நேர்லை நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில 7:10 ஆகிட்டு இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடல் கேட்க போறோம். ஏஆர் ரஹ்மான் இசையில வைரமுத்து வரிகள்ல பாடல் வந்துட்டே இருக்கு. அலைப்பாயிரை திரைப்படத்துல இருந்து பாடல் கேளுங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

என்றனும் இசையின் ஒரே முகவரி நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நேரம் காலையில 7:15 ஆகிட்டு இருக்கு. நேர்களை வணக்கம். பரணி நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியா தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.

தமிழே அமுது. நம் அமுது தமிழிலே குழந்தைகளை பற்றிய பாடல்கள் மிக அதிகமாக இருக்கின்றன. ஆனால் குழந்தையே பாடலாக எண்ணி பாடுகின்ற அந்த அமுத பாடல்கள் மிகச்சிறப்பாக நம் சிந்தையில் நிறைந்து இனிமையை தருகின்றன. பிள்ளை கனி அமுது ஒன்று பிறந்திட வேண்டும், அதை அள்ளி கையால் அணைத்து இன்பம் அடைந்திட வேண்டும். கள்ளமிலா அன்பை கன்னித்தமிழ் பண்பை கலந்து உணவாய் நாமதற்கு ஊட்டிட வேண்டும் என்று ஒரு பாடல் கேட்டிருக்கிறோம். இந்த பிள்ளை கனி அமுது தருகின்ற இன்பம் இருக்கின்றதே, அது ஈடில்லா இன்பம். பைந்தமிழ் தேர்ப்பாகன் கண்ணனை பல கோணங்களில் பாடியிருக்கிறார். தாயாக, தந்தையாக, அரசனாக, இறைவனாக, இப்படி எத்தனையோ நிலைகளில் வைத்து பாடிய பாரதி குழந்தையாகவும் வைத்து பாடியிருக்கிறான். கண்ணம்மா என் குழந்தை, அதிலே அந்த குழந்தை இன்பத்தை அவன் சொல்லுகின்ற அந்த சொற்களெல்லாம் அமுதமாக காதுகளில் விழுகின்றன. எளிய சொற்கள் தான், ஆனால் அது வருகின்ற இனிமை இருக்கிறதே, அந்த இனிமை ஒரு குழந்தையை பார்த்து அதன் சொற்களை கேட்டு நாம் நேரே மகிழ்வது போன்ற நிலையிலே பாடப்பட்டிருக்கின்றன. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வக்களஞ்சியமே, என்னை கலிதித்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தா என்று அவன் ஆரம்பிக்க செய்கின்ற போது, கலி என்பது துன்பம். எந்த துன்பம் இருந்தாலும் அந்த குழந்தையின் புன்னகையை பார்க்கின்ற போது, அதன் மழலையை கேட்கின்ற போது அது பறந்து போய் விடுகிறது என்று சொல்லுவான். எனவே கலி என்னை துன்பம் தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வைந்தா என்று அவன் அந்த குழந்தை இன்பத்தை பாடுகிறான். பிள்ளை கனி அமுதே, பிள்ளை கனி அமுதே என்று சொல்லுகின்ற அந்த அமுதம் இருக்கிறதே, அந்த குழந்தையே அமுதமாக எண்ணி பார்க்கிறான். ஏனென்று சொன்னால் குழந்தைதான் அவனுடைய உயிர். பேசும் பொச்சித்திரமே, சித்திரம் பேசாது, ஆனால் இந்த குழந்தையாகிய சித்திரம் இருக்கிறதே, அது தனது மழலை வாயால் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை கேட்கிற போது இன்பம், இன்பம் கோடி இன்பம், அள்ளி அடைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே. ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிர்தடி, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போல் ஆவி தழுவதடி, உச்சிதனை முகந்தால் கர்ப்பம் ஓங்கி வளருதடி, மெச்சி உனை ஊரார் புகந்தால் மேனி சிரிக்குதடி என்று அந்த பெற்றோரடியும் இன்பத்தை பெருமையாக பாடி வகுகிறான் பாரதி. துன்பத்திலே எத்தனையோ துன்பங்கள் நமக்கு இருக்கலாம், பெற்றோருக்கு இருக்கலாம், ஆனால் அது குழந்தையின் முகத்தை பார்க்கின்ற போது, அதன் சொல்லை கேட்கின்ற போது இனிமை இருக்கிறதே, கவலைகளெல்லாம் மறந்து போகின்றன. சொல்லு மழலையிலே கண்ணம்மா துன்பம் தித்திடுவாய், சொல்லுவான் பாரதி. நமது துன்பங்களையெல்லாம் தீர்க்கின்ற மருந்தாக எது இருக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தையின் சிரிப்பு, அந்த குழந்தையின் கொஞ்சும் பேச்சு. அதனால்தான் சொல்லு மழலையிலே கண்ணம்மா துன்பங்கள் தித்திடுவாய், முல்லை சிரிப்பாலே எனது மூர்க்கம் தப்பித்திடுவாய் என்று அதை முல்லை சிரிப்பாக பார்க்கிறார். எத்தனையோ கதைகள் கேட்டாலும் அந்த குழந்தை தனது மழலை சொல்லால் சொல்லுகின்ற அந்த கதையமுது இருக்கிறதே, அது இனிக்கிறது. இன்பக் கதைகளெல்லாம் எத்தனை கதை இருந்தாலும் உன்னை போல் ஏடுகள் சொல்வதுண்டோ, அன்பு தருவதிலே உன்னை நேராகுமோ, எத்தனையோ அணிகலன்களை அணிகின்றார்கள், கைக்கு அணிகிறார்கள், காலுக்கு அணிகிறார்கள், காதுக்கு அணிகிறார்கள், கழுத்துக்கு அணிகிறார்கள், இப்படி அணிகலன்கள் எத்தனையோ இருக்கின்றன. ஆனால் அணிந்து மகிழ்வதற்கு ஏற்ற ஒரு அணிகலன் உண்டு என்று சொன்னால் அது குழந்தைதான், அந்த மழலைதான். அதனால் சொல்லுவான் பாரதி, மார்பில் அணிவதற்கே உன்னை போல் வைரமணிகள் உண்டோ, சீர்வற்று வாழ்வதற்கே உன்னை போல் செல்வம் பெரிதுமுண்டோ என்று, எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அத்தனையும் அந்த குழந்தை செல்வம் ஆகிவிட முடியுமா என்று கேட்கின்ற அந்த கேள்வி இருக்கிறதே, அது குழந்தை. படைப்பு பல படைத்து பலரோடுன்னும் படைப்பரும் செல்வராயினும், விடைவிட குரு குரு நடந்து இட்டும் தொட்டும் கபியும் துளந்தும், மெய்யுடைய அடிசில் மெய்பட விதித்தும், மயக்குறு மக்களையில்லோர்க்கு பயக்குற இல்லை தாம் ஆளும் நாளே என்று சங்கப்புலவன் பாடினானே, அப்படி அந்த மயக்குகின்ற குழந்தை இருக்கிறதே, அந்த குழந்தையின் புன்சிரிப்பு இருக்கிறதே, அந்த குழந்தையின் மழலை சொற்கள் இருக்கின்றதே, அவையெல்லாம் துன்பங்களை தீர்க்கும் மா மருந்தாக இருக்கின்றன. எனவே குழந்தைகளை நேசிப்போம்.

தமிழே அமுதை உரை வழங்கினார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். நேர்களை நேரம் காலையில் 7:21 ஆகியிருக்குது. நிலை பண்பலை 102.6 நேர்களுக்கு இணைஞ்சிருக்கிறீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். வெயில் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், நா முத்துக்குமார் வரிகளில் கார்த்திக் சின்மை நிதிஷ்கோபாலன் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6 வணக்கம் பரணி நிகழ்ச்சி.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசி கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நெல்லை பண்பலை 102.6 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் மர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:27 ஆகிட்டிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன மக்களோட நலனை பேணுறதுக்காக திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழே ஆதி திராவிடர் நலக்குழு, மாவட்ட விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு மற்றும் மாவட்ட விழிப்பு குழு இந்த குழுக்களுக்கெல்லாம் உறுப்பினர்கள் தேர்வு செய்ய இருக்கிறாங்க. அதனால் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல சமூக ஆர்வலர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குழுக்களில் பங்கு பெற விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட முழு விவரங்களோட விண்ணப்பங்களை 4 திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த குழுவில் சேரணும் அப்படின்னா 4 உங்களோட விண்ணப்பங்களை முழு விவரங்களோட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையில் பாடல் கேட்க போகிறோம். காதல் திரைப்படத்தில் இருந்து தான் ஹரிச்சரன் மற்றும் ஹரிணி பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, திறந்து நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: என்றென்றும் இசையின் இனிய முகவரியாய் நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி நேரம் காலையில 7:35. நேர்களை நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் ஆங்கில

0: அறிவோம் பகுதி வழங்க இருக்கிறார் கே கே தாமஸ் அவர்கள். காலை வணக்கம் சார்.
1: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. ஐ எம் கே கே தாமஸ் ஃப்ரம் சிவகலை. ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் சில வார்த்தைகளை பார்க்கலாம். வார்த்தைகள் என்றால் அவை இணைப்பு வார்த்தைகள், வொகாபுலரி வேர்ட்ஸ் அல்ல, இணைப்பு வார்த்தைகள். முதல் வார்த்தை, மூன்று வார்த்தைகள் நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன். இன்ஸ்பைட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், இன் அடிஷன் டு. இவைகள் நாம் அடிக்கடி நம்முடைய பேச்சுக்களில் பயன்பாடாக இருக்கும். அது பேசுவதற்கு ஏதோ அதிகமான ஆங்கிலத்தில் பேசுவது போல் தெரியும், அவ்வளவுதான். ஆனால் மிகவும் எளிதான வார்த்தைகள். இன்ஸ்பைட் ஆஃப், இன் ஐஎன் தெரிந்ததுதான், எஸ்பிஐடிஇ, எஸ்பிஐ, இன்ஸ்பைட் ஆஃப் என்றால் இருந்த போதிலும். In spite of working hard, she did not get promotion. சிலவங்க வந்து ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. In spite of working hard, she did not get promotion. அவள் கடினமாக உழைத்திருந்த போதிலும் அவளுக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை. In spite of heavy rain, கனமழையாக இருந்த போதிலும், in spite of heavy rain, she attended the function. அவள் விழாவில் பங்கு பெற்றாள். இப்படி இன்ஸ்பைட் ஆஃப் என்றால் இருந்த போதிலும் இந்த பொருளில் வரும். நன்றாக எளிதான ஒரு வார்த்தை, கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக பிகாஸ் ஆஃப், பிகாஸ் ஆஃப் என்றால் காரணத்தால். பிகாஸ் ஆஃப் பேட் வெதர், அதாவது மோசமான வானிலை காரணத்தால். பேட் வெதர், அதாவது மோசமான வானிலை. பிகாஸ் ஆஃப், பிகாஸ் என்றால் காரணம், பிகாஸ் ஆஃப் என்று சேர்த்தால் அந்த வரி ஒரு முழுமையான ஒரு இணைப்பு வார்த்தையாக ஆகிறது. பிகாஸ் ஆஃப் பேட் வெதர், The match was cancelled. விளையாட்டு நீக்க, அதாவது நிறுத்தப்பட்டது. The because of bad weather, the match was cancelled. அடுத்தபடியாக in addition to, in addition to என்றால் கூடுதலாக. In addition to Tamil, he speaks English. அதாவது தமிழோடு கூடுதலாக அவன் ஆங்கிலமும் பேசுகிறான். In addition to என்றால் கூடுதலாக. Addition, A-D-D-I-T-I-O. என் அடிஷன் என்றால் நம்ம கூட்டல் வரும் பார்த்தீங்களா, அந்த அடிஷன் தான். இன் அடிஷன் டு கூடுதலாக, இன் அடிஷன் டு தமிழ், ஹி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ், அவன் தமிழோடு கூடுதலாக ஆங்கிலமும் பேசுகிறான். இந்த மூன்று வரிகளையும் நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன், நன்றாக தெரியும் என்று தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்தபடியாக நான் என்ன சொல்றேன், பேசக்கூடாதது பேசுவது, பிழையாக சில நேரம் பேசி விடுகிறோம், அதில் சின்ன தவறு வந்து விடும் நம்மளை அறியாமலே. அதை எப்படி திருத்தலாம் என்று நான் சின்ன ஒரு மூன்று நான்கு வரிகளுக்கு சொல்கிறேன். நாம் எல்லாரும் தமிழ்ல நினைக்கிற மாதிரியே அப்படி இங்கிலீஷ்ல பேச முடியாது பாருங்க. நான் பால் குடிக்கிறேன், நான் பால் குடிக்கிறேன் என்றால் அப்படி அதை அப்படியே உடனே இங்கிலீஷ்ல சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஐ மில்க் ட்ரிங்க் வரலாமா, அப்படி சொல்லக்கூடாது பாத்தீங்களா, ஐ ட்ரிங்க் மில்க் தான் சொல்ல வேண்டும். அது போல நாம் தமிழில் நினைத்து யாரும் பேசக்கூடாது. இங்கிலீஷ் வேற, தமிழ் வேறதான். அது சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் வரும், அங்கு அதில் மாறுதலாக இருக்கிறது. அது அதனால தான் சிலர் குழம்புகிறார்கள். ஆனால் எளிதான மொழி தான் தமிழ், சாரி ஆங்கிலமும் தமிழான எளிதான மொழி, தமிழும் எளிதான மொழிதான். நல்லது, நான் இப்பொழுது ஒரு நான்கு வரிகளை சொல்லலாம் என்று இருக்கிறேன். நாம் ஒருவரிடம் என்ன, என்னை பற்றி நானே சொல்லுகிறேன், வைத்துக் கொள்ளுங்களேன், நான் ஒரு அறிமுகப்படுத்துகிறேன். மைசெல்ஃப் இஸ் கே கே தாமஸ். இதுக்கு அட்டாயம் இப்படி சொல்லக்கூடாதுங்க, மைசெல்ஃப்ங்கிற வார்த்தையை எடுத்த உடனே சொல்லக்கூடாது. I am KK Thomas, my name is KK Thomas. இப்படி சொல்லலாம், மைசெல்ஃப்ங்கிற வார்த்தை எடுத்த உடனே வரக்கூடாது. அடுத்தபடியா இன்னொன்று, எல்லாரும் நம்ம பேசக்கூடியது வாட் யூ ஆர் டூயிங், வாட் யூ ஆர் டூயிங் அப்படி சொல்ல வேண்டாங்க. வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங், வேர் யூ ஆர் கோயிங். பாருங்க, எல்லாரும் அந்த பேசுற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரியே அப்படி இங்கிலீஷ்ல எல்லாம் அப்படி சொல்ல முடியாது. வேர் ஆர் யூ கோயிங் என்று சொன்னால் நல்லது என்று நினைக்கிறேன். அடுத்தபடியாக ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் கம்மிங். ஒன் ஆஃப் வந்தாலே ப்ளூரல் ஃபார்ம் வரணும். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் கம்மிங், அதான் எனது நண்பர்களுள் ஒருவர் வருகிறார். ஏன்னா எத்தனையோ நண்பர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, எனது நண்பர்களுள் ஒருவர் வருகிறார். அடுத்தபடியாக ஐ ஆம் அக்ரி வித் யூ, வேண்டாங்க அந்த ஆம் வேண்டாம், ஐ ஆம் அக்ரி, அக்ரியே ஒரு வெறுப்பு தான், ஆனாலும் அது அக்ரியே ஒரு வினை தான், ஒரு செயல் தான், நான் சம்மதிக்கிறேங்க ஒரு செயல் வருது. ஐ அக்ரி வித் யூ. இப்படி சிறிய பிழைகளையும் நான் கவனித்தால் ஆங்கிலம் சிறப்பாக பேசிவிடலாம். அப்பொழுது பிறகு நான் இரண்டு ப்ராவர்பு சொல்லலாம் இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். கிராஸ், கிராஸ் இஸ் கிரீன்,

0: ஆல்வேஸ் கிரீனர் ஆன் அதர் சைடு. கிராஸ் இஸ் கிரீனர் ஆன் த அதர் சைடு. இக்கரைக்கு அக்கறை பச்ச, இக்கரைக்கு அக்கறை பச்ச. ப்ளாயிங் டீப் இஸ் பெட்டர் தேன் ப்ளாயிங் வைடு. ப்ளாயிங் அது ப்ளாயிங் என்றால் உழுதல், நமக்கு நமக்கு அவசியமான ஒரு தொழில். PLOUGHT ப்ளாயிங் டீப் இஸ் பெட்டர் தேன் ப்ளாயிங் வைடு. அகல உழுதலில் ஆழ உழுதல் நன்று, மிக சிறப்பு. கீப் பிளானிங், ஹாவ் எ பிளசன்ட் அண்ட் பீஸ்ஃபுல் டே. மீண்டும் அடுத்த நாள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். ஆங்கிலம் அறிவோம் பகுதி வழங்கினார் கே தாமஸ் அவர்கள். நேர்களை நேரம் காலையில 7:41 ஆகிட்டு இருக்கு. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சி. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் இடம்பெறும். பாடல் வந்துட்டே இருக்க யுவன் சங்கர் ராஜா இசையில சூரஜ் சந்தோஷ் யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்கிறாங்க கபிலன் வரிகளுக்காக அன்சான் திரைப்படத்தில இருந்து.
2: ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்க கேட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நெல்லிப்பந்தலை 102.6 நேரில் கேட்டு இருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில 7:47. நேற்றைய வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து இன்றைய தினம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அதன்படி இன்றைய நாளுக்கான சிறப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு தேசிய புலிகள் தினம். இந்த புலிகள் தினம் ஆண்டுதோறும் July 29 இன்னைக்கு கடைபிடிக்கப்பட்டு வருது. இந்த நிலையில் அறிவியல் பூர்வமான கொள்கைகள் மற்றும் வலுவான நிர்வாக அமைப்புகள் மூலமாக உலக அளவில் புலிகள் பாதுகாப்பில் இந்தியா முதலிடம் பிடித்து சாதனை படைத்திருக்குது. உலக அளவில் காடுகளில் வாழ்கிற புலிகளில் 75% அதிகமான புலிகள் நம்ம இந்தியாவில் மட்டுமே காணப்படுதாங்க. நாடு முழுவதும் புலிகளை பாதுகாக்கிறதுக்கு 55 மேற்பட்ட பிரத்யேக புலிகள் காப்பகங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. சர்வதேச அளவில் புலிகளோட எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை நம்ம இந்தியா காலக்கெடுவுக்கு முன்னாடியே எட்டி சாதிச்சிருக்கு. புலிகளோட உடலில் இருக்கிற தனித்துவமான கோடுகளை வச்சு ஒவ்வொரு புலியும் துல்லியமாக அடையாளம் காணப்படுது. இந்தியாவில் அதிநவீன கேமரா டிராப் வனவிலங்கு கணக்கெடுப்பு முறை உலகிலேயே மிக துல்லியமான கணக்கு, அதாவது கண்காணிப்பு அமைப்பாக அங்கீகரிக்கப்பட்டு கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சு சாதனையும் படைச்சிருக்குது. வங்க புலி 1972 தேசிய விலங்கா அறிவிக்கப்பட்டு நாட்டோட வளமான பல்லுயிர் பெருக்கத்துக்கு அடையாளமா திகழ்ந்துச்சு. உணவு சங்கிலியோட உச்சத்துல இருக்கிற புலிகளை பாதுகாக்கிறது வெறும் விலங்கின பாதுகாப்பு மட்டும் இல்லாம நம்மளோட காடுகள், ஆறுகள், பல்லுயிர் பெருக்கம் முழுவதையும் பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாம கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற பொருளாதாரத்திற்கு தேவையான இயற்கை ஆதாரங்களையும் கச்சிதமா உறுதி செய்து 4 ஒரு முறை உலகிலேயே மிகப்பெரிய அளவில் கேமராக்கள் மூலம் துல்லியமாக புலிகள் கணக்கெடுப்பு நடக்கப்படுது. உலக அளவில் புலிகள் பாதுகாக்கிறதுல சர்வதேச கூட்டாண்மையை வலுப்படுத்துகிற நோக்கில் புலி, சிங்கம், சிறுத்தை, சிங்கம் புலி, பனிச்சிறுத்தை, ஜாகுவார், பூமா ஆகிய 7 வகையான புலி இனங்களை பாதுகாக்க சர்வதேச பிக் கேட்ஸ் அலைன்ஸ் அப்படின்ற அமைப்பை நம்ம இந்தியா முன்னின்று தொடங்கியிருக்கிறாங்க. உலக புலிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் July 29 இந்த உலக புலிகள் தினம் கொண்டாடப்படுது. வாழ்விட இழப்பு, வேட்டை, பருவநிலை மாற்றம் போன்ற பல காரணங்களால் அழிஞ்சிட்டு வர்ற புலி இனம் பற்றியும் அழிவை தடுக்கிற வழிமுறைகள் பற்றியும் விவாதிக்க ரஷ்ய நாட்டில் இருக்கிற செயின்ட் பீட்டர்பர்க் அப்படின்ற இடத்துல 2010 ஒரு உச்சி மாநாடு நடந்துச்சு. ஒவ்வொரு ஆண்டும் புலி இனத்தோட முக்கியத்துவத்தையும் ஆரோக்கியமான மற்றும் சமநிலையான சுற்றுச்சூழல் அமைப்புக்கு அது எவ்வளவு அவசியம் அப்படின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் புலி இனத்தை பாதுகாக்கவும் இந்த தினம் கொண்டாடப்படுது. மற்ற நாடுகளை விட இந்தியாவில் தான் புலிகளோட எண்ணிக்கை அதிகமாகவும் காணப்படுது. நம்மோட தேசிய விலங்கான புலிகளை கொண்டாடுவோம், புலிகளை பாதுகாப்போம்.

பந்தலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்கு. கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. மெரினா திரைப்படத்துல இருந்து ஹரிச்சரண் மற்றும் எம் எம் மான்சி பாடியிருக்கிறாங்க. நாமுத்துக்குமார் வரிகளுக்காக பாடலை கேளுங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க. நெல்லை பண்பலை 102.6.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncgn1@gmail.com. நேர்களை நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் அடுத்ததான் இன்றைய சந்தை நிலவரம் தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தக்காளி கிலோவிற்கு 28 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் 42 ரூபாய், புடலங்காய் 12 ரூபாய், சுரைக்காய் 12 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 14 ரூபாய், தடியங்காய் 18 ரூபாய், அவரைக்காய் 75 ரூபாய், கொத்தவரை 28, பாகற்காய் சிறியது 65, பெரியது 55, பச்சை மிளகாய் கிலோவிற்கு 36 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, பெரிய வெங்காயம் 38 ரூபாய், சின்ன வெங்காயம் 65 ரூபாய், காராமணி 30 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, இஞ்சி கிலோவிற்கு 200 ரூபாய், மாங்காய் கிலோவிற்கு 40 ரூபாய், முள்ளங்கி 40 மற்றும் 35 விலைகளில், உருளைக்கிழங்கு 26 ரூபாய், கேரட் கிலோவிற்கு 88 ரூபாய், சௌசௌ 40 ரூபாய், முட்டைக்கோஸ் 42 ரூபாய், பீட்ரூட் கிலோவிற்கு 48 ரூபாய், சேம்பு கிலோவிற்கு 50 ரூபாய், சேனைக்கிழங்கு 42 ரூபாய், சீனிக்கிழங்கு 45, பனங்கிழங்கு 60 ரூபாய், பழவகைகளில் செவ்வாழை கிலோவிற்கு 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டிப்பழம் 80 ரூபாய், நேந்திரன் கிலோவிற்கு 50 ரூபாய், கற்பூரவள்ளி 60 ரூபாய், கோழிக்கோடு 60 ரூபாய், எலுமிச்சை பழம் கிலோவிற்கு 70 மற்றும் 60 விலைகளில், ஆப்பிள் கிலோவிற்கு 240 ரூபாய், அன்னாச்சி பழம் 70 ரூபாய், மாதுளை கிலோவிற்கு 240, கொய்யாப்பழம் 80 ரூபாய், சப்போட்டா கிலோவிற்கு 50 ரூபாய், பப்பாளி பழம் 40 ரூபாய், திராட்சை கிலோவிற்கு 120 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, சாத்துக்குடி கிலோவிற்கு 120 ரூபாய், தர்பூசணி கிலோவிற்கு 30 மற்றும் 25 விலங்கில் கிடைக்குது சொல்லியிருக்கிறாங்க. காய்கள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். சீதாராமம் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நேர்களை ஒலிக்க இருக்கும் பாடலை தொடர்ந்து 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் இடம்பெறும். தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய அரசு துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். குடியரசுத் தலைவர்

திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் 5 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் 650வது பிறந்தநாளை குறிக்கும் வகையில் குரு பூர்ணிமா தினமான இன்று பிஜேபி சார்பில் நாடு தழுவிய சமூக நல்லிணக்க உறுதிமொழி பிரச்சாரம் தொடங்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக சிறுவர்கள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் துறைப்பெருப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக அளவில் கப்பல் துறை பணியாளர்களை வழங்கும் நாடுகளில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளதாக பீம்கோ ICS ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் கிரிதித் எல்லைப் பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர் மிசிர் பெஸ்ராவை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை நேற்று சந்தித்து பேசினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் குண்டு எறிதலில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை ஷில்பா கஞ்சுகர கோபாலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, 8:03 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருப்பது வழக்கென்று வந்தால். வருவாய்த்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால வருவாய்த்துறையை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அந்த வகையில் இன்றைக்கி வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட நில அளவை துறையை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அந்த தகவல்களை நமக்காக வழங்குகிறாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது வருவாய்த்துறை அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த நில அளவை அது சம்பந்தமாக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலங்களை ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் உரிமை மாற்றம் செய்வதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக 1793 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் பதிவுத்துறையை ஆரம்பித்தது. அதன் பின்னர் கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரம் முடிக்கப்பட்டு பிரிட்டிஷ் அரசின் நேரடி ஆட்சியின் கீழ் இந்தியா வந்த பின்னர் 1864 இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளுக்குமான ஒரே மாதிரி பதிவு சட்டத்தை கொண்டு வந்தது. அதன் பின்னர் சொத்துரிமை மாற்று சட்டம் 1882 என்ற சட்டத்தை இயற்றியது. இதன் மூலம் சொத்துக்களின் பரிமாற்றங்கள் குறித்த விதிகள் பின்பற்றப்பட்டன. 1899 இந்திய முத்திரை சட்டம் இயற்றப்பட்டு நிலம் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரிமாற்றம் செய்யும் பொழுது அதற்காக ஒரு தொகையை கிரயம் செய்பவர் செலுத்துவதன் மூலம் அரசுக்கு வருவாய் கிடைப்பதற்கு வழிவகுத்தது. சொத்துரிமை மாற்றம், முத்திரை, ஆவணப்பதிவு இவைகளை முழுமையாக்க வேண்டும் என்பதற்காக இறுதியாக 1908 ஆங்கிலேய அரசு பதிவு சட்டம் 1908 அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன்

0: 1908 என்ற சட்டத்தை இயற்றியது. இந்த சட்டம் 1/1/1909 முதல் அமலுக்கு வந்தது. இப்பொழுது வரைக்கும் அந்த சட்டத்தை தான் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் சொத்துரிமை ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு மாற்றம் அடைய வேண்டுமானால் மாற்றத்திற்கு உள்ளாகும் சொத்தின் அமைவிடம் எங்குள்ளது, மாற்றம் செய்யப்படும் சொத்தின் விஸ்தீரணம் எவ்வளவு என்பது குறித்த விவரம் மிகவும் முக்கியமானது. அதனால் சொத்தின் அமைவிடத்தை உருவாக்க மிகப்பெரிய நில அளவை திட்டங்கள் வகுத்து இந்திய நிலங்களை அளவீடு செய்து ஒவ்வொரு கிராமத்திற்கும் கிராம எண் கொடுக்கப்பட்டது. ஒரு கிராமம் பல புலங்களாக பிரிக்கப்பட்டு அதற்கு புல எண் கொடுக்கப்பட்டதாக சர்வே நம்பர் கொடுக்கப்பட்டது. அதன்படி புல வரைபடம் தயாரிக்கப்பட்டது. FMB சொல்லுவாங்க, புல வரைபடம் தயாரிக்கப்பட்டது. புல வரைபடத்தில் அந்த சர்வே நம்பர் எந்த இடத்தில் அமைந்துள்ளது என்ற விவரமும் அந்த சர்வே எண்களின் விஸ்தீரணங்களும் உட்பிரிவுகளும் குறிக்கப்பட்டது. இந்த புல வரைபடத்தில் அளவுகள் மீட்டர்களில் மட்டுமே இருக்கும். புல வரைபடத்தின் வலது பக்க தலைப்பில் அந்த சர்வே எண்ணின் மொத்த விஸ்தீரணம் 15 ஏக்கருக்கு மேல் இருந்தால் 1 மில்லிமீட்டர் 5000 மில்லிமீட்டர் என்றும், 15 ஏக்கருக்கு குறைவாக இருந்தால் 1:2000 என்றும், மிகவும் குறைந்த விஸ்தீரணமே இருந்தால் 1:1000 என்றும் எழுதப்பட்டிருக்கிறோம். நில அளவை துறையில் டி ஸ்கெட்ச் என்று ஒன்று பராமரிக்கப்படுகிறது. இது நகர், ஊரமைப்பு, நன்சை, புன்சை, மானாவாரி, நத்தம், புறம்போக்கு ஆகியவைகளை பிரித்து காட்டும் ஒரு வரைபடமாகும். புல எண்ணின் எல்லை கோடுகள் எஃப் லைன் என்று அழைக்கப்படுகிறது. எஃப் லைன் என்பது ஃபீல்டு பவுண்டரி லைன் அப்படிங்கிறத சொல்லும். FMB வரைபடம் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளிகளால் இணைக்கப்பட்டிருக்கும். புள்ளிகள் ABCD என்று குறிக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக A இருந்து B எவ்வளவு தூரம் என்று குறிக்கப்பட்டிருக்கும். இதில் குறுக்கு விட்டமாக ஒரு கோடு வரையப்பட்டிருக்கும். இதனை G லைன் என்று அழைக்கப்படுகிறது. இதன் மூலம் A இருந்து B எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்பதை துல்லியமாக அளந்துவிடலாம். ஏதாவது ஒரு சர்வேக்கள் காணாமல் போய்விட்டால் அல்லது சர்வே அளவு முடியும் இடத்தை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருந்தால் G-லைன் மூலம் சர்வேக்கல்லின் அமைவிடத்தை துல்லியமாக கண்டுபிடித்து விடலாம். G-லைன் என்பது ஜியாமெட்ரிக்கல் லைன் என்று ஆங்கிலத்தில் பொருள். அதே மாதிரி ரீசர்வே எண் அல்லது புதிய சர்வே எண் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஏற்கனவே அளந்து படம் வரைந்து விஸ்தீரணம் குறிக்கப்பட்ட சர்வே நிலத்தில் சர்வே எல்லையில் மாற்றங்கள் செய்திடும் போது அளவுகள் மாறுபடும் சூழ்நிலை ஏற்படலாம். அப்போது அந்த சர்வே நிலத்தை மறு அளவீடு செய்து அதற்கு புதிய எண் கொடுக்கப்படும். இதனையே ரீசர்வே என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரீசர்வே என்பது கிராம வரைபடம் வரையும் போது திருத்தம் எதுவும் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதனை திருத்தம் செய்யும் போது ஏற்படும் எல்லை மாற்றத்தின் போதும், புறம்போக்கு நிலங்கள் வேறு பயன்பாட்டிற்கு மாறும்போதும், நஞ்ச நிலங்கள் தரிசாக மாறும்போதும், சில நிலங்களை அரசு நில ஆர்ஜிதத்தின் கீழ் எடுக்கும் போதும், பல உட்பிரிவுகளை ஒன்றாக்கி புறம்போக்கு நிலமாக மாற்றும் போதும், பட்டாதாரரின் பட்டாவின்படி அமைவிடத்தில் உள்ள அளவுகளில் பிழைவுகள் ஏற்பட்டிருக்கும் போதும் அந்த சர்வேயன் கொண்ட நிலம் மீண்டும் அளவை செய்யப்படும். அதன்படி குறைகள் களையப்பட்டு புதிய சர்வேயன் கொடுத்தால்தான் சரியாகும் என்ற சூழ்நிலையில் புதிய சர்வேயன் கொடுக்கப்படும். இதுவே ரீசர்வே என்று அழைக்கப்படுகிறது. சொத்துரிமை மாற்றம் நிகழும் நேர்வில் ஆவணம் எழுதும் பொழுது சொத்து விவரத்தில் ரீசர்வே விவரம் இருந்தால் பழைய சர்வே எண்ணும் ரீசர்வே எண், அதாவது புதிய சர்வே எண் இரண்டையும் எழுத வேண்டும். கிராமத்தில் நில அளவை செய்யும் பொருட்டு கிராமங்கள் 100 அல்லது 200 ஏக்கர் கொண்ட கண்டங்களாக பிரிக்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியை நாம் நாளை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட நில அளவைத்துறை பற்றி நிறைய தகவல்களை எங்களுக்காக வழங்கினீங்க, நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: நேரம் 8:15. இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: பரதநாட்டியத்தில் முன்பு கூறியது போல்

0: நிருத்தம் நிருத்தியம் என்ற இரண்டு அங்கங்கள் உள்ளன. நிருத்தம் முற்றிலும் அலங்காரமானது. இதில் அசைவுகள் எந்த ஒரு கருத்தையும் விளக்குவதோ எந்த பொருள் அல்லது ரசத்தை தெரிவிப்பதோ இல்லை. இது அருவமானது, கலைச்சுவையில் ஆழமானது. இங்கு நடனக் கலைஞர் இக்கலை வடிவின் அழகை வெளிப்படுத்தும் வகையில் அசைவுகளின் வகைகளை வெளிப்படுத்துகிறார். பரதநாட்டியத்தில் நிறுத்த வரிசைகள் அடவு முறையை அடிப்படையாக கொண்டவை. நிறுத்தத்திலும் அபிநயத்திலும் ஆடற் கலைஞர் எந்த அளவு தம் கண்களை பயன்படுத்துகிறார் என்று அறிந்து கொள்வது முக்கியமாகும். நிறுத்தத்தில் கண்கள் எந்த ஒரு உணர்ச்சியையும் சுட்டாவிட்டாலும் ஆடுபவர் கை இயக்கம் செல்லும் திசையில் பார்க்கிறார். ஆடுபவர் வேறு ஒரு திசையில் பார்க்க நேர்ந்தால் அசைவில் எழுச்சியற்ற தன்மையும் பொருத்தமின்மையும் இருக்கும். ஆனால் அபிநயம் பிடிக்கும் பொழுது கண்கள் குறிப்பிட்டதோர் உணர்வை வெளிப்படுத்துகிறது. யதோ ஹஸ்தஸ் ததோ திருஷ்டிகி, யதோ திருஷ்டிகி ததோ மனசா, யதோ மனசா ததோ பாவ, யதோ பாவ ததோ ரசக என்று அபிநயம் தர்ப்பணம் கூறுகிறது. கை எங்கு செல்கிறதோ அங்கு கண்கள் செல்கின்றன. எங்கு கண்கள் செல்கின்றனவோ அங்கு மனம் செல்கிறது. எங்கு மனம் செல்கிறதோ அங்கு உணர்ச்சி செல்கிறது. எங்கு உணர்ச்சி செல்கிறதோ அங்கு ரசம் பிறக்கிறது. இதனை அலாரிப்பு என்கின்ற நிறுத்த உருப்படியில் விளம்பகாலம், மத்தியமகாலம், துரித காலம் என்று பாடி நிறைவாக குறைப்பு வைத்து இந்த நிறுத்த உருப்படியை நாட்டியத்தில் நிறைவு செய்வார்கள். உதாரணத்திற்கு நாட்டை ராகத்தில் சத்துசர அலாரிப்பை நாம் பாடும் பொழுது தத் தை தையும் த தத் தாம் கிட்டத்தக்க தாம், தி தாம் தாம் கிட்டத்தக்க தை, தத் தை தை கிட்டத்தக்க தாம், தி தா தா தை தத் தை தை தாம், தி தா தா தை தத்தை தை தாம், திதா தை ததை தை தை தாம், திதா தா தை ததை தை தாம், திதா தை ததை தை தை தாம், திதா தா தை ததை தை தாரி தகிணஜம், ததரி தகிணஜம் தக்குந்தரி கிட்ட தக்க தக்க ததிங்கிணத்தோம், தக்க ததிங்கிணத்தோம் தக்க ததிங்கிணத்தோம் தாம், திகுதக தக திகுதக திகுதக தக திகுதக தக திகுதக திகுதக தக திகுதக தக திகுதக திகுதக தக தளங்கு தக திகுதக ததிங்கிணத்தோம் த தை தையும் த த தாம் என்று பாடுவார்கள். இந்த வகையில் நிறுத்த உருப்படிகளை பற்றி நாம் சிந்தனை செய்யும் பொழுது இதில் தோடயம், புஷ்பாஞ்சலி இந்த உருப்படிகளும் நிறுத்த வகைகளையே சேரும். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வேதமும் நாதமும். உரை வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: குறுஞ்செய்தி. மன்னா, மன்னா, புலி இறங்கி விட்டது, புலி இறங்கி விட்டது. புலியை பார்த்து மக்கள் அனைவரும் பதட்டத்திலும் பயத்திலும் இருக்கிறார்கள்.
2: என்ன மந்திரியாரே, புலி இறங்கி விட்டது என்றால் உடனே வேலையாட்களை அனுப்பி அவற்றை மரத்திலிருந்து பறித்து

0: பதப்படுத்தி வைக்க கூறுங்கள். நாளை அரண்மனையில் புளிக்குழம்பு வைக்க சொல்லிவிடுவோம். நல்ல ருசியாக இருக்கும்.
1: இதற்குத்தான் குருகுலத்தில் படிக்கும் போது தமிழ் வகுப்பை கட்டடித்து விட்டு விளையாட செல்லாதீர்கள் என்று கூறினேன். கேட்டீர்களா? இப்போது புலிக்கும் புலிக்கும் வித்தியாசம் தெரியாமல் நம்ம இசை செய்வது.
0: மந்திரியாரே, ராஜ ரகசியங்கள் எல்லாம் எதற்கு இப்போது வெளியே கசிய விடுகிறீர்? அட்டைக்கு வாசியும்.
1: மன்னா, வந்திருப்பது காட்டுக்குள் இருக்கும் புலி மன்னா.
0: அப்படியா? நிஜ புலியா? நான் ஏதோ குழம்பில் போடும் புலி என்றல்லவா நினைத்தேன். புலி என்றாலே நமக்கு கிளி வந்து விடுகிறது. சமாளிப்போம். மந்திரியாரே, அந்த புலி ஏன் காட்டை விட்டு நாட்டிற்கு வந்தது என்று நீரே நேரடியாக சென்று புலியிடம் விசாரணை செய்து விட்டு வாரும். அதன் குறையை போக்கி தேவையான ஏற்பாடுகளை செய்து விடுவோம்.
1: புலிக்கு இன்று பிரேக்பாஸ்ட் ஆக்கி விடலாம் என நினைக்கிறார் போல. புலிக்கு என்ன பலியாக்கலாம் என நினைக்கிறாரா? அதுதான் நடக்காது. மன்னா, தாங்கள் தான் இந்த நாட்டை ஆள்பவராயிட்டே தாங்களே நேராக சென்று புலியிடம் விசாரணை நடத்தினால் என்ன, சிறப்பாக இருக்குமே.
0: நோ நோ நோ, இந்த 73rd எலியேசி மன்னர் ரொம்ப பிஸி. அதனால் வேட்டைக்காரன்

0: புலிக்கின்றே பிரேக்ஃபாஸ்ட் ஆக்கி விடலாம் என நினைக்கிறார் போல. புலிக்கின்றே பலியாக்கலாம் என நினைக்கிறாரா? அதுதான் நடக்காது. மன்னா, தாங்கள் தான் இந்த நாட்டை ஆள்பவராயிட்டே, தாங்களே நேராக சென்று புலியிடம் விசாரணை நடத்தினால் என்ன, மிக சிறப்பாக இருக்குமே.
1: நோ நோ நோ, இந்த 73 எலியேசி மன்னர் ரொம்ப பிஸி. அதனால் வேட்டைக்காரர்களை அனுப்பி புலியை பிடித்து காட்டிற்குள் திரும்ப அனுப்ப ஏற்பாடு செய்து வருவோம்.
0: அப்படி ஒரு முடிவுக்கு வாருங்கள்
1: மந்திரியாரி. இப்போதெல்லாம் அடிக்கடி காட்டுக்குள் இருந்து புலிகள் நாட்டுக்குள் வந்துவிட்டன என்றும், அவ்வப்போது மனிதர்களையும் விலங்குகளையும் தாக்குகின்றன என்றும் செய்திகளை நாம் இப்போது அடிக்கடி கேட்க முடிகிறதே. இதற்கு காரணம் என்ன?
0: எல்லாம் காடுகள் குறைவதுதான் காரணம்.
1: காடுகள் குறைவதற்கும் புலிகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று இப்படி கூறுகிறீர்?
0: மன்னா, ஒரு காட்டின் ஆரோக்கியம் அந்த காட்டில் எத்தனை எண்ணிக்கையில் புலிகள் என்பதை வைத்துதான் கணக்கிடப்படுகிறது.
1: மந்திரியாரி, வர வர புலிகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது என்று கேள்விப்பட்டேன். அதை வைத்து எப்படி காட்டின் ஆரோக்கியத்தை கணக்கிடுகிறார்கள்?
0: மன்னா, ஒரு புலி வாழ 1000 சதுர கிலோமீட்டர் காடு தேவை. அத்தனை பெரிய பரப்பளவை ஆண்டு ஆட்சி செய்கிறது ஒற்றை புலி. இப்படித்தான் புலிகளின் எண்ணிக்கையை வைத்து ஒரு காட்டின் ஆரோக்கியம் கணக்கிடப்படுகிறது.
1: ஓஹோ, அப்படியெனில் புலிகள் அதிகமாக இருக்கிறது என்றால் காட்டின் ஆரோக்கியம், அதாவது காடுகள் அதிக அளவு செழிப்பாக இருக்கின்ற அர்த்தம்.
0: அதேதான் மன்னா. அதனால் தான் ஒரு புலி இறந்தாலும் நாம் பதற வேண்டியிருக்கிறது.
1: ஆக புலிகள் இல்லையெனில் மேற்கு மலை காடுகள் இல்லை, காவேரியும் இருந்திருக்காது.
0: ஆம், கரிகாலன் கல்லணை கட்டி இருக்க முடியாது.
1: ராஜராஜ சோழன் பெரும் சாம்ராஜ்யத்தை அமைத்திருக்க முடியாது.
0: ராஜேந்திர சோழன் கடல் கடந்து வென்றிருக்க முடியாது.
1: இயலிசை நாடகமே இருந்திருக்காது.
0: ஆம் மன்னா, எனவேதான் சோழர்கள் தங்கள் கொடியில் புலியை அடையாளமாக வைத்திருந்தனர். மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்த தஞ்சை நெற்களஞ்சியத்தின் தொல்குடி மக்கள் தமது கடவுளாக புலிகளை வணங்கினர்.
1: ஆமா மந்திரியாரே, கோயில்களில் கூட அவர்கள் வடிவமைத்த முதல் சிற்பம் புலியாகத்தான் இருந்தது.
0: ஆமனா, திருவிழாக்களில் கூட முதல் ஆட்டமாக புலி ஆட்டத்தை தான் வைத்திருந்தனர். காட்டுக்கு போகாமல் புலியை காணாமல் புலியின் அருமை பெருமைகளை அவர்கள் அறிந்து வைத்திருந்தனர்.
1: ஆமா மந்திரியாரே, நீர் கூறுவதும் சரிதான். காட்டு விலங்கான புலிகள் இல்லாவிட்டால் காவேரி, தென்பண்ணை, வைகை இவையெல்லாம் நமக்கு கிடைத்திருக்காது.
0: அதனால் தான் வனவிலங்குகளை, அதுவும் குறிப்பாக நம் தேசிய விலங்கான புலிகளை காப்பதில் நம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும்.
1: வனவிலங்கான புலிகளை காத்த மன்னன் என்று இந்த 73 எலியேசி மன்னரை பார்த்து இல்லை இல்லை இல்லை, 73 புலிகேசி மன்னன் என்று சொல்லும் அளவிற்கு நான் எத்தனை நடவடிக்கைகளை எடுக்கிறேன் என்று பாரும். வரலாறு ரொம்ப முக்கியம் மந்திரியாரே.
0: மன்னர் வசனம் எல்லாம் நன்றாகத்தான் பேசுவார். புலி வேட்டை என்று வரும்போது கிளி கண்டு அரண்மனை அடைந்து கிடப்பார். இது தெரியாதா?
1: என்ன முணுமுணுப்பு!
0: அது வந்து மன்னா, புலிகளுக்காக புறப்பட்ட எங்கள் எலிகேசி மன்னர் வாழ்க என்று தங்களை பற்றி மனதிற்குள் பாராட்டு.

இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிலவரம் கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன், கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: நேரம் 8:50. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல்.
5: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
6: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
7: சைபால்.
8: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
7: சைபால்.

0: திருச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒளி களஞ்சியத்திலிருந்து
1: பந்திக்கு முந்தர ஆசாமிகள் நம்மள பல பேர் உண்டு. அப்படி முந்தரத்துக்கு கூட முயற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பந்திக்கு முந்தறது கூட தப்பு இல்லை, ஆனால் அப்படி ஒரு விருந்தில் மொதல் ஆளாக போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில் வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான், சாம்பாரில் உப்பு இல்லை, ரசத்தில் காரம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டே வர்றது இருக்கு பாருங்கள். அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. கல்யாண பத்திரிகையில் என்ன போட்டிருக்குது, என் பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் கல்யாணம், எல்லோரும் குடும்பத்தோடு வந்திருந்து மணமக்கள் வந்து ஆசீர்வதிக்கணும், இப்படி தானே போட்டிருக்கோம். குடும்பத்தோடு வந்து விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில். ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏராளமான கூட்டம் வந்திருக்கும், எல்லாரையும் அவங்க வந்து தனித்தனியாக கவனிச்சிக்கிட்டு இருக்க முடியாது, நாம் தான் அனுசரித்து நடந்துக்கணும். நாமளாக போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்தி விட்டு வந்து சேரணும். அதை விட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்தானேன்னு போனேன், கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விருந்துக்கு போனால் அங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் கல்யாணம், பிறந்த நாள், அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது. அதெல்லாம் எதுக்காக, மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான், வேறு எதுக்கு. ஒரு விருந்துக்கு போனால் அமைதியாக பொறுமையாக போய் உட்காரணும், அடித்து பிடிச்சிக்கிட்டு முதல் இடத்த பிடிக்க போகிறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. முதல் பந்தி நடந்துக்கிட்டு இருந்தால் அது முடிஞ்சு இலை எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் போய் உட்கார்றது தான் நாகரீகம். இலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போய் உட்காந்தா நல்லா இருக்காது. நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்களா, பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இலையில் எல்லா ஐட்டமும் பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமாக வைக்க வைக்க நாம் பாட்டுக்கு எடுத்து உள்ளே தள்ளிகிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதை வைக்கலன்னு பரிமாறினவரே குழம்பி போயிடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இலை காலியாகவே இருக்கும். சாப்பிட்றப்போ உங்கள் சாப்பாட்டையே நீங்கள் கவனிக்கணும். அடுத்தவங்க இலையில் என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் எதை அதிகமாக சாப்பிட்றார், இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு. எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் மட்டும் திடீர்னு பாதியில் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சங்கடமாக இருக்குமேங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டு எழுந்திரிச்சு போகக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க உங்களை எழுந்திருக்க சொன்னால் எழுந்திரிச்சு போகலாம். விருந்துகளில் சாப்பாட்டை வீணாக்கிறதே ஒரு நாகரிகமாக போட்டுது இந்த காலத்தில். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்கிறது எவ்வளோ பெரிய மோசங்கிறத நினச்சி பார்க்கணும். வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றது தான் முறை. விருந்தில் இந்த பஃபே அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்கிறாங்கல்ல, அதாவது உணவு வகைகளையெல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல வச்சுடுறது, நமக்கு தேவையானதை நாமே எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது. இதில் கூட சில பேர் தேவைக்கு அதிகமாக எடுத்து போட்டுக்கிட்டு வீணாக்கிறாங்க. சில சமயம் வந்து கடைசியாக சாப்பிட போகிறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்காமல் போகலாம், அதை போய் பெருசு பண்ணிகிட்ருக்கக்கூடாது. என்ன சார் இந்த அளவுக்கு கூடவா நாகரிகம் தெரியாமல் இருக்கிறோம், இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம், அவங்க காதலையும் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான் இது. ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது. விருந்து மண்டபத்து வாசலில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையாக வணங்கி உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி தெரியுமா, வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம். கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, சார் நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் இவ்வளவு மரியாதையாக வர்றவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அட போங்க சார், நான் முத்தம் கொடுக்கலை, முந்தின பந்திக்கு வந்து சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார்.
0: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டு

0: உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன், கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: நேயர்களின் நினைவிற்கு, நேயர்களே, இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்க்கை துணையுடன் கட்டாயம் கலந்தாலோசிக்க வேண்டிய விஷயங்கள் எவை, இந்த தலைப்புல தான் பேசியிருக்கிறீங்க. 10:02 மனம் விரும்புதே, நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நண்பகல் 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் பசுமையான இரட்டை ஜடை நினைவுகள் பற்றி தோழிகள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறாங்க. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குரு பூர்ணிமாவையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் பதவியேற்று 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின்

450வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் குரு பூர்ணிமா தினமான இன்று பிஜேபி சார்பில் நாடு தழுவிய சமூக நல்லிணக்க உறுதிமொழி பிரச்சாரம் தொடங்குகிறது. தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் மொத்த ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 863 பில்லியன் டாலர்களாக அதிகரித்து சாதனை படைத்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். இதேபோல் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளுதூக்குதல் போட்டியில் ஹர்ஜிந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்கிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக உங்களோடு காற்றலையில் இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. இன்னைக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் எந்த தலைப்பில் பேச இருக்கிறோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு எங்கோ பிறந்த ஒரு ரெண்டு பேரை திருமணம் அப்படிங்கிற ஒரு அழகான பந்தம் வந்து இணைக்குது. அந்த திருமணம் வந்து நல்ல மகிழ்ச்சிகரமாக கொண்டு போகணும் அப்படின்னா நிறைய சில விஷயங்கள் வந்து ரெண்டு பேருமே மனசு விட்டு நம்ம பேசுகிறதாகட்டும் நிறைய விஷயங்கள் செய்யணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு, பல பிரச்சனைகளுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க கேட்காம அவங்களே சுயமாக முடிவெடுக்கிறாங்க, துணையோடு கலந்து ஆலோசிக்காமல் அவங்களே சுயமாக முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இது போக ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை வழிநடத்தும் போது அவங்க ரெண்டு பேரும் இந்த குடும்பம் சார்ந்த நிதியாகட்டும், அதாவது அவங்களுடைய செலவுகள், சேமிப்புகள், குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள், அதாவது அந்த குழந்தைகளோட கல்வி, திருமணம் மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்கணும் இல்லையா. ஸோ இதே மாதிரி வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கை துணையோட கட்டாயம் கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்தெந்த விஷயங்களை வாழ்க்கை துணையோட கலந்து ஆலோசிக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு கால் பண்ணுங்கள். 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு. நேயர்களும் வந்துட்டாங்க, பேசிடலாம் அவங்ககிட்ட. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: வணக்கம், இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோயில் கல்விடகமான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன், உங்களுக்கும் காலை வணக்கம். சொல்லுங்க சார்.
2: நன்றியம்மா. அம்மா, வாழ்க்கை துணையிடம் கட்டாயம் கலந்து ஆலோசிக்க வேண்டிய விஷயங்கள். அருமையான தலைப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவைமா. அதாவது கணவனும் மனைவியும் மனம் விட்டு பேசி அண்ணன் நாடு நடந்த விஷயங்களை தெரியாது சொல்லுவாங்க. அந்த வீட்டுல பூசலே இருக்காது, ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரெண்டு பேருமே கலந்து ஆலோசனை பண்ணி வாங்கணும்.
1: அதுதான்
2: ஒரு ஒரு உண்மையான ஒரு குடும்ப ஒரு தலைவனுக்கு தெளிவுக்குள்ள ஒரு ஒரு பத்துதலுக்குள்ள ஒரு அடையாளம். ஒருத்தர் கடன் வாங்குறோம், அதை நம்ம கடன் கொடுக்கறோம்னா ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதான் ஒரு ரொம்ப ஒரு ஏற்றத்தரமான. மூணாந்தரம் என்ன, இந்த ஆடம்பர பொருட்களை தவிர்த்து தேவையான பொருட்களை வாங்கணுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு டீட்டெயில் நம்ம ஒரு பேசி எடுத்து முடிவு பண்ணியாச்சு உண்டுமானா, எந்த விதமான பிரச்சனைக்கும் அங்க அந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனைங்கிறதே இடம் இருக்காது. அன்பா ஆனந்தமா இருக்கலாம்.
1: ஒவ்வொரு

0: தளபதி தலைமையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கலந்து ஆலோசனை பண்ணி வாங்கும் போதோ அல்ல செய்யும் போதோ அந்த இது வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும். வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு வழிவகுங்கிறதுதான் என்னுடைய ஒரு ஒரு சாராம்சம்.
1: நன்றி, நம்ம கூட பேச போற அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: மஞ்சள் நீர் காயில இருந்து சிங்காரவேல் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
2: ஏம்மா இரு மனம் ஒரு மனம்னு அந்த காலத்திலேயே சொல்லி பாடலாம் கவியரசு கண்ணதாசன் எழுதியிருக்காரு.
1: ஆமா,
2: அதே போல எந்த இதுனாலும் இருவரும் ஒற்றுமையா இருந்து அதெல்லாம் உடைய இந்த லொக்கேஷன் பார்ப்பாங்க. ஷூட்டிங்குக்கு இந்த இடத்துக்கு போனா இதுக்கு இயற்கையான காட்சி, இந்த இடத்துக்கு போனா இப்படி இருக்குன்னு சொல்றம்மா பாக்குற மாதிரி குடும்பத்தையும் பார்க்கணும். அதே மாதிரி அதனால அந்த குடும்பத்துல எந்த அந்த காலத்துல எல்லாம் இப்ப எங்க குடும்பம் எல்லாம் பெரிய விவசாய குடும்பம், 9 பேர் இருந்து எங்க அப்பா ஏர் மாடு வச்சு உழவு போட்ட எங்க அம்மா எங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் போய் அரும்பறிப்பாங்க, அப்புறம் நடுவ நடுவாங்க. அப்ப அவ்வளவு ஒற்றுமையா இருந்த காலம், இப்ப வந்து அப்படி இல்ல. ஆணும் பெண்ணும் சமாளிக்கிற காலம் வீக்கம் வந்துருது. அது வந்த உடனே குடும்பத்துல பல பிரச்சனைகள் உண்டாகுது. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு உள்ள வித்தியாசம் தான் அதானம்மா. இப்ப நடக்கிற காலங்கள்ல பார்த்தா அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் பண்ணுனா இருவரும் ஒருவராக இருந்து நல்ல நட்போட வளர்கிற மாதிரி நல்ல குடும்பம் மனைவிய தாய் தந்தை எல்லாரோட பழகினால்தான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றிங்க சார், நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
3: திவ்யா மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம். மேடம் ரவிக்குமுதம் மொழகட்டி மேடம்,
1: உங்களுக்கும் காலை வணக்கம். சொல்லுங்க சார்.
3: மேடம், அதாவது நான் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் குடும்ப நிர்வாகத்தை பார்த்தேன். அப்ப என்னோட வந்து கையில நிக்க மாட்டேங்குது. அப்ப அவங்க சொன்னாங்க ஒரு ஆலோசனை, எப்ப நான் நடத்து நடத்த ஏமா நீ நடத்தினாதான் நான் தப்பிக்க முடியும். கடல் எவ்வளவு பெருசா இருந்தாலும் நிலாதான் மேடம் நமக்கு துணையா இருக்கு.
1: கண்டிப்பா
3: மனைவி துணை எனக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட். ஒரு பிரச்சனை வரும்போது எதா இருந்தாலும் ஃபோன் ஓடி விட்டு போயிருந்தாங்க. நான் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கேன். பிள்ளைகளுக்கு கல்யாணம் வரும்போது அவங்க கிட்ட அவங்க பொறுப்புல விட்டு எதுவா இருந்தாலும் அம்மாட்ட கேட்டுக்கப்பா அப்படிங்கும் போது அவங்க அந்த செலவை சிக்கனமா கொண்டு போய் ஒண்ணு இல்லாத அந்த குடும்பத்துக்கு வந்து இன்னைக்கு வீடு கட்டியிருக்கேன்னு என் மனைவி தான் அவ்வளவு காரணம். அவங்ககிட்ட கண்டிப்பா ஆலோசனை பண்ணணும் மேடம்.
1: கண்டிப்பா
3: நம்ம வந்து வெளிய பிரச்சனையை பாத்துக்கலாம், ஆனா குடும்ப பிரச்சனை யார எப்படி பேசணும், எப்படி மடக்கணும், என்ன பணிவா போகணும், என்ன சாப்பாடு கொடுக்கணும். இன்னைக்கும் பழைய சோறு கொடுக்கறாங்க, ஊருவா கொடுக்கறாங்கன்னா அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அவங்க அதோட நம்ம கண்டிப்பா தேவைப்படும். அதாவது நம்ம ஏற்கனவே சண்டை போடுறது, அவங்க கிட்ட என்ன பேசுறது, என் விஷயத்துக்கு பொருளை உடைக்கிறது,
1: கட்டாயம் கலந்தாலோசிக்க வேண்டிய விஷயங்கள் எவை அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். பாபநாசம் திரைப்படத்துல இருந்து ஜிப்ரான் இசையில, நா முத்துக்குமார் வரிகள்ல, சுந்தர் நாராயண ராவ், மாளவிகா அனில்குமார் குரல்ல பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும்
2: 9:15 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் வாழ்க்கை துணையுடன் கட்டாயம் கலந்தாலோசிக்க வேண்டிய விஷயங்கள் எவை அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். போன தடவை நீர் கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதாவது இந்த கொடுக்கல் வாங்கல் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக வாழ்க்கை துணையோடு நம்ம கலந்து ஆலோசிக்கணும் அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு வந்து ஒரு மனத்தாங்கல் இருக்கும், அதாவது யார் யார்ட்டெல்லாமோ லைஃபுக்கு அந்த வாழ்க்கையோட முக்கிய தருணங்களுக்கான டிசிஷனை மற்றவங்கள்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுறீங்க, என்கிட்ட உங்களோட வாழ்க்கை துணை என்கிட்ட ஏன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு மனக்குமுறல் இருக்கும். அந்த மாதிரி வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் கட்டாயம் கலந்து ஆலோசிக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்தெந்த விஷயங்களை அவங்க வீட்டில் டிஸ்கஸே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில்.

0: நேயர்களும் வந்துட்டாங்க, தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: ம், சொல்லுங்க சார்.
1: பாருமா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தைரிய லட்சுமி அவங்க தான்.
0: ம்,
1: நமக்கு எதுனாலும் தைரியம் கொடுக்கக்கூடியவங்க அவங்க தான்.
0: கண்டிப்பா, மாற்றுக்கிறது கிடையாது.
1: ஆமா, அதனால அவங்கள கேட்டு செய்யறதுனால எந்த தப்பும் கிடையாதுமா. கேட்காம செய்யறதுக்கு சில வேலைகள் இருக்கு. இவருடைய தாய் தாப்பனா இருக்கலாம், கொடுக்கணுமா வைக்கணுமாங்கிறத கேட்கணுங்கிற அவசியம் இல்ல.
0: அதெல்லாம் சொல்லலாம் தானே, ஆனா அது நீங்க அதை சொல்லாம இருக்கிறதுனால பிரச்சனை.
1: இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் வச்சிருக்கேன் சொல்லிடணும். அதையும் சொல்லிடணும். எப்படி போனாலுமா அன்னன்னைக்கு நடந்த விஷயங்களையும் நடக்க போற விஷயங்களையும் இரவு நேரங்கள்ல அந்த மனைவிட்ட சொல்லித்தான் ஆகணுமா. சொன்னாதான் அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய.
0: கண்டிப்பா கண்டிப்பா, எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி, நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரீங்க பேசுறீங்க?
2: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
0: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி, சொல்லுங்கம்மா.
2: எம்மா, அதாவது கொஞ்சம் கஷ்டம் தாங்கிறதெல்லாம் அது அந்த ஒய்ஃபோட உட்காந்து ஷேர் பண்ணுவாங்க. யாருக்கும் கொடுக்கதா இருந்தா நம்மளுக்கு தெரியாமே கொடுத்துருவாங்க. உட்காந்து அவனுக்கு இதை கொடுத்தேன், அவன் எதுவும் தரல அப்படிம்பாங்க. அதே மாதிரி தனக்கு சோமலாம வந்தா சொல்றதே கிடையாது.
0: ஆமா, நிறைய பேர் அதை அப்படி இது ஒரு சின்ன விஷயம் தானே, இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பட்டில விட்டுறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க.
2: அது பெரிய இதாகுதுதான்.
0: என்
2: கூட்டில இதே தான் நான் சொல்லதான் செய்வேன். சின்னதா அதாவது வருமும் காப்பது நல்லது.
0: ஆமா,
2: லேசா தலைவலினாலும் நம்ம நம்மள வந்து கை மருந்து போடலாம். இது அப்படி ஆஸ்பத்திரிக்கே நான் போக மாட்டேன்னா என்ன
0: செய்ய? கஷ்டம் தான்.
2: இத வந்து வீட்டுல ஒரு காலம் எந்த ஆம்பளைங்க காய்ச்சல்னாலும் உடனே போய் அவங்களுக்கு குளிச்சிருவாங்க. நம்மளால குளிக்க முடியாது, உடனே நம்மளுக்கு கூட கொஞ்சம் காய்ச்சல் வந்த மாதிரி இருக்கும். அவங்கள்ட்ட சொன்னா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எல்லாமே ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
2: அது குடுத்ததா இருந்தா வாங்கதா இருந்தால்தான் இந்த இடத்த முடிக்க போறேன்னு சொன்னாலேதான். அது அவங்க ரெண்டு பேரும் மன ஒத்துதான் இந்த இடத்த முடிக்கவே வேணும். ஒரு இடத்த முடிக்கதா இருந்தாலும் எது எதா இருந்தாலுமே.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி. எந்த ஒரு முடிவெடுத்தாலுமே கலந்து ஆலோசிக்கணும் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னாங்க. இன்னொரு விஷயம், அந்த உடல் நலம் சார்ந்த விஷயம், நிறைய பேர் வந்து அந்த ஆரோக்கியத்துல நமக்கு ஏதாவது ஒரு குறைபாடு நடக்கும்போது, ஒரு உடம்பு சரியில்லாம போகும்போது அதை லேஸ்ல வந்து அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஒரு சீரியஸா போகக்கூடிய சுச்சுவேஷன்ல தான் இங்க பாரு என் உடம்புல இப்படி ஒரு கட்டி வந்திருக்கு, இது ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க சொல்றாங்க. ஆரம்பத்திலேயே அந்த வந்து சொல்லலாம் அப்படிங்கிறதையும் வந்து சுல்தானி வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்த நீர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். யாரங்க பேசுறீங்க?
3: சோரங்கட்டிலிருந்து முத்தாசரி பேசுறேன், குமரி மாவட்டம்.
0: ம், சொல்லுங்க.
3: சிறந்த தலைப்பு வாழ்த்துக்கள். கணவன் மனைவிக்கு உள்ளார தவறாவது நாளை இருக்காது. உதாரணத்திற்கு திருவிழா படத்துல பரமசிவன் பார்வையிலும் சண்டைய பாத்துருக்கோம். ஆனா நம்ம மக்கள் எப்படி இல்ல, சின்னத்தவங்க காரர் வந்தாலும் கூட அழகா பேசி தீர்த்துருவாங்க, அதாவது விட்டு பிடிச்சு போயிருவாங்கன்னு சொல்லி விட உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான தகவல் அது. இனிமேலும் எல்லா குடும்பத்திலும் விட்டுப்போடு பக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கை செய்கிறேன். நான் செய்ய நான் செய்ய நான் செய்ய வணக்கம். சாதாஷ்.
0: நன்றிங்க சார், நன்றி. இப்ப நம்ம ஆனந்த பூங்கட் நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். மருது திரைப்படத்துல இருந்து டி இமான் இசையில, வைரமுத்து வரிகளில் வந்தனா ஸ்ரீனிவாசன், ஜித்தின்ராஜ், ஜெயமூர்த்தி குரல்ல பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 9:25 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று. வாழ்க்கை துணையுடன் கட்டாயம் கலந்தாலோசிக்க வேண்டியவை எவை அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். நேயர்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். புன் சிரிப்போடு இருக்கின்ற திவ்யாவிற்கு தேனி மாவட்டம் சின்னமுனு சசிகலா பேசுறேன்ப்பா.
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். சொல்லுங்க.
1: ஒளிவு, அதாவது துணைன்னு சொல்லி வந்தாச்சுலப்பா. அப்ப ஏப்ப ரெண்டு பேருக்குள்ள ஒளிவு மறைவு. ஒளிவு மறைவு இல்லாம எல்லா விஷயத்திலையும் ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிச்சுக்கும் போலப்பா எந்தவித மனத்தாங்கள் இருக்காதுப்பா. நிறைவாக வாழ்க்கையை நடத்தலாம்ப்பா, சந்தோஷமாக. வருமானத்தை பத்தி ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்க, நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன். அந்த வரவு செலவு பாக்கணும்ப்பா. அந்த வரவுக்கு ஏத்த மாதிரி எதிர்கால திட்டத்தை வந்து ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிக்கணும்ப்பா. நிதி நிலைமை எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஏன்னா அனாவசியமான ஆடம்பரமான செலவுகளை வந்து கட்டு

0: கொண்டு வந்து வாழ்க்கையை வந்து மேம்படுத்தலாம்ப்பா. அதுக்கடுத்துப்பா குழந்தைகளுடைய ஆரோக்கியம், கல்வியினுடைய தரம் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, இதையும் நம்ம வந்து கலந்து ஆலோசிக்கணும்ப்பா. ஏன்னா மேல் படிப்பு படிக்கின்ற போது அவன் எந்த குரூப் எடுக்கிறா, அதுக்கான நம்ம செலவு நம்மகிட்ட காசு இருக்கான்னு சொல்லி ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிச்சு ஒரு டாக்டர் படிப்பு எந்த துறைக்கு எடுத்தாலும் நம்ம வந்து எளிதாக செலவழிக்கலாம்ப்பா. நிறைவாகப்பா சேமிப்பு விவரங்களை ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஏடிஎம் கார்டு ரெண்டு பேருக்குமே அந்த நம்பர் தெரிஞ்சிருக்கணும், எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து வந்து கடன் என்னன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க, கடன் பெற்றிருந்தால்ப்பா யாரிடம் எவ்வளவு கடன் பெற்றிருக்காங்க, எப்ப அடைக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும்ப்பா. புதிதாக ஏதாச்சும் தொழில் தொடங்கினாலோ அல்லது வீடு வாங்கினாலோ அதை வந்து ரெண்டு பேருமே வந்து கலந்து ஆலோசித்து இப்ப தேவையா அவசியமானதில் யோசிக்கணும்ப்பா. சிறு சிறு மனத்தாங்கள் வந்தா கூட குழந்தைகள் முன்னாடி வந்து பகிரக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு உறுதி எடுத்துக்கணும்ப்பா. நிறைய பேசிட்டனும், வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: நன்றி நன்றி. அதான் நீங்கள் சொல்லும்போது இன்னும் என்னென்ன லிஸ்ட் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் ஒரு ஆர்வமாக அதை கேட்டுட்டு இருந்தேன். நன்றி, நிறைய தகவல்கள் எங்களோட ஷேர் பண்ணி.

0: அதை வந்து ரெண்டு பேருமே வந்து கலந்து ஆலோசித்து இப்ப தேவையா அவசியமானதில் யோசிக்கணும்ப்பா. சிறு சிறு மனத்தாங்கள் வந்தா கூட குழந்தைகள் முன்னாடி வந்து பகிரக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு உறுதி எடுத்துக்கணும்ப்பா. நிறைய பேசிட்டனோ, வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: நன்றி நன்றி. அதான் நீங்கள் சொல்லும்போது இன்னும் என்னெல்லாம் லிஸ்ட் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் ஒரு ஆர்வமாக அதை கேட்டுட்டு இருந்தேன். நன்றி, நிறைய தகவல்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்க சசிகலா. நன்றி. நம்ம கூட பேச போகிற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
2: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம்.
1: பேச்சு முத்து சார், சொல்லுங்க.
2: அதாவது இந்த படிப்பு, உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் இல்லாம மேடம், இந்த டிசிப்ளின் சம்பந்தமான விஷயங்களையும் கூட டிஸ்கஸ் பண்ணணும் மேடம்.
1: குழந்தைகளுடைய ஒழுக்கம் சார்ந்ததும்,
2: ஒழுக்கம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாம இருக்கிறோம் அப்படின்னா, இந்த சேமிப்பு பத்தி டிஸ்கஸ் பண்றதே கிடையாது. மற்றவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை பத்தி டிஸ்கஸ் பண்ணி நாம ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம், ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற மாதிரியான யோசனை தான் இருக்குமே தவிர, இந்த சேமிப்பை பத்தி டிஸ்கஸ் பண்றதே கிடையாதுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் மேடம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நிறைய இடங்கள் அப்படிதான் நடக்குது இல்லையா?
2: கண்டிப்பா.
1: நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாரு இங்க பேசுறீங்க?
3: இனிய உற்சாகம்
1: கணேசன் சார், உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் தெளிவில்ல, கொஞ்சம் சிக்னல் கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுறீங்களா?
3: சரிங்க மேடம்.
1: கணேசன் சார், உங்களுடைய இணைப்பு தெளிவா இல்ல, நீங்க மறுபடியும் முயற்சி பண்ணுங்க நிகழ்ச்சிக்கு. நன்றி உங்களுடைய பேசுறது. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
4: காலை
1: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
4: நான் ஈரோடு சூரமடிவாளத்துல இளங்கோ பேசுறேன்.
1: இளங்கோ சார், சொல்லுங்க.
4: என்ன பொறுத்த வரைக்குமா, ஒரு கடன் வாங்கறோம்னு வச்சுக்காங்க, பிரசவம் முன்னாடி ரெண்டுமே தெரியணுமா, ஸ்டார்ட் கடை வாங்குறோம், எதுக்காக வாங்குறோம், இந்த கடை வாங்கி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாளைக்கு எதா இருந்தாலும் அவங்க கட்டுவாங்க, அவங்களுக்கு தெரியணும்
1: கண்டிப்பா.
4: அதே மாதிரி சொந்தக்காரங்களுக்கு யாரு கொடுத்தாலும் கடன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க,
1: அப்படியும்
4: தெரியணும். ஏன்னு கேட்டீங்களா, நம்ம யாருக்காக கொடுக்கறோம், எவ்வளவு கொடுக்கறோம், என்ன விஷயத்த கொடுக்கறோம், நம்ம வீட்டுக்கு நம்ம தெரியாம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு எதிர்பார விதமா ஏதோ ஒண்ணுனா அப்ப அவங்க வந்து வாங்கினீங்க தர மாட்டாங்க.
1: ஆமா கரெக்ட்.
4: அதாவது நம்பிக்கை இருக்கலாம், ஆனா அந்த நம்பிக்கை வந்து மனைவி மாதிரியே வைக்கணும், கணவன் வந்து மனைவி மேல வைக்கணும், மனைவி வந்து கணவன் மேல வைக்கணும். அது மாத்திரம் இல்ல, ஒரு திருமணம் பண்றேன்னு வச்சுக்கோங்க,
1: சரி
4: நல்ல குடும்பமா இல்லையான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்து பேசி முடிவு பண்ணி கல்யாணத்தை பண்ணணும். ஆமா, நீ சொல்லிதான் நான் கொடுத்தேன், நான் சொல்லிதான் நான் கட்டினேன் அப்படின்னு அந்த கருத்து பரிமாற்றம் கடைசி வரைக்கும் இருந்துட்டே இருக்கும்.
1: ஆமா ஆமா
4: ஆமா. இதெல்லாம் நம்ம குடும்பத்துல வந்து பிரச்சனையே வராம இருக்குன்னா, இதெல்லாம் வந்து நிறைய இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமா.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. குழந்தைகளுடைய அந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயம், சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட ஏதாவது ஒருத்தங்களோட குழந்தை வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்கும், அவங்க கிட்ட தான் எல்லாத்தையுமே பகிர்ந்துப்பாங்க, அவங்களோட பர்சனல் உட்பட இன்னொருத்தங்க கிட்ட அதை வந்து பகிர்ந்துக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய பெற்றோர்கள் பண்ணுறதப்ப வந்து தான் குழந்தை என் கிட்ட தான் எல்லா விஷயங்களும் சொல்லுது வைக்குதுன்னு சொல்லிட்டு அதை இன்னொரு நம்ம வாழ்க்கை துணைக்கிட்ட வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. அவங்களோட ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குது பிடிக்கல, அந்த குழந்தைங்களோட எல்லா விஷயத்தையுமே நம்ம கலந்து ஆலோசிக்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லையா? இந்த மாதிரி வேறு என்னென்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கை துணையோட கட்டாயம் கலந்து ஆலோசிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. 0462 2563 2 மற்றும் 0462 2563 1 அப்படிங்கிற எண்களுக்கு. இப்ப நம்ம நிகழ்ச்சியில விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆனந்த பூங்காற்று தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இலிருந்து. நம்ம வாழ்க்கை துணையோட கட்டாயம் கலந்தாலோசிக்க வேண்டிய விஷயங்கள் எவை அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம். வணக்கம். யாரீங்க இது பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: கோட்டியப்பன் சார். சொல்லுங்க. நல்லமா இருக்கேன், சொல்லுங்க சார்.
1: அதாவதுமா வாழ்க்கை துணை வந்து நம்மளை நம்பி அவங்க வந்திருக்காங்க.
0: ஆமா,
1: அப்படிங்கும்போது அவங்க சொல்றதே நம்ம கேட்டு வாழ்க்கை

0: சில ஒரு சில காரியங்களை செய்யக்கூடிய நுட்பம் தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து சில காரியங்கள் நம்ம வந்து ஆணவத்தை நம்ம ஆணவத்துக்குத்தான் தெரியும் பட்சத்திலே இருக்காது. சில கருத்துக்கள் அவங்க சொல்லுவாங்க, அந்த கருத்துக்களை நம்ம ஏற்று அது தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை கொண்டு வரணும்னா சிறப்பா இருக்கும். வாழ்க்கை துணை மிக முக்கியம். கண்டிப்பா
1: கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. அந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அவங்க சொல்கிறதே நம்ம கொஞ்சம் காது கொடுத்து நம்ம கேட்டு அந்த கருத்துக்கள் நம்ம ஒத்து வருமா அப்படிங்கிறத நம்ம கேட்கணும், கலந்து ஆலோசிக்கணும் வாழ்க்கை துணையோட. வாழ்க்கை துணை நமக்கு ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்னு நம்ம கோட்டியப்பன் சார் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
2: நிகழ்ச்சியினை தொகுத்து பங்கிக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரிக்கு பணிவான வணக்கத்துடன் திருப்பூர் மாநகர் மன்னரை பாலப்பாளையத்திலிருந்து சேரங்கசாம் பேசுகிறேன்.
1: உங்களுக்கும் காலை வணக்கம். சொல்லுங்க சார்.
2: இளத்தரசன் பகிர்ந்த விடயங்கள் கேக்குறீங்க. அதாவது குழந்தைகளுடைய கல்வி நல சந்ததாய் சொல்லிட்டாங்க, அப்புறம் வருமானத்தை பத்தி சொல்லிட்டாங்க, அப்புறம் வந்து இந்த அலுவலகங்கள்ல வேலை செய்யறோம் இல்லைங்க, அந்த நிகழ்வுல வந்து பகிர்ந்தா சிறப்பா இருக்குங்க. அலுவலகங்கள்ல இருக்கிறதுன்னு ஏன்னா அவங்க இதா இருக்குங்க. அப்புறம் உறவுகள் நட்பு பாராட்டி போறோம் இல்லைங்க, சில பேர் சொல்றது இல்லைங்க. அவங்க கூட மாமா மச்சாங்க போவாங்க, அதை ஏன் சொல்லணும் அப்படிம்பாங்க. பின்னாடி பார்த்து ஒரு நாளைக்கு வந்து அவர் ஒரு மாசத்துக்கு ஒண்ணு வந்திருந்தார் அப்படின்னா அது பிரச்சனை ஆயிருங்க. அந்த மாதிரி அது ஒண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சொத்து சம்பந்தப்பட்டமான இதுலீங்க, இது மெயின் இதுதான் சொத்து சம்பந்தப்பட்ட பகிர்ந்துக்கோணுங்க. ஏன்னா சில பேர் நானே என்னுடைய அனுபவத்துல சொல்றேங்க, வீட்டுல எதுவும் சொல்லாமையே வந்து சொத்து சம்பந்தமான விதைகளை சிக்கல மாட்டிக்கிட்டுங்க. ஆனா சொத்து சம்பந்தம் பாகப்பிரிவு வரும்போதுங்க அது கண்டிப்பா வந்து இளத்தரசியோட வந்து கலந்து வளைச்சு இது பண்ணா சிறப்பா இருக்குங்க. அடிக்கிட்டே போலாங்க, அவ்வளவுதான் போதும். மற்ற நேருக்கு வாய்ப்பு நோக்கத்தில் நன்றி, வணக்கம்.
1: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த பாகப்பிரிவினை, அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை தனியாலா முடிவெடுக்காம வாழ்க்கை துணையோட கலந்து ஆலோசிச்சா அது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க கேட்டுலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாரிங்க பேசுறீங்க?
3: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சார் சொல்லுங்க.
3: அதாவது வந்து ஆண் பெண் அப்படின்னு வேதம் எல்லாம் பார்க்க கூடாது. கணவரா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி உறுதுணையா இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்கணும். அப்படி பகிர்ந்துக்கிட்டாதான் அந்த வாழ்க்கையில வந்து என்னைக்குமே சிரமம் இல்லாம போயிட்டே இருக்கு. எங்க அப்பா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க போலீஸ் அதிகாரியா தான் இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் எதுக்கு அவங்கள்ட்ட சொல்லணும்? எங்க அம்மா கிட்ட வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வழக்கு ஒரு கேஸ் வந்துச்சுன்னா அதை வந்து பொதுவாக மாட்டாங்க, இந்த மாதிரி வந்துச்சு இந்த மாதிரி போனிச்சு அப்படின்னு இப்படியும் ஒட்ட ஒட்ட புரிதல் இருக்கும் ரெண்டு பேருக்கும். அந்த மாதிரி ஒட்ட ஒட்ட ஒழிமுறை இல்லாம வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பா பல நாளும் எந்த விதமான இதுவும் இல்லாம டெஃபன்ஸ் இல்லாம நல்லபடியா வாழலாம். மறைச்சி வாழ்றதுல நம்மளுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது. அது குழந்தைங்களா பற்றியா இருந்தாலும் சரி, பெரியவங்க சின்னவங்க வீட்டுல இருந்தாலும் சரி, அவங்க செய்யற தப்போ ரைட்டோ எதா இருந்தாலும் ஒழிமுறை இல்லாம பேசிச்சோம்னாக்க நம்ம வாழ்க்கையில என்னைக்கு நல்லா இருக்கும். இது என்னோட கருத்து. நன்றி.
1: கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படைத்தன்மையாக இருந்தால் எந்த பிரச்சனையுமே அந்த திருமண பந்தத்துக்குள்ளே வராது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க மனோகரன் சார். தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். ஜோக்கர் திரைப்படத்திலிருந்து ஷான் ரோல்டன் இசையில் யுகபாரதி வரிகளில் முருகவேல் கார்த்திகா வைத்தியநாதன் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன், கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: சிறந்த பூங்காட்டு நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கிறீங்க. நேரம் 9:46 நிமிடமாயிட்டிருக்குது. வாழ்க்கை துணையுடன் கட்டாயம் கலந்தாலோசிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். நேர்களோடு தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரைங்க இருந்து பேசுகிறீங்க?
1: நான் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து கோணாபுரத்துலேருந்து பழனியாகி பேசுகிறப்பா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், சொல்லுங்க.
1: அதாவது நல்ல ஒரு தலைப்பு, ஒரு ஒரு ஆத்மார்த்தமான தம்பதியில் வந்து எந்த ஒளிவு உரையும் இல்லாமல் நல்லா எல்லா விஷயங்களுமே வந்து பண்ணிக்கலாம், அதுல தவறே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு மனைவியா இருக்கிறவங்க வந்து என்ன விரும்புவாங்கன்னா, நம்ம கணவர் வந்து நம்ம கிட்ட எல்லா பண்றது நல்லது அப்படின்னா ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைவாங்க
0: கண்டிப்பா.
1: அந்த கணவர் செய்யறாங்களா செய்யலையோ இவங்கள்ட்ட வந்து ஒரு யோசனை கேட்கும் போது, நம்ம கணவர் வந்து நம்மகிட்ட வந்து கேட்கறாங்க போது அவங்களுக்கு அந்த மனசுல ஒரு சந்தோஷம். ஏன்னா நானும் அனுபவிச்சிருக்கேன், மிகப்பெரிய சந்தோஷம் அது. முக்கியமா வந்து நம்ம அந்த குழந்தைகளை வந்து பள்ளி படிப்புல சேர்க்கும் போது ஒரு மனைவி கிட்ட வந்து நம்ம இங்க எப்படி சேர்க்கலாம், என்ன படிப்புல சேர்க்கலாம் அப்படிங்கறது, அந்த விஷயங்களா முக்கியமா கலந்து ஆலோசிக்கணும். நம்ம ஒரு வெளியில கூட நம்ம வீட்டுல என்ன பொருள் இல்லை அப்படின்னு

0: இதை வந்து ஒரு கணவருக்கு வந்து கேட்கலாம், கேட்கணும் உங்க வீட்டுல என்னென்ன பாயிண்ட்ல என்னென்ன வாங்கிட்டு வரணும், உனக்கு என்ன தேவை அப்படின்னு. அது அதே மாதிரி ஒரு ஒரு துணிமணி எடுக்கிற கூட ஒரு கணி மனைவிட்ட வந்து உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன மாதிரி எடுக்கணும், என்ன மாதிரி சுடிதார் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு கேட்டு ஒரு மனைவியிட்ட கேட்டு கேட்டு ஒரு கணவர் வந்து ஒண்ணு பண்ணும்போது அந்த குடும்பம் வந்து மிக மிக மகிழ்ச்சியா அந்த தம்பதியருக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அந்த குடும்பத்துல வந்து ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தாதான் அந்த பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கும், வீட்டுல உள்ள பெரியவர்களும் சந்தோஷம் இருப்பாங்க. அவங்க வெளியில போய் வேலை வச்சு பாக்குற இடத்துலயும் அவங்க மனநில வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையோட வேலை பார்ப்பாங்க இல்லையாப்பா.
1: கண்டிப்பா.
0: அதனால ஒரு சந்தோஷமான குடும்பம் வந்து நமக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே
1: மனைவி கிட்ட கேட்டு கேட்டு செய்யுங்க,
0: இல்லாம அவங்களோட யோசனை கேட்டு பண்றது ரொம்ப மிக சிறப்புப்பா.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்கவா. நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க இந்த பேசுறீங்க?
2: நான் திருச்சி மாவட்டம் லால்குடியில இருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: அது நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்களுக்கு கேட்கும் போது எங்க அம்மா உமாமோகன் அம்மாவோட சாயல் வர மாதிரி மனசுக்குள்ள தோணுதுமா.
1: அப்படிங்களா? நன்றிங்க சார், நன்றி.
2: இன்னொரு குறைய அப்புறம் சொல்றேன்.
1: சரி.
2: குடும்ப உறுப்பினராகப்பட்டு ஒரு வாழ்க்கை துணைன்னு சொல்லி சொல்லிருக்கீங்க. மனைவி அப்படிங்கிற ஒரு சொல்லோட பொருள் வேற, வாழ்க்கை துணை அப்படிங்கிற பொருள் வேற.
1: மனைவி
2: பொருள்ல சொல்றேன், மனைவிங்கிறது மனைவிங்கிற ஒரு அந்த சொல்ல சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு இருக்கிற அந்த சொல்லாடல்லையும் வாழ்க்கை துணை அப்படிங்கும் போது அதுல இருக்கிற சொல்லாடி கொஞ்சம் ஆழப்படுத்த முடியுது. அதாவது பார்ப்பது வேற நோக்குவது வேறன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. அதனாலதான் வள்ளுவன் வாழ்க்கை துணை நலம் சொல்லி அந்த அதிகாரத்துக்கு பேர் போடுறாரு. அப்ப அவங்கள்ட்ட எதை இதெல்லாம் பகிர்ந்துக்கணும்னு சொன்னாக்க, பொதுவா அவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவிக்குள்ள அதிக நேரத்தை வந்து பேசி பேசி பேசி பேசி காலத்தை கழிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கிக்கணுமா. ஏன்னா அவங்கள்ட்ட இந்த நிலையில இல்லாம சூழ்நிலையில இருக்கு, பரபரப்பா இருக்கிற சூழல்ல அவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவிக்குள்ள பேசிக்கக்கூடிய சூழல் இல்லாத நிகழ்வா போயிட்டு இருக்கு. அதை தாண்டி அவங்க பேசின செய்தியோட சேர்த்து பிள்ளைகள்ட்ட அதை பரிமாறிக்கக்கூடிய நிகழ்வையும் ஏற்படுத்தணும். பணம் பணம் பொருள்லாம் வேற விட்டுருங்க. அதே மாதிரி பிள்ளைகள் வெளியில போயிட்டு வந்தா, பையனா இருந்தா சரி, பெண்ணா சரி, கல்வி மாணாக்களா இருந்தா சரி, இல்ல பணிபுரி இடம்னா சரி, அவங்க வெளி வீட்டுக்கு வந்த உடனே அவங்கள்ட்ட இருக்கிற உயர் பண்புகளையும் நல்ல நல்ல விஷயங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து பேசுவது சிறப்புங்கிறது என்னோட கருத்துமா. நம்ம அம்மா அப்பா அப்பா என்னப்பா என்னப்பா என்னப்பான்னு ஒரு அம்மா பேசுவாங்கல்ல, இப்போ உங்கள்ட்ட பேசினாங்க இல்லம்மா, அவங்க வந்து அழகா வயது முதிர்ந்து ஆசிரியர் பணியிலேருந்து வயது நிறைவு பெற்றுட்டாங்க. நீங்க அவங்கள பேர் சொல்லி பயன்படுத்தும் போது அம்மாங்கிற வார்த்தை சேர்த்து பயன்படுத்துங்க.
1: சரி, இனிமேல் நீங்க சொல்லிட்டீங்கல்ல,
2: சின்ன செய்திமா உங்களுக்கு சொல்லக்கூடிய. ஏன்னா அவங்க பேரை மட்டும் ஒருமையில சொல்லி பயன்படுத்தி வெளியே அவங்க ஜெயந்தி பேசினாங்கிற மாதிரி சொல்றீங்க.
1: வாழ்க்கை துணையுடன் கலந்தாலோசிக்க வேண்டிய விஷயங்கள், கட்டாயமா கலந்தாலோசிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: அப் கரீபோ கி ஜாய் பன் கை ஹே.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

9:55 ஆயிடுச்சு. நம்ம ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். வாழ்க்கை துணையுடன் கட்டாயம் கலந்தாலோசிக்க வேண்டிய விஷயங்கள் எவை அப்படின்னு தான் இவ்வளோ நேரம் நம்ம ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில் பேசினோம். நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. வரவு செலவுகள் ஆகட்டும், யாருக்கு கொடுக்குறோம், யாருக்கு பணம் வாங்குகிறோம், அந்த கடன் விஷயங்கள், அப்புறம் வந்து வருமானம் சம்மந்தப்பட்டு, இப்போ ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறோம். ஸோ அப்போ அதனால் அந்த குடும்பத்துடைய வருமானம், எது எதுக்கு நம்ம செலவழிக்கிறோம், எது எது நம்ம சேமிக்கணும், எதிர்கால திட்டங்கள் பற்றி, குழந்தைகள் பற்றி, அவங்களுக்கான அந்த ஒழுக்கங்கள் பற்றி, வேலை சம்பந்தமான விஷயங்கள் கூட, இப்போ நம்ம என்னதான் மனைவி வீட்டில் இருந்தாலும் அவங்களோட வேலை சம்பந்தமான விஷயங்கள் கூட அவங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நிறைய தகவல்கள் வந்து சொன்னாங்க. நம்ம வாழ்க்கை துணையோட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேட்டு கேட்டு செஞ்சோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த குடும்பம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நம்ம வந்து நம்ம கேட்டோம் இல்லையா. பொதுவாக நம்ம வாழ்க்கை துணைக்கிட்ட நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் அவங்களே தனக்குத்தானாக முடிவெடுக்கிறதுனால அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கலந்து ஆலோசிக்கும் போது, அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு செய்யும் போது அவங்களுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். பரஸ்பர அன்பும் நம்பிக்கையும் இதனால் வரும். அவங்களுடைய ஆசை என்ன, லட்சியம் என்ன அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே நேரம் ஒதுக்கி அவங்களோட நம்ம கலந்து ஆலோசிக்கும் போது பல விஷயங்களை நம்ம பேசி அவங்கள பற்றி நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். அதனால் அவங்களுக்கிடையே அந்த உறவு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வலிமையாக இருக்கும். எதை பற்றியுமே நம்ம வந்து மறைக்காமல் எல்லா விஷயத்தையுமே வெளிப்படையாக பேசுகிறதும் கண்டிப்பாக அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய உளவியல்

பாலர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த கணவன் மனைவிக்கு இடையே அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து நாளடைவில் அந்த குறைய போய் தான் நிறைய பிரச்சனைகள் வந்து வருது. அவங்களுக்குள்ளவே மனசுக்குள்ளே இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க இது பண்ணிக்கிறாங்க. ஸோ மனம் விட்டு நம்ம பேசணும், அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அன்னன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன பார்க்குறோம், என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துக்கணும். பொதுவாக அந்த காதலர்கள் வந்து ஸ்வீட் நத்திங் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தை குறையும் போது அந்த இனிமை, அந்த சுவாரஸ்யம் வந்து அந்த உறவுக்குள்ளே குறைஞ்சி போயிருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க, பேசுகிறதுக்கு காரணமாக இருக்காது. நம்ம கேட்குறது பார்க்குறது எல்லா விஷயத்தையுமே அவங்களோட பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய அந்த திருமண பந்தமும் வந்து அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் தாண்டவம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குரு பூர்ணிமாவை ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் பதவியேற்று 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை, அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லட்சுமி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தாவிக்கு சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதைப் பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் 650வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் குரு பூர்ணிமா தினமான இன்று பிஜேபி சார்பில் நாடு தழுவிய சமூக நல்லிணக்க உறுதிமொழி பிரச்சாரம் தொடங்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவில் நில மோசடி வழக்கு தொடர்பாக மேலும் 4 பேரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஆடி மாத பௌர்ணமியையொட்டி காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோயிலில் பச்சை பட்டுடுத்தி வைர அணிகலன்களுடன் காமாட்சியம்மன் லக்ஷ்மி சரஸ்வதி தேவியாருடன் தங்கத்தேரில் எழுந்தருளி காட்சியளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே நடைபெறவுள்ள கோடை விழாவுக்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம்

தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,05,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாட்டின் மொத்த ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 863 பில்லியன் டாலர்களாக அதிகரித்து சாதனை படைத்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பின் அலைவரிசை அறிவின் ஊடகம் பண்பின் பண்பலை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறப்பான காலை வணக்கம். நேரம் காலையில 10:03 ஆகிட்டு இருக்குது. 11 வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்க போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை விளங்க வந்துட்டேன்னா உங்க அர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்களை உங்கள் மனசுக்கு நெருக்கமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1133 மற்றும் 256-1132 என்ற எண்களில். நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய முதல் நேயர் என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
2: மேடம் வணக்கம். மேடம்
1: காலை வணக்கம். யார் பேசுகிறீங்க?
2: பாளையமேட்டிலேருந்து அருணா பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லமா இருக்கோம். எப்படி இருக்கீங்க? முதல் நேரம் வந்திருக்கீங்க, என்ன பாடல் வேணும்? கண்டிப்பா வழங்கிடலாம் சார். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டீங்க இருக்காங்க, முதல் தடவையா பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிகழ்ச்சியில பாடல் வரப்போது ஐயா திரைப்படத்திலிருந்து சாதனா சர்க்கம் அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்க இருக்கிறோம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில புது அறிவு கேள்விகளும் இடம்பெறும் இல்லையா? உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆசியாவில் உயர்ந்த கோபுரம் உடைய கோவில் எது? ஆசியாவில் உயர்ந்த கோபுரம் உடைய கோவில். ஆப்ஷன் 1 திருவரங்கம், ஆப்ஷன் 2 தஞ்சாவூர். இந்த கேள்விக்கான பதிலை யூஸ்டே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நெல்லை பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: நேர்களை நேரம் காலையில் 10:10 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டு வந்தோம் ஐயா திரைப்படத்திலிருந்து. அடுத்ததாக வந்து யார் பேசுகிறாங்க, என்ன பாடல் கேட்க போகிறாங்க அப்படின்றத கேட்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களோட அந்த கேள்விக்கான பதிலை வந்து சொல்கிறாங்களா அப்படின்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: வெச்சாலிப்பட்டியிலேருந்து ரேணுகாதேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் இன்றைக்கி உங்களுக்கு?
1: எனக்கு நினைவு ஒரு சங்கீதம் படத்துலேருந்து ஏத்தம் ஐயா ஏத்தம் அந்த பாட்டு பாருங்கள்.
0: பாடல் கொடுத்துடலாமா? பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்து சொல்லியிருந்தேன். ஆசியாவில் உயர்ந்த கோபுரம் உடைய கோவில் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 திருவரங்கம், ஆப்ஷன் 2 தஞ்சாவூர்.
1: திருவரங்கம் மேடம்.
0: திருவரங்கம் தான் சரியான பதில். வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. ஆசியாவிலேயே மிக உயரமான ராஜகோபுரம் வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் தான் இருக்குது. ராஜகோபுரம் அப்படின்னு சொல்ல அழைக்கப்படுற இந்த கோபுரம் 236 அடி, அதாவது 72 மீட்டர் உயரமும் 13 நிலைகளையும் கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோபுரம் வந்து 13 நிலைகள் மற்றும்

0: மூன்று கலசங்களையும் கொண்டிருக்குது. அதே போல் ஏழு பிரகாரங்களை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கோவில் தான் திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீரங்கம் கோவில். நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சிருக்கிறோம். ஸோ பாடல்கள் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். மெல்லிசை பாடல், அதிரடி பாடல், தன்னம்பிக்கை பாடல், இல்லை காதல் பாடலாக இருக்கலாம், இல்லை ஒருதலை காதல் பாடலாக இருக்கலாம், இப்படி நிறைய பாடல்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன பாட்டு கேட்க பிடிக்குது அப்படின்னு நினச்சி நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். 0462-256-1132 மற்றும் 2561-1333 நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். நினைவே ஒரு சங்கீதம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த பாடலுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்தியாவில் வைரம் அதிகமாக கிடைக்கும் இடம் எது? இந்தியாவில் வைரம் அதிகமாக கிடைக்கும் இடம் எது? ஆப்ஷன் 1 மத்திய பிரதேசம், ஆப்ஷன் 2 உத்தரப்பிரதேசம். இந்த கேள்விக்கான முதலில் யோசிச்சே பாடலையும் கிட்டத்தை தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே.
1: முந்தி முந்தி விநாயகரே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறேன். சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நெல்லிப்பந்தலை 102.6 நேற்று கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேரம் காலையில் 10:18 ஆகிட்டு இருக்கு. எப்போதுமே வாழ்க்கையில் ரெண்டு வரிகளை மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. நோ ப்ராப்ளம் டேக் இட் ஈஸி பாலிசி. இந்த தான் பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நோ ப்ராப்ளம் டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி வந்தால் டேக் கேர், வேலை இப்போனா டோன்ட் கேர், இதை மட்டும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பிரச்சனையெல்லாம் சுமையாக தெரியாமல் சவாலாக தெரிய ஆரம்பிச்சிருங்க. இப்போ எல்லா பிரச்சனைகளும் மறந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு பிடிச்ச பாடலை மட்டுமே கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்டுலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து
0: ரேடியோ வால்யூம் வந்து நல்லா குறைச்சு வச்சிடலாமா? இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் நம்ம நிகழ்ச்சியில?
1: எனக்கு ஒண்ணு நினைச்சேன், பாட்டு படிச்ச படத்துல வந்து வானம் வீடு இருக்கு.
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாமா? இந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், பதில் தெரிஞ்சுதா?
1: மத்திய பிரதேசம்.
0: மத்திய பிரதேசம் தான் சரியான பதில். நன்றி மா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.
0: இந்தியாவில் வைரம் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன், மத்திய பிரதேசம் அப்படின்னு சரியான பதில் சொல்லியிருந்தாங்க. இந்தியாவில் தற்காலத்தில் வைரம் அதிகமாக கிடைக்கக்கூடியது மற்றும் அந்த இடத்துல வந்து வெட்டி எடுக்கப்படுற ஒரே முதன்மை மாநிலம் வந்து இந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பன்னா அப்படிங்கிற இடம் தான். வரலாற்று ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கோல்கொண்டா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் கிருஷ்ணா பென்னா நதி படுகைகளில் தான் வந்து வைரங்கள் பெருமளவில் கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. குஜராத்தில் இருக்கிற சூரத் நகரம் உலகத்தில் ரொம்ப பெரிய வைரங்களை வெட்டும் மற்றும் பட்டை தீட்டும் மையமாக திகழ்ந்த இருக்குது. நேரம் காலையில் 10:20 ஆகிட்டு இருக்குது. நெல்லை பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போறோம். முதல் நினைச்சேன் பாட்டு படித்தேன் திரைப்படத்தில் இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். விளையாட்டுத்துறை பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் விருது. விளையாட்டுத்துறை பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் விருது என்ன விருது? அதுதான் வந்து அடுத்த கேள்வி. ஆப்ஷன் 1 துரோணாச்சாரியா விருது, ஆப்ஷன் 2 ஞானபீட விருது. இந்த கேள்விக்கான பதிலை யோசிங்க, பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நெல்லை பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

0: நேர்கள் நேரம் காலையில் 10:27 ஆகிட்டு இருக்குது. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு நெருக்கமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
1: காலை வணக்கம் மேடம். எங்காச்சும் மேல தான் ஜெயக்குமார் மேடம், எல்லாத்தையும் கேட்டதா சொல்லிருங்க.
0: கண்டிப்பா சொல்லிடலாம் சார், சொல்லுங்க. அதே உற்சாகத்தோட என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: லட்சுமி படத்துல இருந்து தென்னை மரத்துல துண்டு நடிச்சது நந்தவண்ண குழியிலே கிளியே நந்தவண்ண குழியே நான் தினந்தோறும் ரசித்தேனே சிரித்தேனே சின்னமான குழியிலே அடியே ஒன்ன நினைக்கையுமே அந்த பாடல்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார் பாடல். உங்களுக்கான கேள்வி சொல்லியிருந்தேன், பதில் தெரிஞ்சுதா சார்? விளையாட்டுத்துறை பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் விருது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன்.
1: துரோணாச்சாரியார் விருது.
0: கரெக்டான பதில் சார், வாழ்த்துக்கள்.
1: இன்னொன்னு வந்து இந்த எழுத்துக்கு கவிதைக்கு கொடுப்பாங்க.
0: ஆமா, இலக்கியத்துக்காக. நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில.

0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார் பாடல். உங்களுக்கான கேள்வி சொல்லியிருந்தேன், பதில் தெரிஞ்சுதா சார்? விளையாட்டுத்துறை பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் விருது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன்.
1: துரோணாச்சாரியார் விருது.
0: கரெக்டான பதில் சார், வாழ்த்துக்கள்.
1: இன்னொன்று வந்து இந்த எழுத்துக்கு கவிதைக்கு கொடுப்பாங்க.
0: ஆமா, இலக்கியத்துக்காக. நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில
1: வந்ததுக்கு. நன்றி, வணக்கம்.
0: இந்தியாவில் விளையாட்டுத்துறை பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்பட்ட மிக உயரிய மற்றும் கௌரவமான விருது வந்து துரோணாச்சாரியா விருது. இது மகாபாரதத்தில் வர்ற குரு துரோணாரியாவோட அவருடைய நினைவாக பெயரிடப்பட்டிருக்கு. இந்திய அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டுட்டும் வருது. சர்வதேச போட்டிகளில் சாதிக்கிற வீரர்களை ஊக்குவிக்கிற வகையில் அவங்களுக்கு அந்த வீரர்களை உருவாக்குற ஒரு சிறந்த பயிற்சியாளர்களை கௌரவிக்கிறது தான் இது. வழக்கமான மற்றும் வாழ்நாள் சாதனை அப்படிங்கிற ரெண்டு பிரிவுகளின் கீழே வழங்கப்பட்டு வருது. இந்த விருதை பெறவங்களுக்கு துரோணாச்சாரியாரோட வெண்கலச்சிலை, சான்றிதழ் மற்றும் ரொக்கப்பரிசும் வழங்கப்பட்டு வருது.

நேரம் 10:29 ஆயிடுச்சு. நெல்லை பந்தலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. லக்ஷ்மி திரைப்படத்துக்காக பாடல் கேட்க போறோம். ஸோ இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நாட்டின் முதல் இசை அருங்காட்சியகத்தை எங்கு தொடங்க உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது? நாட்டின் முதல் இசை அருங்காட்சியகத்தை எங்கு தொடங்க உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது? ஆப்ஷன் 1 திருவையாறு, ஆப்ஷன் 2 திருவரங்கம். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியோடு.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: பாட்டு பாட்டு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது அப்படின்னே சொன்னாங்க. தலைவர் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா, ஆட வைக்கணும் பாட்டு, சும்மா அசைய வைக்கணும் பாட்டு, கேட்க வைக்கணும், நல்லா கிறங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டு அப்படின்னா சந்தோஷமான நேரமாக இருக்கும்போது குஷியாக நல்லா குத்தாட்டம் போட வைக்கிற மாதிரி பாடலாம் இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நல்லா மனசு உடஞ்சு போன தருணங்களில், ரொம்ப விரக்தியான நேரங்களில் தாயோட மடியில் படுத்து தலையை வருடி கொடுக்குற மாதிரியான பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் பல விதம் இருக்குதுங்க. விருப்பமான பாடலாக இருக்கலாம், இல்லை விருப்பமான பாடகர் பாடகிகள், இல்லை இசையமைப்பாளர், இல்லை பாடலாசிரியர் அப்படின்னு இன்னும் சொல்லிட்டே போகலாம். உங்கள் மனசுக்கு நெருக்கமான பாடல்களை மட்டுமே கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதி. நேரம் 10:34 ஆகிட்டு இருக்குது. மனம் விரும்புதி நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்டுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் நண்பர்கள், வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனில தான் சொன்னதப்பா. அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு
1: உங்களுக்கு? எனக்கு வேட்டைக்காரன் படத்துல இருந்து பூலி ஊறுமுது பூலி ஊறுமுது அந்த பாட்டு கொடுத்துங்கப்பா.
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம். விறுவிறுப்பான பாடல் கேட்டுக்கிறீங்க. நிகழ்ச்சியில ஒரு க்வெஸ்சன் சொல்லியிருந்தோம், பதில் தெரிஞ்சுதான் உங்களுக்கு?
1: திருவையாறுன்னு நினைக்கிறேன்ப்பா.
0: திருவையாறு தான் சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்கம்மா. வாழ்த்துக்கள்.
1: நன்றிப்பா.
0: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நாட்டின் முதல் இசை அருங்காட்சியகத்தை அரசு வந்து நாட்டின் முதல் இசை அருங்காட்சியகத்தை திருவையாறில் தான் வந்து தொடங்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. கர்நாடக இசையோட மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜரோட பிறந்த ஊரான திருவையாறில் மத்திய அரசோட உதவியோட இந்த அருங்காட்சியகம் அமையப்பட உள்ளது. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வரப்போது வேட்டைக்காரன் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். ஸோ இந்த பாடல் கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமையகம் எங்குள்ளது? சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமையகம் எங்குள்ளது? ஆப்ஷன் 1 சுவிட்சர்லாந்து, ஆப்ஷன் 2 கிரீன்லாந்து. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இதே போல உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 256-1133 எண்களில் பாடல் வந்துட்டே இருக்கு. வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: என்றென்றும் இசையின் ஒரே முகவரி நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்பதை நிகழ்ச்சி நேரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில 10:41 ஆயாச்சு. மனம் விரும்பதை நிகழ்ச்சியில் மனசுக்கு நெருக்கமான பாடலை கேட்டு ரசிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம கூட பேசக்கூடிய இடத்த நேர் யார், என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் கூலாங்குளத்தில் சுப்பிரமணியம் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: நலமா இருக்கோம், எப்படி இருக்கீங்க? சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமையகம் எங்க உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 சுவிட்சர்லாந்து, ஆப்ஷன் 2 கிரீன்லாந்து. அதான் சரியான பதில் சார். வாழ்த்துக்கள். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தோட தலைமையகம் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற லெசான் அப்படின்ற நகரில் அமைஞ்சிருக்குது. 1915 இந்த நகரம் ஒலிம்பிக் இயக்கத்தோட நிர்வாக தலைநகரமாகவும் செயல்பட்டுட்டு வருது. லெசான் அப்படின்ற நகரில் இருக்கிற ஜெனீவா ஏரியின் கரையில் அமைஞ்சிருக்கிற புதிய தலைமை கட்டிடம் வந்து ஒலிம்பிக் ஹவுஸ் அப்படின்னும் சொல்லப்படுது. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்பதை நிகழ்ச்சியில் புது அறிவு கேள்வி பதில்களோட மனசுக்கு நெருக்கமான பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாடலும் இடம்பெற்றோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 2561-1333 எண்களில் நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. ஒத்தையடி பாதையில் திரைப்பட

படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். கே ஜெயசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் அவர்களுடைய குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ பாடலுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கே நிறுவப்பட்டுள்ளது? இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கே நிறுவப்பட்டுள்ளது? ஆப்ஷன் 1 டெல்லி, ஆப்ஷன் 2 ஹைதராபாத். 10:43 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிறோம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரில் நேரம் காலையில் 10:49 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சி, மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிட்டே புது அறிவு கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க நேர்கள். ஸோ அந்த வகையில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். அவங்க இணைப்பில் என்ன பிரச்சனை அப்படின்றது நமக்கு தெரியல. நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சி, மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1112 மற்றும் 256-1133 எண்களில்

0: கண்கள் அறியா காட்சி, நாசி நுகரா நறுமணம், இதழ் அறியா சுவை, செவிக்கு மட்டும் வரமதி இசையே. இசைக்கு அவ்வளோ இனிமே இருக்குதுங்க. பாடல் கேட்குறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நமக்கு பிடிச்ச பாடலை கேட்குறது ஒரு அலாதியான பிரியம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாடல் மட்டுமே கேட்டு ரசிச்சிட்டுருக்கீங்க நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் யாரு, என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: பின்னை முட்டும் வான் புகழோடு வானலையில் வருந்த ஜாலம் படைக்கும் எங்கள் வானவில் நெல்லை 102.6 வந்திருக்கும் வந்து சகோதரிக்கும் இனிய மகிழ்ச்சியான காலை வணக்கத்தில் இருக்கிற என்பது 15 தமிழ்நாடு மேடம்.
0: சொல்லுங்க சார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் மேடம், நீங்க நலமா இருக்கீங்களா
0: மேடம்? நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: இளையராஜாவோட இசையில வந்த எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்துல இருந்து மதுரா மறுப்பு அந்த பாட்டை கொடுக்க போறோம். அந்த பாட்டு மீனாட்சி அம்மன் கோயிலே வச்சிருப்பாங்க. படத்துல வந்து கோபுரம் பூரா திரை பூரா தெரியும் அப்படி அந்த மாதிரி அந்த அளவுக்கு பாட்டு.

0: சூப்பர் சார், பாடல் கொடுத்துடலாம் கண்டிப்பா. பாடலுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், சொல்லிடலாமா? இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கே நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் ஒன் டெல்லி, ஆப்ஷன் டூ ஹைதராபாத்.
1: ஹைதராபாத் மேடம்.
0: ஹைதராபாத் தான் சரியான பதில். வாழ்த்துக்கள் சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. இந்தியாவோட முதன்மை சுனாமி எச்சரிக்கை மையம் ஹைதராபாத்தில் இருக்கிற இந்திய தேசிய பெருங்கல தகவல் சேவை மையத்தில் நிறுவப்பட்டிருக்குது. நிலநடுக்கம் ஏற்பட்ட 30 நிமிடங்களுக்குள்ளாவே சுனாமி அபாயம் குறித்த எச்சரிக்கையை வழங்குற அதிநவீன வசதிகளையும் இது கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. எங்க ஊர் பாட்டக்காரன் திரைப்படத்திலேருந்து இளையராஜா இசையில பாடல் கேட்க போகிறோம். பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சி தான் கேட்டுருச்சோம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேயர்களுக்கும் கலந்துக்க முயற்சி செஞ்ச நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுருச்ச எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நம்ம நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்கள் கூட நினைஞ்சிருந்தேன் நான் உங்கள் அன்பிற்கினிய வசந்தி பாலமுருகன். நேர்களை முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சி வளம்பெற காத்துட்ருக்குது. மணித்திருநாடு நிகழ்ச்சிக்கு முன்னாடி சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு அது குறித்த உரை வழங்குபவர் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் துணை வன பாதுகாவலர் மற்றும் சூழல் மேம்பாட்டு அலுவலர் எஸ் ஹேமலதா அவர்கள். அதனைத் தொடர்ந்து மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் நகரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 12:10 ஸ்நேகிதியை நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு பசுமையான இரட்டை ஜடை நினைவுகள். இதை பற்றி தான் வந்து தோழிகள் பகிர்ந்துக்க போகிறீங்க. அதனைத் தொடர்ந்து 1 நலம்தானா நிகழ்ச்சியில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத இலை உணவுகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நேர்களை நினைச்சிருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உலகின் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 863 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாவேகா சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதைப் பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேகா அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,05,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோயில் நில மோசடி வழக்கு தொடர்பாக மேலும் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் ஹர்ஜீந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 எல்லாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நம் பாரதத்தின் மகிமையை போற்றும் மணி திருநாடு. துவக்கமாக கேட்கலாம்.
2: சர்வதேச புலிகள் தினம். நமது நாட்டின் தேசிய விலங்கு புலிதான். தமிழ்நாட்டில் புலிகள் சரணாலயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம்தான். புலிகளை நாம் ஏன் பாதுகாக்கணும்? இன்றைய தினம் சர்வதேச புலிகள் தினமாக அனுசரிக்கப்பட புலிகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அப்புறம் புலிகளோட சமூக வாழ்க்கை, இதை பற்றி நம்மக்கிட்ட கருத்துக்களை பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் துணை வன பாதுகாவலர் மற்றும் சூழல் மேம்பாட்டு அலுவலர் எஸ் ஹேமலதா அவர்கள். வணக்கம் மேடம். காடுகளில் எத்தனையோ விலங்குகள் இருந்தாலும் இன்றைய தினம் சர்வதேச புலிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது, எதனால்? புலிகளுக்கு எதற்காக இந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது மேடம்?
3: காடுகளில் நீங்கள் சொல்கிற மாதிரி எத்தனையோ விலங்கினங்கள் இருந்தாலும் சில விலங்கினங்களால் வந்து மக்களை வந்து எளிதாக கவர முடியும். இப்போது நம்ம வந்து ஒரு காடுன்னு சொன்னால் ஒரு காமன் மேனால் வந்து ஒரு பொதுமக்களால் ஈஸியாக வந்து சில விலங்கினங்களை தான் வந்து பொருத்தி பார்க்க முடியும். அது மாதிரியான உயிரினங்களை வந்து சூழ்நிலை அடையாள உயிரினங்கள்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஈகோசிஸ்டமுக்கு அது ஒரு அடையாளமாகவே இருக்கும் அந்த உயிரினம். ஸோ அது மாதிரி ஒரு உயிரினம் தான், அதுதான் ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷிஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு உயிரினம் தான் வந்து புலி. ஸோ அந்த புலிக்கு கிடைக்கிற ஆதரவு வந்து அந்த ஈகோசிஸ்டம்கே, அந்த ஃபாரஸ்ட்டு பாதுகாக்கிறதுக்கே கிடைக்கிற ஆதரவாக மாறும். ஸோ அந்த முழு ஃபாரஸ்ட்டும் வந்து பாதுகாக்கப்படும். அது இல்லாமல் ஒரு கன்சர்வேஷனிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம், ஒரு பாதுகாவலரோட பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா கீஸ்டோன் ஸ்பீஷிஸ்னு இருக்குது, அதாவது பல்லுயிர் ஆதார உயிரினம். அதாவது சில உயிரினங்கள் வந்து காட்டில் வந்து அதோடய எண்ணிக்கை வந்து கம்மியாக கூட இருக்கும், ஆனால் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் வந்து எல்லா உயிரினங்கள் மேலேயும் சுற்றுச்சூழல் மேலேயும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஒரு உயிரினம் தான் புலி. ஸோ அதை பாதுகாக்கிறது மூலமாக அந்த சூழல் மண்டலமே பாதுகாக்கப்படும். ஸோ அது இல்லாமல் புலி மாதிரி ஒரு உயிரினம் வந்து ஒரு பெரிய ஏரியாவை தன்னுடைய குடை கீழே வச்சு கண்ட்ரோலில் வச்சுருக்கிற ஒரு உயிரினம், அதாவது குடை இனங்கள் அம்பர்லா ஸ்பீஷிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு புலி பாதுகாக்கப்படுறது மூலமாக கூட ஒரு பெரிய காடு நிலப்பரப்பே வந்து பாதுகாக்கப்படும். ஸோ இந்த மாதிரியான க்ரைட்டீரியாலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த புலிக்கு வந்து கச்சிதமாக பொருந்துறதுனால புலியை பாதுகாக்கிறது மூலமாக நம்ம சூழல் மண்டலத்தையே பாதுகாக்க முடியுங்கிறதுனால நம்ம புலியை பாதுகாக்கிறோம்.
2: உலக நாடுகள் பலவும் புலிகள் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. காடுகளில் உணவு சங்கிலியில் புலிகளோட இடம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் மேடம்.
3: நீங்கள் சொல்கிற மாதிரி உலக நாடுகள் முழுவதுமே வந்து புலிகளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து நம்ம 2010 முதல் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வந்து உலக சர்வதேச புலிகள் தினம் நம்ம வந்து அனுசரிச்சிட்ருக்குறோம். அதில் வந்து 13 ரேஞ்ச் கண்ட்ரிஸ் இருக்குது. ரேஞ்ச் கண்ட்ரிஸ்னால் என்னென்னா புலிகள் எங்கெல்லாம் வந்து சுதந்திரமாக அலைந்து திரியறதுக்கான சந்தர்ப்பங்கள், அதாவது அதுக்கான கண்டிஷன்ஸ் இருக்கோ அது தான் வந்து ரேஞ்ச் கண்ட்ரிஸ்னு சொல்லுவோம். அதில் ஒரு முக்கியமான நாடு வந்து நம்ம நாடு இந்தியா. இந்த மாதிரியாக காடுகளில் புலிகள் இருக்கிற காடுகளில் உணவு சங்கிலியில் புலிகளுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உணவு கூம்பு பெட்டகம்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது ஒரு ஃபுட் பிரமிட்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதில் வந்து உச்சபட்ச கொன்றுண்ணி உயிரினம் இருக்கும், அதாவது அப்பெக்ஸ் பிரிடேட்டர். ஸோ அந்த உயிரினம் வந்து நலமாக இருக்குது, நல்ல செழுமையோடு இருக்குது அந்த சூழல் மண்டலத்தில் அப்படின்னா, ஃபுட் பிரமிடில் இருக்கிற எல்லா உயிரினங்களும், எல்லா லெவலில் இருக்க எல்லா உயிரினங்களுமே வந்து நலமாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லா லெவல்ஸ்லேயும் இருக்கிற உயிரினங்களும் வந்து ஈகோசிஸ்டமில் நல்ல ஒரு சமநிலையோட நலமாக இருந்தால் தான் அந்த உணவு கூம்பு பெட்டகத்தோட உச்சபட்ச வேட்டையாடும் விலங்கினமும் சமமாக இருக்கும். புலிகளை பாதுகாக்கிறது மூலமாக அந்த ஹோல் ஃபுட் பிரமிடே, அந்த உணவு கூம்பு பெட்டகமே பாதுகாக்கப்படுது. அதனால் நம்ம புலிகளை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டியது இருக்குது.
2: புலிகளின் பெருக்கத்திற்கு அரசு எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு வர்றதுங்க மேடம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
3: நம்ம புலிகள் வந்து பெருக்கிறதுக்கு வந்து ப்ராஜெக்ட் டைகர்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஸ்கீமே வந்து நம்ம நாட்டில் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம்.

0: அது இல்லாமல் நம்மளுக்கு புலிகள் காப்பகங்கள் இருக்குது. இன்றைக்கி பெரும்பான்மையான அடர்ந்த காடுகள், நல்ல வளமான காடுகள் எல்லாமே புலிகள் காப்பகத்துக்குள்ளே தான் வருது. அதில் அது இல்லாமல் ஒவ்வொரு புலியையும் நம்ம அரசு வந்து ஒரு நேரடி மேற்பார்வையோடு பாதுகாக்குதுன்றதுக்கு ஆதாரமாக ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு முறையும் நம்ம வந்து கணக்கெடுப்பு நடத்தப்படுற ஒரு உயிரினம் புலி. ஸோ அதில் மூலமாக வந்து ஒவ்வொரு புலியுமே நம்ம மானிட்டர் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் வந்து நல்ல அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி டிஎன்ஏ அனாலிசிஸ், அது இல்லாமல் அதோடைய அந்த புலிகளில் இருக்கிற கோடுகள் வந்து நம்மளுடைய மனிதர்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. ஸோ அது மூலமாக ஒவ்வொரு டைகரையுமே வந்து நம்ம ப்ரொஃபைலிங் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு புலியோடைய டீட்டெயில்ஸையும் மெயின்டைன் பண்ணி நம்ம பாதுகாத்துட்ருக்குறோம்.
1: புலிகள் கணக்கெடுப்பு நடத்துவதன் அவசியம் என்ன, அதனால் என்ன பயன் மேடம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
0: இந்த ஸ்கீம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இந்த காடுகள் வந்து புலிகளுடைய முக்கியத்துவம் எல்லாம் நம்ம உணர்றதுக்கு முன்னாடி என்னென்னா, புலிகள் வந்து வேட்டையாடப்பட்டது, புலிகளுடைய முக்கியத்துவம் தெரியல. ஸோ இப்போ சில இடங்களில் புலிகள் வந்து கம்மியாயிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு மானிட்டரிங், டைரெக்டாக மானிட்டரிங் பண்ணணும். புலிகளை வந்து மானிட்டர் பண்ணுறது மூலமாக அந்த ஹோல் காடோடைய ஈக்கோசிஸ்டமும் எந்த மாதிரியான இருக்குது, நல்லா நலமாக இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக புலிகளை வந்து கணக்கெடுக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு முறையும் நம்ம வந்து புலிகள் கணக்கெடுப்பு நடத்திட்டுருக்குறோம்.
1: காடுகளில் உள்ள வன விலங்குகளை துன்புறுத்தினாலோ அல்லது புலிகளுக்கு தொந்தரவோ அல்லது உயிர் சேதம் விளைவித்தாலோ அவங்களுக்கு அரசாங்கம் எந்தெந்த மாதிரியான தண்டனைகள் வந்து கொடுக்குதுங்க மேடம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
0: வன உயிரினங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 இருக்குது. அதன் மூலமாக வந்து எல்லா வன உயிரினங்களும் பாதுகாக்கப்படுது. அதில் வந்து இப்போ புலி மாதிரியான உயிரினம் வந்து ஷெட்யூல் 1, அதாவது அட்டவணை 1 வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணி அதை வந்து நம்ம உச்சபட்ச பாதுகாப்பு கிடைக்குது அந்த புலிக்கு. அப்போ வந்து நம்ம ஒரு ஹண்டிங் வந்து ஷெட்யூல் 1 இருக்கிற அட்டவணை 1 இருக்கிற ஒரு உயிரினம் இன்வால்வ் ஆகுதுன்னா அதனுடைய தண்டனையோட வீரியம் வந்து அதிகமாகும். அதுவே ஒரு சாதாரண குற்றமே, அது இல்லாமல் ஏதோ ஒரு குற்றம் வந்து புலிகள் காப்பகத்தினுடைய எல்லைக்குள்ளே நிகழுது அப்படின்னா அதுக்கும் வந்து தண்டனை இருக்குது, இந்த சட்டங்களின்படி ரொம்ப அதிகமாகுது.
1: மனித விலங்குகள் மோதல், அதாவது வந்து மாமிச உண்ணிகள் வந்து காடுகளை விட்டு மனிதர்கள் வசிக்கும் பகுதிக்கு வரும்போது மனிதர்களால் விலங்குகளுக்கும் விலங்குகளால் மனிதர்களுக்கும் பல பாதிப்புகள் வந்து ஏற்படுது. இப்போ புலிகளால் அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படாமல் இருக்க அரசாங்கம் வந்து எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு வர்றாங்க, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் மேடம்.
0: பொதுவாக வந்து புலிகள் வந்து ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே வாழ்கிற உயிரினங்கள். அதுவும் இல்லாமல் அது வந்து ஊருக்குள்ளே வந்து கான்ஃப்ளிக்ட் பண்ணுறது, அதாவது வந்து மனித மிருக மோதல் ஏற்படுறதுன்றது வந்து ரொம்ப ரேர் தான். ஆனால் இப்படி எப்படி நடக்கலாம்னா, இப்போ புலிகள் சப்போஸ் காட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா என்ன ஆகும், அதோடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தாவர உண்ணிகளோடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். ஸோ அப்போ அந்த தாவர உண்ணிகள் வந்து ஊருக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மான்மிளா அது மாதிரியான, அது வந்து மனித மிருக மோதல் அதிகமாகும், சொத்துக்கள் சேதமாகும், உயிர்கள் சேதமாகும், அது மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லை, இப்போது தாவர உண்ணிகள் அதிகமானால் என்ன ஆகும், காட்டுக்குள்ளே வந்து தாவரங்கள் அதிகமாக உண்ணப்படும். ஸோ தாவரங்கள் அதிகமாக உண்ணப்படுது அப்படின்னா அது ஒரு இயற்கைக்கு ஒரு டைம் ஃப்ரேம் நம்ம கொடுக்கணும் இல்லையா. அது வந்து ஒரு உயிரினம் அழிக்கப்படுது, அதை வந்து ஒரு இன்னொரு உயிரினம் உண்டு, அதை வந்து அதை அழிக்குது அப்படின்னா அதுக்கு அது வந்து மீட்டு உருவாக்கம் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வேணும். ஆனால் அது இல்லாமல் ஒரு உயிரினம் அதோடைய பாப்புலேஷன் அதிகமாகும்போது அந்த மீட்டு உருவாக்கத்துக்கான டைமே இல்லாமல் ரொம்ப வேகமாக அழிக்கப்படும். இந்த தாவரங்கள் வேலை எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ தாவரங்கள் தான் மண்ணோடு அதோட வேரோடு சேர்த்து நீரை வந்து பிடிச்சி வச்சுக்குது காட்டில். ஸோ தாவரங்கள் வேகமாக அடிக்கப்படும்போது நீர்ப்பிடிப்பு வந்து ரொம்ப குறைவாகும். ஸோ இந்த காடுகள் தான் வந்து உலகத்தோட நீர்ப்பிடிப்பு பகுதிகள். இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காடுகள்லேருந்து தான் நம்மளுடைய எல்லா நதிகள், முக்கியமான இன்றைக்கி நம்மளுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிற எல்லா நதிகளும் வந்து காடுகள்லேருந்து தான் வருது. ஸோ இப்போ நம்ம களக்காடு முன்னுதுறை புலிகள் காப்பகமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும், நம்மளுடைய தாமிரபரணி ஆறு, வற்றாத ஜீவநதின்னு சொல்கிற தாமிரபரணி ஆறு, பல்வேறு கிளை நதிகளாக அங்கே உருவாகுது. நிறைய நதிகள் உருவாகிறதுனால தான் களக்காடு முன்னுதுறை புலிகள் காப்பகத்தை நம்ம வந்து நதிகளின் சரணாலயம்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நதிகள் நிறைய உருவாகி கடைசியாக வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு தாமிரபரணி ஆறாக வந்து இன்றைக்கி வந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களோட வாழ்வாதாரமாக இருக்கிறது அதுதான். ஸோ இந்த காடுகள் பாதுகாக்கப்படலைன்னா நம்ம விவசாயம் இல்லை, நம்ம வாழ்வாதாரம் இல்லை. ஸோ இந்த காடுகள் பாதுகாக்கப்படணும்னா இந்த புலிகளும் பாதுகாக்கப்படணும்.
1: உணவு சங்கையில் ஏதோ ஒரு உயிரினம்

0: ஏதோ ஒரு வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அருமையான தகவலை வந்து சொன்னீங்க. ஒவ்வொரு விலங்கும் தனித்துவமானது, அந்த வகையில் புலிகளோட சமூக வாழ்க்கையை பற்றி சொல்லுங்களேன் மேடம்.
1: புலிகள் வந்து ரொம்ப தனித்து வாழக்கூடிய உயிரினங்கள் தான். இப்போ வந்து ஒவ்வொரு புலியுமே ஒரு பெரிய நிலப்பரப்பை தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டு வச்சுருக்கோம். அதாவது அதுதான் ஹோம் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஒரு புலிக்கு கண்ட்ரோலில் இருக்கிற இது, அது சராசரியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆண் புலிக்கு வந்து 25,000 ஏக்கர் காடுகள் தேவைப்படும். அப்போ அந்த அளவுக்கான, அப்போ ஒரு புலியை பாதுகாக்கும் போது அந்த அளவுக்கான நிலப்பரப்பு பாதுகாக்கப்படுது. ஸோ அதுதான் நம்ம வந்து குடை இனம், அம்பர்லா ஸ்பீஷிஸ்னு சொன்னோம். ஸோ ஒரு உயிரினத்தை பாதுகாக்கிறது மூலமாக அவ்வளவு பெரிய நிலப்பரப்பில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களும் சேர்ந்து பாதுகாக்கப்படுது.
0: சர்வதேச புலிகள் தினம் அனுசரிக்கப்படுவதன் நோக்கம் அப்புறமா பார்த்தீங்கன்னாக்க, காடுகளை பாதுகாப்பதிலும் காடுகளில் வசிக்கும் பிற உயிரினங்களை பாதுகாப்பதிலும் அதே சமயத்தில் சூழல் மேம்பாட்டுக்கும் புலிகள் வந்து எந்த அளவுக்கு அவசியமாக இருக்குது அப்படிங்கிற அருமையான பல தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க. வனங்களில் வசிக்கும் மக்களுக்கும் வனப்பகுதிகளுக்கு அருகாமையில் வசிக்கும் மக்களுக்கும் வனத்துறையினரால் பல்வேறு கடனுதவிகள் வழங்கப்படுது. இதனோட நோக்கம் என்னங்க மேடம்?
1: இதோடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்ம காடுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த சட்டங்கள், வன சட்டங்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்து காடுகள் வந்து பொது சொத்து, யார் வேணாலும் உள்ளே போகலாம், யார் வேணாலும் அவங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கலாம். இப்போ காடுகள் வந்து மக்களோட வாழ்க்கையோடைய ஒன்றி இருந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் இல்லை, இந்த காடுகள்லாம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சட்டங்கள் இயற்றப்பட்டு இது வந்து காப்பு காடுகளாக அறிவித்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் மக்களை வந்து காட்டுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு மக்கள்கிட்ட வந்து எதிர்ப்பு வருது. அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு, மக்கள் தொகை அதிகமாகுது. அதே மாதிரி நம்ம வந்து காடுகளை அழிக்க ஆரம்பித்தோம். அதாவது அதுலேருந்து லார்ஜ் ஸ்கேலில் வந்து நம்ம எடுக்கும்போது, அதுலேருந்து ரிசோர்ஸஸ் நம்ம எடுக்கும்போது காடுகள் ரொம்ப வேகமாக அழிஞ்சிரும். ஸோ அதனால தான் வந்து வனச்சட்டங்கள் மூலமாக அவங்கள தடுத்தோம். அந்த டைமில் மக்கள் வந்து ரொம்ப எதிர்ப்பு இருந்ததுனால முதல்ல வந்து நம்ம மக்களோட சேர்ந்து தான் வந்து இந்த காடுகளை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அரசாங்கத்துக்கு வந்தது. அதில் தான் இந்த ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட், கூட்டு வள மேலாண்மை அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து மக்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு நல்ல எண்ணம் வரணும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு நல்லது செய்கிறது தான் இருக்காங்க. ஸோ அதனால் என்ட்ரி பாயிண்ட் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லி அந்த ஊருக்கு கிராமத்துக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து இந்த லோன் கொடுக்கறது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, மாற்றுத் தொழில், அதாவது நீங்கள் வந்து ஈவன் இது முதல்ல இந்த திட்டம் வரும்போது வந்து கேஸ் ஸ்டவ் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. அதாவது வந்து எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே விறகு எடுக்கிறேன்னு வரக்கூடாது, நீ தண்ணி எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே வரக்கூடாது, அதனால் நானே உனக்கு வாட்டர் டேங்க் கட்டித்தரோம். அந்த மாதிரி மக்களை வந்து காடுக்குள்ளே வர்றதை தடுக்கிறதுக்காகத்தான் இந்த திட்டம். அதே மாதிரி லோன் கொடுத்து அவங்கள மாற்றுத் தொழில் செய்கிறதுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக காட்டுக்குள்ளே வர்றதுக்கும் காடு மேலே வந்து அவங்களுக்கு இருக்கிற டிபெண்டன்ஸியும் குறைக்கிறதுக்காக தான் இந்த திட்டம்.
0: களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் துணை வன பாதுகாவலர் மற்றும் சூழல் மேம்பாட்டு அலுவலர் எஸ் ஹேமலதா அவர்கள் நிலையத்தின் அழைப்பை ஏற்று அருமையானதொரு நேர்முகத்தில் கலந்துக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன தகவல்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு தகவலாக, பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறோம். நன்றிங்க மேடம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பாரதத்தின் பெருமை பேசும் மணித்திருநாடு. அருணாச்சல பிரதேசத்துடைய பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்று தான் தவாங். இந்த இடத்துடைய சிறப்பம்சங்களை தான் நம்ம இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். அருணாச்சல பிரதேசத்தில் 10,000 அடி உயரத்தில் இமயமலைக்கு நடுவில் அமைதியான இயற்கை அழகும் ஆன்மீக சூழலால் எல்லாரையும் கவரும் வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் தவாங். இந்த நகரம் பனிமூடிய மலைகள், பசுமையான பள்ளத்தாக்குகள், மாசற்ற ஏரிகளால் சூழப்பட்டிருக்கு. தவாங் அப்படின்னு இந்த நகரத்துக்கு பேர் வர காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய தவாங் புத்த மடாலயம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய புத்த மடாலயம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே 2வது பெரிய புத்த மடாலயமும் இதுதான். இந்த தவாங் நகரத்துடைய சிறப்பு அம்சங்கள் பற்றியும் தவாங் மடாலயத்தை பற்றியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. இளையராஜா இசையில, வாலியின் வரிகள்ல பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி குரல்ல பாடல்.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வசந்தன் கோ தான் சரி.
6: அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தவாங் நகரத்துடைய சிறப்புகளை தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சியில. தவாங் நகரத்துக்கு பெயர் வர்றதுக்கான காரணமே இங்க இருக்கக்கூடிய தவாங் புத்தமடாலயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தவாங் அப்படிங்கிற வார்த்தையில த அப்படிங்கிற எழுத்து குதிரையும், வாங் அப்படிங்கிறது தேர்ந்தெடுத்த அப்படின்னு குறிக்குது. ஒரு குதிரை தேர்ந்தெடுத்த இடம் அப்படிங்கிற அர்த்தத்தில் இதுக்கு தவாங் அப்படின்னு ஏன் பெயர் வச்சாங்க, இந்த மடாலயத்துக்கும் ஏன் பெயர் வச்சாங்க அப்படின்னா, ஒரு புத்த மதகுரு மடாலயம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடம் தேடிட்டு இருந்தபோது அதுக்கேற்ற இடத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் அவர் என்ன பண்ணார்னா, தியானத்தில் அமர்ந்தார். இறை வழிகாட்டுதலுக்காக காத்திருக்க ஆரம்பித்தார். தியானம் முடிஞ்சு அவர் கண் விழித்து பார்த்தபோது அவருடைய குதிரை காணாமல் போயிடுச்சு. அவர் குதிரையை தேடி அலைஞ்சு திரிஞ்சப்போ இறுதியில் அந்த இமயமலையோட ஒரு உச்சியில் ஒரு இடத்துல பார்க்குறாரு. மடாலயம் அமைக்கிறதுக்கு ஏற்ற இடம் இந்த இடம் தான் அப்படின்னு தன்னுடைய குதிரை மூலமாக இறை வழிகாட்டுது அப்படின்னு நினச்சார். அதனால் அந்த இடத்துல ஒரு மடாலயத்தை நிறுவுறதுக்கு முடிவெடுத்தார். குதிரை தேர்ந்தெடுத்த இடம் அப்படிங்கிற அர்த்தத்தில் தவாங் அப்படின்னு இந்த மடாலயத்துக்கும் பெயர் வச்சதாக சொல்லப்படுது. இன்னும் இந்த மடாலயத்தோட சிறப்பம்சங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வரலாம். பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து சித்ரா மனோகுரல்ல பாடல், பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

11:36 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தவாங் நகரம் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. தவாங் நகரத்துடைய முக்கிய அடையாளமாக திகழ்கிறது தவாங் புத்த மடாலயம். 17ஆம் நூற்றாண்டில் திபேதிய இந்திய கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இந்த மடாலயம் ஒரு புனித யாத்திரை தலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மடாலயத்தை காதென் நம்கியா லாட்சே அப்படின்னும் அழைக்கப்படுது. 5வது தலாய் லாமையோட விருப்பப்படி அவருடைய ஸ்கீடரான மேராக் லாமா லோட்ரே கியாட்சோ அப்படிங்கிறவரால் இந்த மடாலயம் நிறுவப்பட்டதாக சொல்லப்பட்டது. இமயமலையில் மொத்தம் 3 அடுக்குகளாக இந்த புத்த மடாலயம் அமைக்கப்பட்டிருக்குது. இதனுடைய வளாகத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 65 குடியிருப்பு கட்டிடங்கள் இருக்குது. இந்த மடாலயத்துடைய பிரதான மண்டபத்தில் ஒரு 25 அடி உயரம் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான புத்தர் சிலையை நம்ம பார்க்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய நூலகத்தில் பழமையான புனித நூல்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டு வச்சுருக்காங்களாம். புத்த மதத்தினர் மட்டும் இல்லாமல் யாருனாலுமே இங்கே வந்து வழிபாடு செய்யலாமா. மலை சிகரத்துடைய மேல் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மடாலயத்திலிருந்து தவாங் நகரத்துடைய மொத்த இயற்கை அழகையும் நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிழல்கள் திரைப்படத்தில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது. தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் குரலில் பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தவாங் நகரம் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சியில். தவாங் போகக்கூடிய வழியில் சேலா பாஸ் அப்படின்னு ஒரு மலைப்பாதை இருக்குது. அழகான இயற்கை சூழ்ந்த பனிப்படர்ந்த மலைப்பாதை தான் இந்த சேலா பாஸ். பனிமூடிய சிகரங்கள், உறைந்த ஏரிகள், ரம்யமான நிலப்பரப்புகள்னு மனதை கவரக்கூடிய காட்சிகளை நம்ம இந்த பாதை வழியாக போகும்போது நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மலையேற்ற மாதிரியான சாகசங்களுக்கு ஏற்ற இடம் இந்த சேலா பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தவாங்கில் சோங்காசேர் அப்படின்னு ஒரு ஏரியும் இருக்குது. சுற்றி இருக்கக்கூடிய மலைகளிலிருந்து உருகக்கூடிய பனியால் இந்த ஏரி உருவானதாக சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் அருணாச்சல பிரதேசத்தின் பிரபலமான தவாங் நகரம் பற்றின சிறப்புகளை தான் நம்ம கேட்டீங்க. அடுத்ததாக உள்ளூர் தகவல்.

0: பல்களை தான் நம்ம கேட்க இருக்கிறோம். மக்முடி நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. 100வது நாள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்ல பாடல்.
1: மணி விழியில் மௌனம் மொழி பேசும்.

0: முதல் முறையாக ஆவணம் மற்றும் பார்சல் இதுக்கு வந்து தெளிவான வரைமுறைகளையும் தபால் துறை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த புதிய கட்டணங்கள் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றின நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்திய தபால் துறை விரைவு தபால் சேவைகளுக்கான புதிய கட்டணங்களை அறிவிச்சிட்டாங்க. முதல் முறையாக அந்த இதுக்கான மாற்றத்தை வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. மறு விற்பனை மதிப்பில்லாத கடிதங்கள் மற்றும் அச்சிடப்பட்ட ஆவணங்கள் குறைந்த கட்டணத்தில் அனுப்பப்படலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த இதோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: அது மட்டும் இல்லாமல் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, தனியார் நிறுவனம் சார்பில் நம்ம பாளையம் கோட்டையில் 2ஆம் தேதி சர்வதேச மாண்டிசோரி ஆசிரியர் பயிற்சி கருத்தரங்கம் நடக்க இருக்குது. எங்கே அப்படின்னா, நம்ம பாளையங்கோட்டை சதக்கத்துள் அப்பா கல்லூரியில் வச்சு தான் நடைபெற இருக்குது. காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது சொல்லியிருக்கிறாங்க. இலவச தொழில் வழிகாட்டுதல், நேர்முக தேர்வு திறன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் என்னென்னா, தொழில் வழிகாட்டுதல், நேர்முக தேர்வு திறன்கள், சர்வதேச மாண்டிசோரி ஆசிரியர் பயிற்சி உட்பட பல்வேறு அம்சங்கள் குறித்த விஷயங்கள் எல்லாமே நிபுணர்களால் விரிவாகமாக விளக்கப்பட இருக்கதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆசிரியர் பிறையில் சேரணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கக்கூடியவங்களும் சரி, அந்த வேலைவாய்ப்புக்கு தேடிட்டு இருக்க இளைஞர்களும் சரி, இளைஞர்கள், பெண்கள், கல்லூரி மாணவர்கள், இல்லத்தரசிகள், இப்படி யாருனாலுமே இந்த கருத்தரங்கத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்ததாக என்ன தகவல் அப்படின்னா, அரசு பேருந்துகளில் மொபைல் ஃபோனில் அதிக சத்தத்தோட பாட்டு கேட்க தடை விதிச்சிருக்கிறாங்க நம்ம போக்குவரத்துத்துறை. ஸோ இதுக்காண்டி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதோட தொடர்ச்சியாக அதாவது பஸ் பயணத்தின் போது மொபைல் ஃபோனில் உரத்த குரலில் தொடர்ந்து பேசக்கூடாது. அதாவது ஃபோன் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காண்டி எனக்கு கேட்கல அப்படின்னு சத்தமாக பேசவும், அப்படி இல்லைன்னா மொபைல் ஃபோனில் ஸ்பீக்கரை ஆன் செஞ்சு பேசுறது, பாட்டு கேட்குறது, வீடியோ பார்க்குறது, இது எல்லாமே வந்து முற்றிலுமாக தவிர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹெட்ஃபோன், இயர்ஃபோன், அப்படி இல்லைன்னா ப்ளூடூத் சாதனங்கள் பயன்படுத்தாம உரத்த ஒளியில வீடியோ பார்க்கறது வந்து இசை கேட்கறது கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஆனா அதுக்கு பதிலாக நீங்க ஹெட்போன்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பயணிகளுக்கு, சக பயணிகளுக்கு எந்த விதமான அசௌகரியம் ஏற்படாத வகையில வந்து நீங்க மொபைல் போன்களை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கிறாங்க நம்ம போக்குவரத்துத்துறை.
1: இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்ல விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள், உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு உள்ளூர் தகவல்கள் கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அந்த தகவல்கள் சொல்றதுக்காக தயாரா இருக்கிறாங்க வசந்தி.
1: முதல் தகவல் என்ன அப்படின்னா, அதாவது தபால் கட்டணம் 1ஆம் தேதியிலிருந்து மாற்றம் வந்து ஏற்படுது. தபால் கட்டணத்துக்கு விரைவு சேவைக்கு புதிய கட்டணங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது நம்ம நாட்டில்

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6
1: மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தகவல் சொல்லிட்டு இருக்கிறோம். உள்ள ஒரு தகவல், அடுத்ததாக என்ன தகவல் சொல்ல போகிறோம் அப்படின்னா, குற்றாலத்தில் ஆகஸ்ட் 2 முன்னாள் படை வீரர் குறைதீர்க்கும் முகாம் வந்து நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்தோரோட ஓய்வூதியம் மற்றும் நலத்திட்டங்கள் தொடர்பான குறைகள் தீர்க்கிற நோக்கில் வந்து ஒரு தனியார் நிறுவனம் வந்து இதோட சார்பில் வந்து செய்ய இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சிறப்பு குறைதீர் மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடக்க போகுது நம்ம குற்றாலத்தில் ஆகஸ்ட் 2.
0: அடுத்த தகவல் என்னென்னா, நம்ம ரயிலில் அந்த தட்கல் டிக்கெட் பெறுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஆகஸ்ட் 1 டோக்கன் முறையை அறிமுகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ரயில்களுடைய நம்ம கடைசி நேர பயணத்துக்கு நம்ம இந்த தட்கலில் தான் நம்ம டிக்கெட் பெறுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு கடும் போட்டி நிலவுது அப்படிங்கிறதுனால டோக்கன் முறையை அறிமுகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஆகஸ்ட் 1. இதுக்கு அந்த டக்கல் டிக்கெட் பெறதுக்கு அந்த கவுண்டர்களில் டோக்கன் வழங்கப்படும் அப்படின்னும், ரயில்களில் நம்ம ஏசி வகுப்புக்கான டிக்கெட் தட்கல் டிக்கெட் பெறணும் அப்படின்னா காலை 10 மணியில்

0: இருந்து தொடங்கும் சொல்லியிருக்கிறாங்க. காலை 8:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் அதுக்கான டோக்கன் கொடுப்பாங்களாம். ஏசி இல்லாத தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு காலை 11 மணிக்கு தொடங்கக்கூடிய நிலையில் காலை 9 மணியிலிருந்து 9:30 வரைக்கும் அதுக்கான டோக்கன் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 12 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலகம் தொடர்ந்து நிதிர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
1: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி செட்டு குருவி.

0: 12 மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உலகின் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளதாக கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது நாட்டின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உறுதுணையாக புலிகள் திகழ்வதாக தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் மொத்த ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 863 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,05,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடிப்பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், அன்மோல் கார்ப், உன்னட்டிஹுடா, தன்வி ஷர்மா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப் பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் ஹர்ஜீந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

அன்பனேர்களுக்கு இனிமையான நண்பர்கள் வணக்கங்கள். நேர்களே நேர்களே, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. நேர்கள் கேட்க இருக்கிறீங்க நிகழ்ச்சி குறிப்புகள். நிகழ்ச்சி குறிப்புகளோடு பகல் நேர நிகழ்ச்சிகளை வழங்க காற்றலைகளின் மகிழ்ச்சி அணிஞ்சிருக்கிறேன். நான் உங்கள் மீரா. நேர்கள் இப்போ தெரிஞ்சுக்க போறீங்க, நம்ம திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் இன்று

0: இனி ஒலிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறீங்க. நேர்ல இன்று நண்பர்கள் 12 பத்திற்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பசுமையான இரட்டை ஜடை நினைவுகள் பற்றி தான் பேச போகிறோம். தோழிகளை நீங்கள் கால் பண்ணி பேசலாம். பிற்பகல் 1 மணிக்கு நலம்தான நிகழ்ச்சியில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவர் நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். நேர்களை இன்று பிற்பகல் 1 பத்திற்கு நலம்தான நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத இலை உணவுகள் பற்றிய தகவல்களோடு சூப்பரான பழைய திரைப்பட பாடல்களை நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க. நேர்களை இன்று பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேர்விற்பு பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 1-2 திரையருவி. பிற்பகல் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நேர்கள் கேட்கலாம். மாலை 4:00 பொதிகை தும்பி, மாலை 5:00 ஆலோசனை நேரம். நேர்களை இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் அன்றாட வாழ்க்கையில் உணவும் ஊட்டச்சத்தும் நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட மக்கள் கல்வி தகவல் அலுவலர் ஏசி ரமேஷ் அவர்கள். இன்று மாலை 6:20 பக்தி மாலை, 6:30 நம்மை சுற்றி, 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை கேட்கலாம். நேர்களை இன்று 8:00 குக்கு நேர்வரப்பு பாடல்கள், 9:00 இடைவிடாத இசை மழை, 9:30 இலக்கிய சார் நிகழ்ச்சியில் காவிரி பூம்பட்டினத்து திரைக்கடலும் தமிழரின் வணிகமும் அப்படிங்கிற தலைப்பில் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்க இருக்கீங்க. 10:00 சுகமான ரங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியாக நேர்களின் விருப்ப பாடல்கள் உலாவரை கேட்டு ரசிக்கலாம். நேர்களது வரை ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இன்று இனி ஒலிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை கேட்டீங்க.
1: நேர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர் நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: 90.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: ஆன்மநேர்களுக்கு மீண்டும் இனிமையான நண்பர்கள், வணக்கங்கள் நேர்களே. ரொம்ப மகிழ்ச்சியா அவங்க எல்லாம் மீட் பண்ண திரும்பவும் வந்துட்டேன். நான் உங்க மீரா. நேரமாயாச்சு 12:12. நேர்கள் அட்டகாசமாக கேட்டு ரசிக்க போறீங்க ஸ்நேகிதி நிகழ்ச்சி. நங்கையரின் குரல் நச்சென்று வலிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சியில் தோழிகள் மட்டுமே கலந்துக்கலாம். தோழிகளை நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்க. 0462-256-1132 மற்றும் 0462-256-1133. இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு தலைப்புக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி, நம்ம நிகழ்ச்சியை நம்ம கூட சேர்ந்து ஜோரம் வழங்குறதுக்காக வந்திருக்காங்க. யாரு?
7: நான் உங்கள் திவ்யா. அதான் நானும் பார்த்தேன், என்னடா மேரா நம்மளை கழட்டி விட்டுட்டாங்களோ அப்படின்னு
6: நினைச்சேன். மறந்துட்டாங்களோ, அடோடா என்னடா பண்றது, இன்னைக்கு வர நல்ல ஒரு டாபிக் வேற இருக்குதே அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க.
7: என்ன டாபிக், என்ன டாபிக?
6: ஏன்னா இந்த நிறைய பேர்ட்ட இப்போ வந்து முடி கொட்டி போனவங்கட்டெல்லாம் கேட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் சொல்லுவாங்க எல்லாருமே. எல்லா விஷயமும் டிஃபால்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு ரீசன் என்ன, ரெட்டை ஜடை போடும்போது நல்லா முடி இருந்துச்சுப்பா, என்னைக்கு ரெட்டை ஜடையை முடிச்சோமோ அதை விட முடியும் போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ரெட்டை

0: சட்டை வந்து சீவி நல்லா ரிப்பன் வச்சு கெட்டி நம்ம ஸ்கூலுக்கு போன அந்த நினைவுகளை நினைச்சு பார்க்க பார்க்க,
1: அதாவது பெண்களுக்கு அந்த கூந்தலுங்கிறது வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலான விஷயம். அதுவும் அந்த குழந்தை பருவம் பள்ளி பருவத்தில் மட்டுமே போடக்கூடிய அந்த ரெட்டை ஜடையை வேற நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்க.
0: ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எவ்வளோ முடி இருக்கு கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் என் முடி எனக்கு எவ்வளோ இருக்கும் தெரியுமா, ரெட்டை ஜடை மடிச்சு போட்டான். அப்போல்லாம் யூனிஃபார்ம் ஷர்ட் போட்டிருக்கும் போது அந்த பேக்கெட்டுக்குள்ளே போய் அந்த ரெட்டை ஜடை உள்ள நுழைஞ்சு,
1: ஆஹா அவ்வளோ நீளமாக இருந்திருக்கும் போல
0: இருந்த முடி வந்து என்னைக்கு ரெட்டை ஜடை மாறி ஒத்த ஜடையாக மாறிச்சு, ஒத்த ஜடை மாறி ஃப்ரீஹாராக மாறிச்சோ எல்லாம் போச்சுங்க அப்படின்ற மாதிரி. ஆனாலும் அந்த ரெட்டை ஜடை விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்தும் போது ரொம்பவே நல்ல ஒரு பசுமையான ஞாபகங்கள் நிறைய வருது. அதை தான் இன்றைக்கி நம்ம தொழில்கள் கிட்டே கேட்க போகிறோம். தொழில்களே ரொம்ப ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டாபிக் அப்படி ரெட்டை ஜடை நினைவுகள் பற்றி தான் நீங்கள் நிகழ்ச்சியில் பேச போகிறோம். பேசலாமா முதல் தொழில்கிட்ட?
1: பேசிடலாம்.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம். முகவுலிருந்து ஜோதி மேடம்.
0: ஜோதிமா சொல்லுங்க.
2: எனக்கு சின்ன பிள்ளையிலிருந்தே ரெட்டை ஜடை போடுவாங்க மேடம் எங்க அம்மா ஸ்கூலுக்கு.
1: எல்லாருக்கும் தானே போடுவாங்க,
0: உங்களுக்கு தானே போடுவாங்க.
2: 10th பாவாடை தாவணி போடும்போதும் போட்டு விடுவோம்.
0: சரி சரி.
2: முன்னாடி ஜடை ரெண்டு ஜடை எப்பவுமே நான் முன்னாடி ஸ்டைலா போட்டுட்டே போவேன்.
1: ஆஹா ஸ்டைல்.
2: போகும்போது எல்லாமே இவ்வளவு பெரிய ஸ்டைலா இருக்கு, எப்பவும் ஜடை முன்னாடி தான் கிடக்கும்.
0: அடடா, எப்போ மறந்து பின்னாடி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, எடுத்து முன்னாடி போடுவீங்களா?
1: எடுத்து போட்டுருவாங்க.
0: பின்னாடி வந்து நீங்க ஏதோ ஒரு வேலை செய்யும் போது பின்னாடி ஜடை போயிடுச்சு அப்படின்னா திரும்ப முன்னாடி எடுத்து போட்டுக்குவீங்களா? நீ பின்னாடி
2: இருக்கூடாதுதான்
0: இருக்குமா அவங்கதான் ஜோதி
2: அப்படின்னா
0: உங்களோட ஒரு பழைய ஸ்டைல் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஜோதி. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இனி அடுத்த தோழி. வணக்கம். வணக்கம். ஓகே, பசுமையான ரெட்டை ஜடை நினைவுகள். அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க? நான் கேட்கறதுக்கு ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கேன். யார் பேச போறாங்க? வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? நலமா இருக்கிறோம் பத்மாமா, சொல்லுங்க.
2: அந்த ரெட்டை
1: ஓ அப்படி ஒரு ஸ்டைல கட்டுவீங்க
2: என்ன?
0: ஆமாப்பா நிறைய ஸ்டைல் இருக்குது.
2: ரோஸ் கிடைக்குமா?
0: நன்றிமா, நன்றிமா, நீ சொன்னதே போதும். இப்பவே என் கூந்தலில் ரோஜாக்கள் முளைத்து விட்டன. நன்றி நன்றி.
1: அதாவது நம்ம பத்மா சொல்லும் போது நீங்க கவனிச்சிங்களா, அதாவது அந்த ரெட்டை ஜடையில நான் பூ வச்சுட்டு போவேன், அந்த சென்னிமுடி வச்சு கேட்டும் போது அது கொஞ்சம் நல்லா தலைய தலை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நீளமா இருக்கிற மாதிரி தெரியும். அந்த இன்னொரு
0: ட்ரிக்குங்க.
1: ஆமா, என்னோட அந்த ரெண்டு ரெட்டை ஜடையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமா வந்து பூவை அந்த மல்லிகைப்பூ அப்படி வைப்பாங்க தெரியுமா?
0: ஆமா ஆமா, இது ஒரு ஏஜ், இது ஒரு ஏஜ், நடுவில் ஒரு பாலம் போட்டுருப்போம். அது என்னன்னா மல்லிகைப்பூ பாலம், பிச்சைப்பூ பாலம், முல்லைப்பூ பாலம், கனகாமர பாலம். ஐயோ அப்படியே என் கண் முன்னாடி வந்து வந்து நிக்குது. ஏன்னா ரெட்டை ஜடை போட்டாலே அதுக்கு பூ வச்சு ஆகணுங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம ஏதோ ஒரு போட் தேடி போய் வச்சுட்டு போன காலங்கள்லாம் உண்டு. அப்படி பேச பேச சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய நம்ம பேசலாம். ஒரு பாட்டு நம்ம குயிக்கா போய் கேட்டுட்டு வந்துருவோம். பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ற படத்துல இருந்து பவன் பாடியிருக்காங்க பாட்டு. அருள்தேவோட இசையில தான் பாடல் கேட்க போறோம். நேர்களை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம் நம்ம ஸ்நேகிதிகள் கிட்ட.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: நிமிடத்தில் பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6
2: பசுமையான நினைக்கும் போதே இந்த பாட்டு முடியதுக்கு நம்ம எவ்வளவு விஷயம் பேசணும் இல்லையா திவ்யா?
1: ஆமா,
2: நிறைய விஷயம் ரெட்டை ஜடையை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி தோழிகளும் பேசிட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி இல்லாம அவங்க கூட நம்ம கிட்ட என்ன சொல்ல போறாங்க அப்படின்ட்டு பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம். பெருமாள் கோமதி
2: சொல்லுங்க. கோமதி
3: மேடம், ஸ்கூல் படிக்கும் போது ரெட்டை ஜடை தான், என்ன ஜடை வேணாலும் போடலாம், ஆனா அம்மா ரெட்டை ஜடை தான் போட்டு விடுவா. அது என்னன்னா எனக்கு முடியல, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கம்மி தான். அவ நல்லா மேல ஒத்தி கட்டிடுவா. இப்ப உள்ள பிள்ளைங்களாம் கீழே காதுக்கு கீழே கட்டுது இல்ல, அப்படின்னா காதுக்கு மேல வச்சு அது என்ன ஆகும்னா தோள்பட்டையவே தொடாது.
2: மறந்துட்டீங்களா?
1: நிறைய
2: விஷயம் இருக்கு. ரிப்பனை வந்து அந்த பின்னல் போட்டுட்டு லாஸ்ட் ஒரு கேப் இப்படி விட்டுட்டு அப்புறம் ஒரு நாட்டு போட்டுட்டு அப்படி கட்டிட்டோம்னா நல்லா நீளமா தெரியும். நீளமா முடி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெண்களுக்கான எல்லா ஒரு ஆசை இல்லையா?
1: ஆமா,
2: பேசலாமே. அடுத்த தோழி யாரு பேச போறாங்க? வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
4: நான் கோமதி பாளையம்பட்டையில இருந்து பேசுறேன்.
2: சொல்லுங்க கோமதி.
4: அதாவது மேடம், இதெல்லாம் பழைய நினைவுகள்.
1: ஆமா கண்டிப்பா.
4: நம்ம ஸ்கூல்ல படிச்ச பள்ளி பருவங்கள் அந்த இது வந்து இப்ப நம்மளுக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காது. அப்ப வந்து அம்மா தலைச்சிவி அந்த ரெட்டை தேட போட்டு நம்மளுக்கு நீங்க சொன்ன மாதிரி பூ வச்சுட்டு நம்ம பாவடத்துல தவணையில இருக்கிற அழகு, பாவடத்துல போட்டுட்டு போற ஒரு அழகு, அதெல்லாம் வந்து இன்னும் நம்ம நெஞ்சுக்குள்ள ஒரு பாட்டு சொன்ன மாதிரி ஞாபகம் வருது, ஞாபகம் வருது. அந்த பாட்டு மாதிரி இப்பமா அந்த போட்டோவை எடுத்து அப்பப்ப பாத்துக்கிடுவோம்.
2: நம்ம முடியாது,
4: மறக்க முடியாதது.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி மனகிழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி நன்றி. 12:27 ஆயிட்டு இருக்கு. நம்ம நேர்கள் ரொம்ப வந்து உணர்வு பூர்வமா சொல்லிட்டு இருக்காங்க அந்த நினைவுகள் இல்லையா? அப்படி போயாச்சு.

எல்லாருமே ஸ்கூல் லைஃப் போயிட்டாங்க, எப்படி நெட்டச்சரை போட்டிருந்தோம், என்னெல்லாம் சேட்டையெல்லாம் பண்ணோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே சீக்கிரம் வேகமாக வாங்க இன்னும் சொல்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்தேன். பாட்டு வந்துட்டே இருக்க, அன்பே அன்பே படத்தில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. டி எல் மகாராஜன், மாணிக்க விநாயகம், சன்லதா, ஸ்ரீனிவாஸ், மனோரமா எல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. பரத்வாஜோட இசையில் தான் கேட்க போகிறோம். கலைக்குமாரின் பாடல் வரிகளில் பாட்டு கேட்கலாம்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.
5: அது நினைக்கும்போது எனக்கு ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு முடி அப்படி நானும் நினைச்சு பாக்குறேன்.
6: அப்ப சந்தோஷமா இருக்கு, இப்ப நினைச்சு பார்த்து கொஞ்சம் வருத்தமா இருக்கு.
5: இல்ல, நான் நினைச்சு பாக்கும்போது இப்ப எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு.
6: போது அந்த சந்தோஷம் அப்படியே இருந்துருங்க. நம்ம பேசுவோம். அடுத்த தோழி யார் பேச போறாங்க? வணக்கம். வணக்கம் வணக்கம்,
5: வந்துட்டீங்க.
6: வணக்கம், யார் பேச போறீங்க? லக்ஷ்மி சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க லக்ஷ்மிமா? ஓகே ஓகே, சொல்லுங்க உங்க ரெட்டச்சடை அனுபவங்களை பத்தி, நினைவுகள் பத்தி.
7: ரெட்டச்சடை போட்டு விடுவாங்க, கப்பையா சீவிடுவாங்கன்னு சொல்லிட்டு நீட்டா தான ஒரு அக்கா இருக்காங்க. டெய்லி ஒசத்தி நல்லா நீட்டா பின்னிடுவாங்கன்னு அவங்கள்ட்ட தான் டெய்லி போயிட்டுவேன். ஒரு நாள் இவன்ல ஒரு காணும்,
6: சரி
7: இவன காணும் வியாழக்கிழமை குடுத்தோம்.
6: நான் சொல்றது ஒரு ரிப்பன் இருந்தா போதும், இந்த ஜடைய பின்னி இந்த ஜடையோட சேர்த்து நாட் போட்டு முடிச்சிருவாங்க. மறக்க முடியாது, பொதுவா சொல்லிட்டீங்க, மறக்க முடியாதுங்க, மறக்க முடியாத விஷயம். நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு.
5: நிறைய தோழிகள் வந்து எல்லாருமே அவங்க அம்மாக்கள், அவங்க சித்திகள்,

0: அவங்களோட தோழிகள்லாம் கெட்டி விட்டு அனுபவம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம கெட்டி விட்டுட்டு இருப்போம், ஆனா நம்ம ஒரு காலத்துல நம்ம அம்மா நமக்கு கெட்டி விட்ட அந்த ரெட்டை ஜடையை பத்தி நம்ம தோழிகள் சொல்லும் போது கேட்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு.
1: இல்லையா இருக்கு, இந்த ஜடை போட்டு விடும்போது இங்கிட்டு திரும்பாத அங்கிட்டு திரும்பாத நேரா உட்காரு, திட்டெல்லாம் வாங்கினது, அடி வாங்கினது,
0: கொட்டு வாங்கினது,
1: இதெல்லாம் மறக்க முடியுமாங்க, மறக்க முடியவில்லை அப்படின்னு தோணுது. சரி ஓகே, அப்படி ஒரு பாட்டு வந்து கேட்டுட்டு ஓடி வந்துடலாம். வெளுத்துக்கட்டு இந்த படத்துல தான் பாட்டு கேட்க போறோம். பரணியோட இசையில சூப்பரா அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ரோஷினியோட குரல்ல தான் பாடல் கேட்க போறோம்.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ க்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் ஆயிடுச்சு 12:45. திவ்யா, பசுமையான ரெட்டை ஜடை நினைவுகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். 12:45 ஆயிடுச்சு, பேசலாமா அடுத்து வழிகிட்ட?
3: பேசிடலாம். வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம், யாரங்கிட்ட பேசுறீங்க?
2: என்ன சொல்ல போறீங்க?
4: அது ஃபர்ஸ்ட் நாள், மறக்க முடியாத நாள். எங்க அம்மா அப்படி, எனக்கு வந்து முடி நிறையவே இருக்காது,
2: சரி,
4: ஒரு கொம்பு மாதிரி போட்டு
2: விட்டாங்க. கொம்பு மாதிரியா? அது புது
4: ரிப்பன் சைடு அப்படி கொம்பு மாதிரி நீண்டுகிட்டு இருக்கு.
2: சரி, புரியுது. எனக்கு வந்துருச்சு கண் முன்னாடி காட்சி.
4: ஃபுல்லா புது பிள்ளைய வேற.
2: சரி,
4: 8th கிளாஸ் வேற, எங்க ஒரு ஸ்கூல், 9th 10th வேற. போய் உட்காந்துருக்கும் போய் எல்லாம் அப்படியே பாக்குதுங்க. எல்லாருக்கும் பார்த்தா எல்லாருக்கும் அப்படி ஜடா முன்னாடி வந்து உழுது. அது பத்மால ஒரு பிள்ளை, அவ்வளவுக்கும் அவ்வளவு தண்டி இருக்கு, அவ்வளவு முடி. எனக்கு வேற இப்படி இருக்கு, என்னடா பண்றது அப்படின்ட்டு மறுநாளும் அதே மாதிரி போயாச்சு. எங்க அம்மாட்ட போயிட்டு ஓன் அழுகுதா, கொஞ்சம் இறக்கி கட்டுமா, இப்படி கூட்டமா அப்படிங்க. அதுக்கப்புறம் மூணா நாள் ஒரு பிள்ளை சொல்லிச்சு, இந்த முடி இந்த ரிப்பன் இருக்கு இல்லையா, ரிப்பன் அப்படியே முறுக்கி முறுக்கி முறுக்கி முறுக்கி அடியில வந்து ஒரு முடிச்சு போட்டு ஒரு சைடு பாத்தீங்கன்னா இந்த சடை வந்து ஒரு சைடு மட்டும் இருக்கும், மீதி மடக்கின சைடு ஃபுல்லா வெறும் ரிப்பன் இருக்கும். அதுக்கப்புறம்
2: அரை
4: என்னங்க
2: இப்படி பண்றீங்க அப்படிங்கறத சொன்னீங்களா?
4: நாளைக்கு இப்படி போட்டு 5 ரூபாய் ஃபைன்.
2: ஆத்தடி,
4: ஏன்னா 96ல 5 ரூபாங்கிறது பெரிய விஷயம்.
2: ஆமா ஆமா,
4: ஏன்னா 5 ரூபா தரவே மாட்டாங்க, நானே பாக்க முடியாது 5 ரூபாய. 5 ரூபா ஃபைன், நாளைக்கு இப்படி நீ சடை போட்டா 5 ரூபாயோட வந்துரு அப்படின்னு டீச்சர் போட
2: மாட்டேன். சொல்லும் போதே எவ்வளவு மகிழ்ச்சி.
4: அந்த டீச்சருக்கு வந்து எனக்கு ரொம்ப வேற பிடிக்கும்.
2: சரி சரி,
4: ஏன்னா வந்து எல்லா பிள்ளைகளும் வந்து ரவுண்ட் கழுத்து ஜாக்கெட் போடுவாங்க, நான் வந்து க்ளோசிங் கழுத்து தான்
2: போடுவேன்.
4: கொஞ்சம் பிடிக்கும் அப்படி சொல்ல மாட்டாங்க.
2: ரொம்ப அருமையா சொன்னீங்க.
4: போடக்கூடாது, மடிச்சுதான் கட்டணும். மடிச்சு கட்டிட்டு போன.
2: நன்றிமா, நன்றி நன்றி. அப்படி சிரிச்சுக்கிட்டே நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. நன்றி, எவ்வளவு மகிழ்ச்சி.
3: ஆமா, அதுவும் அந்த புது ரிப்பன், நம்ம புதுசா ஸ்கூல் போகும்போது புது ரிப்பனை தான் வாங்கிக்கிட்டோமா, அது வந்து அவங்க சொன்னவே அந்த நட்டுக்கிட்டு நிக்கும் போது நமக்கு அது கொம்பு மலை.

0: ஆமாப்பா, இது வந்து நிறைய ஆல்ட்ரேஷன் நேரம் பண்ணுவோம் தெரியுமா. அம்மா கொஞ்சம் தூக்கி கட்டி விட்டுட்டாங்க, இது என்ன இப்படி
1: கொஞ்சம் இறக்கி
0: இறக்கு அப்படின்னு சொல்லி இறக்குறது என்னன்னா, எதை கேட்டாலும் ஆல்ட்ரேஷன் பண்றது, வேலையை பச்சு திட்டு வாங்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமா நடக்கும் அந்த காலகட்டத்துல. அடுத்து பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். நலமா இருக்கும் ஆனந்தி?
2: நானும் ரொம்ப நலமா இருக்கு.
0: சொல்லுங்க.
2: ரொம்ப சந்தோஷமான ஒரு நினைவுல கொண்டு வந்துட்டீங்க. ரத்த ஜடை அப்படின்னு ஒண்ணு, எங்க அம்மா எல்லாம் தம் கட்டுவாங்க.
0: என்னது
2: தம் கட்டி பண்ணுவாங்க?
0: ஏன்னா
2: நாங்க நாலஞ்சு பேர் அக்கா தங்கச்சி, வரிசையா உட்கார வச்சு அவங்களுக்கு அதுக்கே ஒரு நேரம் ஒதுக்கணும். எங்க அம்மா எல்லாம் சும்மா லேட் அப்படி விட மாட்டீங்கன்னா, ஒவ்வொரு காலுக்கும் ஒவ்வொரு தடவை பின்னும் போதும் சீவுவாங்க. எங்க அம்மா பின்னு பக்கத்துல எல்லாரும் ஆச்சரியமா பாப்பாங்க, இப்படி நாங்களும் முடியல சொல்லிட்டு எங்க அம்மா கையெல்லாம் வலி முடியுமா. ஆனா பார்த்தாப்போ
0: என்ன பண்றது, அஞ்சு பேருக்கு ரெண்டு ரெண்டு ஜடனா என்ன ஆகுது
2: அப்படி பண்ணிடுவேன். ஆனா அந்த பவாடை திட்ட போடுறத விட அந்த தாவணி போட்டு அந்த ரெட்டை ஜட வயசு, அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி அந்த பழைய இப்ப எல்லாம் ஆனா அந்த ரெட்டை ஜட பின்றதெல்லாம் அந்த அந்த அந்த அழகே இல்ல. என்னையே வைக்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க, சும்மா சிலுத்துக்கிட்டு அப்படியே ஏதோ
0: ஏத்துக்க வேண்டியதா. ரொம்ப ஆனந்தமா சொன்னீங்க அனுபவங்களை. நன்றிமா.
2: நன்றி
0: நன்றி.
1: அதாவது நம்ம காலத்து ஹேர் ஸ்டைல் வேற, இந்த காலத்து ஹேர் ஸ்டைல் வேற. ஆனா
0: என்ன எண்ணெய் வைக்காம தலை சீவவே மாட்டோம்.
1: ஆமா,
0: நல்ல வலுவலு,
1: ஒரு முடி கூட பறக்காது. நல்ல எண்ணெய் தேய்ச்சி நல்ல படிய வாரி அழகா அப்படி திருத்தமா பூ வச்சு அம்சமா இருக்கும்.
0: சொன்ன திருத்தம் அப்படின்ற விஷயம், அந்த இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, தாவணி கட்டி இந்த ரெட்டச்சரை போடுறது, அது ஒரு அழகே அழகுங்க, பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு. அப்படி இந்த ரெட்டச்சரை போட்டு அதுல அழகா பூ வச்சுட்டு போகும்போது, அந்த தாவணிக்கும் அந்த ரெட்ட ஜடைக்கும் அந்த அழகும், ஆஹா கொள்ளையோ கொள்ளை அழகு. சரி ஓகே, இப்போ நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஜூட் படத்தில் தான் பாடல் வருது. வித்யாசாகரோட இசையில் கார்த்திக் சிவ ஸ்ரீவர்தினி பாடியிருக்காங்க. பாட்டு கேட்கலாம்.

0: நேரம் வேகமா ஓடி போயிடுச்சு. 12:55 நிமிடம் ஆயாச்சு. நிறைவான தோழிகிட்ட பேசிடலாமா திவ்யா?
1: பேசிடலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: நல்லா ரெட்டை கரையை பத்தி நல்லா ரெண்டு பேரும் அளவலாவுனீங்க. ரொம்ப
0: நன்றி. உங்க நினைவுகளையும் சொல்லிருங்க சட்டுன்னு.
2: அதாவது பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப போகலையில ஃப்ரெண்டுகளோட சுத்துறதுதான் வேலை.
0: சரி,
2: நம்ம கோயிலுன்னு ஒண்ணு இருக்கும் ஊருக்கு நடுவுல, தெருவுல நடுவுல இருக்கும் அந்த கோயில. எப்பாவது இது திருவிழா நேரத்துலதான் ரொம்ப கூட்டம். ஒருத்தருக்கு இந்த மாதிரி மாத்தி மாத்தி சடை பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு அத்தாடி எம்பிட்டு அழகான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்கலையேனு வருத்தமா இருக்குங்கம்மா.
0: சூப்பர்மா, ரொம்ப மகிழ்ச்சியா உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி திவ்யா. இந்த மகிழ்ச்சி நிறைவுக்கு வந்தாச்சு. அப்படி ரெட்டச்சடை நினைவுகள் வரும்போது ஒரு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அந்த காலகட்டத்தில்
1: சொல்லும் போதே தெரிஞ்சது.
0: ஆமா, எல்லாருமே மகிழ்ச்சியா அந்த பசுமையான நினைவுகளுக்கு போயிட்டீங்க. அந்த நினைவுக்குள்ள கொண்டு போனது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. காதலில் விழுந்தேன் படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்.

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. பெண்கள் நலம் காப்போம். பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள்.
2: நீர்கட்டி இருக்க பெண்களுக்கு முதல்ல என்ன பிரச்சனைகள்லாம் வரும்னு பார்ப்போம். ஒன்று, உடல் பருமன் அதிகமாகிறது. அதுவும் உடல் ரொம்ப குண்டாயிருவாங்கன்னு கூட சொல்ல முடியாது, ஆனால் அந்த தொப்பில் சுற்றி ஒரு பருமன் வரும், ஒரு சின்ன தொப்பை மாதிரி வரும். அது நிறைய பெண்களுக்கு இருக்கும். ரெண்டாவது வந்து மாதவிடாய் முன்ன பின்ன ஆறுறது. நிறைய பேருக்கு 2 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு 1 தான் மாதவிடாய் வரும். சிலவங்களுக்கு வரவே செய்யாது, மாத்திரை போட்டு தான் வரணும் உள்ள பிரச்சனைகள் வரும். உடம்பு முழுசும் அந்த முடி ரோமம் கொஞ்சம் அதிகமாக ஆறுறது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இந்த மாதிரி என்ன ஆகும்னா, அந்த உதடுக்கு மேலே இல்லைன்னா வந்து கழுத்தில், சில நேரம் நெஞ்சில், காலில் உள்ள முடி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அது அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஏன்னா யாருக்கும் முகத்தில் முடி இருக்கிறது ஒரு பிடிக்காது. பட் இந்த நீர்க்கட்டி இருக்கிற பெண்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். நாலாவது என்னென்னா வந்து சுகர் வர்ற வாய்ப்பு, டயபெட்டிஸ் சுகர், அது வர்றதுக்குள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம் அந்த நீர்க்கட்டி இருக்கிற பெண்களுக்கு. அவங்களுக்கு வந்து அந்த கழுத்துலேயும் சரி, கைக்குள்ள அக்கிள் இடத்துலையும் சரி, தோல் வந்து கருப்பாகலாம். இது அக்கந்தோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீர்க்கட்டி இருக்கவங்களுக்கு அந்த தோல் கருப்பாகிறதுக்கு, திக்காகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது வந்து ஒரு அழகு செயல் எழுப்பாக நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதுவும் இந்த ஹார்மோன் ப்ராப்ளம்னால, நீர்க்கட்டினால் வரலாம். குழந்தையின்மை, இதுதான் முக்கியமான ப்ராப்ளம். கல்யாணம் ஆகியாச்சுன்னா அதுக்கப்புறம் பீரியட்ஸ் சரியாக வரலை,

0: குழந்தை வரலை என்று சொல்கிற அந்த மன துயரம் நிறைய பேருக்கு வரலாம், நீர் கட்டி இருக்கவங்களுக்கு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீர் கட்டி இருக்கவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு, முக்கால்வாசி இல்லை 95% வந்து வேறு பிரச்சனை இல்லைன்னா குழந்தை இயல்பாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெரிய சிகிச்சையெல்லாம் இல்லாமல் நீர் கட்டி இருக்கிற பெண்கள் வந்து முதல் இது அவங்களோட ஆகாரத்தை கவனிக்கணும். நிறைய நீர் கட்டி இருக்கிற பெண்கள் பண்ணுற தவறு என்னென்னா, காலையில் அவங்க சாப்பிட்றது இல்லை, நைட்டு லேட்டாக சாப்பிட்றாங்க. ஸோ முதல்ல ஒரு காப்பியை குடிச்சிட்டு அப்படியே ஓடிடுவாங்க. அப்புறம் ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலே தான் முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கூட நிறைய நேரம் ஸ்நாக்கிங் தான். அப்புறம் ஒரு மதியானம் ஒரு லஞ்சு, சாயந்தரம் ஒரு ஸ்நாக்கு, திருப்பி 9-10 மணிக்கு வெளுத்து கட்டுறது. இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு நீர் கட்டி வர்றதுக்குள்ள வாய்ப்பு அதிகம். ஏற்கனவே இருந்துச்சுன்னா நீர் கட்டி அதிகமாகி தீட்டே வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். காலையில் சீக்கிரமாக சாப்பிடணும், நைட்டு 6-7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். வயிறுக்கு வந்து ஒரு 12 மணி நேரம், நைட்டு 7 காலையில் 7 வச்சுக்கலாமா, ஒரு 12 மணி நேரம் ஆகாரமே இல்லாமல் ஒரு சின்ன பட்னி போட்டோன்னா நீர் கட்டி சரியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. பெண்கள் நலம் காப்போம். பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள்.

வணக்கம். மீண்டும் இனிமையான பிற்பகல் வணக்கங்கள் நேர்களே. நேரும் பிற்பகல் ஓர் மணி பத்து நிமிடம். நேர்கள் நலம் தர நிகழ்ச்சியில் இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத இலை உணவுகள் பற்றி தான் பேச போகிறோங்க. இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய நிறைய வரங்களில் ஒன்று வந்து இந்த இலை உணவுகள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச இந்த இலை உணவுகளை நம்ம தினசரி உணவில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திறத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். இலை உணவுகள்லாம் என்னங்க? கீரைகள், அந்த புதினா, மல்லி, இந்த மாதிரி நிறைய கருவேப்பிலை இருக்குது. இந்த மாதிரி கீரை வகைகள் எவ்வளோ கீரைகள் இருக்குது இல்லையா? முருங்கைக்கீரையில் தொடங்கி அகத்திக்கீரை வரைக்கும் ஏகப்பட்ட கீரை வகைகள். இந்த மாதிரி இலை உணவுகள் எல்லாமே நம்ம வந்து சாப்பிடும்போது என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். நிறைய வந்து ஆரோக்கியமான விஷயங்களுக்கு, நிறைய நோய்களை தவிர்க்கிறதுக்கு இந்த இலை உணவுகள் ரொம்ப உதவியாக இருக்குது. பேசலாம் தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு. வீடு இந்த படத்தில் இருந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. எம் ராஜா ஜிக்கி பாடியிருக்காங்க. சங்கர் கணேசோட இசையில் தான் பாடல் கேட்க போகிறோம். வாலியின் பாடல் வரிகளில்

0: நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க நலம்தானா. இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத இலை உணவுகள் பற்றி தான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த இலை உணவுகளில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த இலை உணவுகள் எல்லாத்துலேயுமே நிறைய விட்டமின்கள் இருக்குது. ஏசி கே, ஃபோலேட், இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீஷியம், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இலை உணவுகளை நிறைஞ்சிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இலை உணவுகள். இரத்த சோகையை கட்டுப்படுத்துறதுக்கும் ஹீமோக்ளோபின் அளவை மேம்படுத்துறதுக்கும் இந்த இலை உணவுகள் ரொம்ப நல்லது. அதனால் மருத்துவர்கள் எப்பவுமே சொல்லுவாங்க, உங்களுடைய டயட்டில் வந்து கண்டிப்பாக வந்து டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேச போகிறோம் உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத இலை உணவுகள் பற்றி. இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு சந்திரோதயம் படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்காங்க. எம் எஸ் விஸ்வநாதோட இசையில் வாலியின் வரிகளில் பாட்டு கேட்க போகிறோம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களை நேரம் அயச்ச பிற்பகல் 1:20 நேர்கள் கேட்டுட்டுருக்கிறீங்க. நலம் தானா நிகழ்ச்சி. இன்றைய நலம் தானா நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத இலை உணவுகள் பற்றி தான் பேசிட்டுருக்குறோம். இந்த இலை உணவுகளில் என்னென்ன விஷயங்கள் சிறப்புகள் இருக்குது அப்படின்னு தான் தெரிஞ்சிட்ருக்குறோம் இல்லையா. அந்த வரிசையில் கண் பார்வையை பாதுகாத்து கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இலை உணவுகள் ரொம்ப முக்கியங்க. அது மட்டும் இல்லாமல் எலும்புகள், பற்கள், இது எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னா இலை உணவுகளை தினமும் உணவுலேருந்து சேர்த்துக்கணும். அதிக நார்ச்சத்து இந்த இலை உணவுகளில் இருக்குது அப்படிங்கிறதுனால செரிமானத்தை நல்லா சீராக்கி மலச்சிக்கல் இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து தடுக்குது. உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு கூட நம்ம வந்து இலை உணவுகள் எடுத்துக்கலாம். ஆஹா, அப்படியா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம தொடர்ந்து ஒரு பாட்டுக்கு பிறகு அதை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம நலந்தான நிகழ்ச்சியில் இப்போ பாட்டு வந்துட்டே இருக்குது. எந்த படத்துலேருந்து? இரு மலர்கள் படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் தான் பி சுசீலா பாடியிருக்காங்க. பாடல் கேட்கலாம் இதோ.

நேர்களை நேரம் பிற்பகல் ஒரு மணி 25 நிமிடம் நலந்தான நிகழ்ச்சி தான் நேர்கள் கேட்டுட்டுருக்கிறீங்க. ஆரோக்கியத்திற்கு இன்றைய மியாத இலை உணவுகள் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இலை உணவுகள் இருக்கிறதால நம்ம செல்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து நீண்ட கால நோய்களுடைய அபாயத்தை வந்து குறைக்கிறதுக்கு இந்த இலை உணவுகள் உதவிகரமாக இருக்குது. நான் வந்து எடையை குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, குறைந்த கலோரி இருக்குது அப்படிங்கிறதால இலை உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதய ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க, மூளை ஆரோக்கியம், நினைவாற்றல், இது எல்லாத்துக்குமே இலை உணவுகள் நிறையவே பயன்படுது. ஓகே, இலை உணவுகளுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இந்த இலை உணவுகளை நம்ம எப்படி உணவில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதா நிகழ்ச்சியில் தொடர்ந்து நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்கு சூப்பரான ஒரு பாடல், குடும்ப தலைவன் படத்திலிருந்து சுசீலா பாடியிருக்காங்க, கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில்.

0: பண்ணனும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பு மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
6: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 1:30 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க நலந்தான நிகழ்ச்சி. ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத இலை உணவுகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த இலை உணவுகளை நம்ம எப்படி உணவில் சேர்த்துக்கலாம் அப்படின்னா, நம்ம காலை உணவில் இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு வந்து சட்னி, மற்ற சட்னிலாம் வைக்கிறதுக்கு அதெல்லாம் கீரை சட்னி, கீரை சாம்பார் இந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்லாம். மதிய உணவில் தினமும் ஒரு வகை கீரை பொரியல் கூட்டாகவோ மசியலாவோ அல்லது கடையலாவோ சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து உணவில் காலை உணவுலையும் சேர்த்துக்க முடியும், மதிய உணவுன்னு சேர்த்துக்க முடியும். இந்த கீரையை பருப்பு சேர்த்து சமைத்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் சூப் வச்சு வந்து குடிக்கலாம். மாலை நேரங்களில் வந்து சூப் வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மதிய உணவிற்கு கீரை சமைக்கிறோம் அப்படின்னா பருப்பு சேர்த்து அது ஒரு கூட்டாக செய்யும் போது அதில் இன்னும் நிறைய சத்துக்கள் நமக்கு சேரும். சப்பாத்தி கூட பருப்போட கீரை சேர்த்து அல்லது கீரை கிரேவி மாதிரி செஞ்சு கூட நம்ம வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். எப்படியாவது மறு வகையில் வந்துட்டு இந்த இலை உணவுகளை தினமும் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சங்கமம் திரைப்படத்திலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். டி கே ராமமூர்த்தி இசையில், சுசீலா டி எம் சவுந்தரராஜன் ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க. கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் தான் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்கலாமா?

ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத இலை உணவுகள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். 1:35 நிமிடத்தில் இது நலம் தான நிகழ்ச்சி. வேறு எந்த விதத்துலலாம் இந்த இலை உணவுகளை வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கீரை வகைகளை எல்லாமே, தோசை இட்லி இதெல்லாம் நம்ம சமைக்கிறோம் இல்லையா, அது சமைக்கும்போது அந்த மாவில் வந்து இந்த கீரையை வந்து கலந்து அதில் வந்து தோசையாக வார்த்து சாப்பிட்லாம், இட்லியை வந்து வேக வச்சு சாப்பிட்லாம். அது மாதிரி சப்பாத்தி செய்யும்போது சப்பாத்தி மாவுலேயும் வந்து அந்த கீரைகளை இலை உணவுகளை கலந்து அதையும் வந்து சப்பாத்தியாக தேய்ச்சி நம்ம வந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி கீரை சாதம், கீரை புலாவ், இந்த மாதிரி உணவுகளாகவும் நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஏதோ ஒரு வகையில் உணவில் நம்ம கீரைகளை சேர்த்துக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, 4 கில்லாடிகள் படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், கண்ணதாசனின் பாடல் வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்கு இதோ.

0: Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத இலை உணவுகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். 1:41 ஆயிட்டு இருக்கு. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே தினசரி சமையலில் ஒரு தாளிப்பாக வந்து தாளிக்கும் போது அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சட்னியாக பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் துவையல், இந்த மாதிரி ஏதோ சாதங்களுக்கு துவையெல்லாம் வந்து அரைச்சி அதை பயன்படுத்தலாம். முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை இது எல்லாத்தையுமே வந்து வாரத்தில் அட்லீஸ்ட் வந்து 2-3 தடவையாச்சும் வந்து உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கீரையை வந்து ஒரு சப்பாத்தி ரோலாக பண்ணி கொடுக்கலாம், ஒரு ஆம்லேட்டில் வந்து போட்டு கொடுக்கலாம், கட்லெட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி குழந்தைகள் விரும்புகிற வகையில் இந்த இலை உணவுகளை அவங்களுக்கு தகுந்த மாதிரி செய்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஓகே, எப்படி பயன்படுத்துறது, எப்படிலாம் உணவில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இலை உணவுகள் சமைக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை ஒரு பாட்டு பிறகு தெரிஞ்சுக்கலாம். உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் தான் பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

நேர்கள் நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுருக்கிற நேரம் 1:45. இந்த இலை உணவுகளை சமைக்கும் போது என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, கீரைகளை நல்லா கழுவி தான் வந்து சமைக்கணுங்க. அதே மாதிரி கீரைகளை வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதை நறுக்கின பிறகு கழுவுறது அப்படிங்கிறது, கீரை மட்டும் இல்லை எந்த ஒரு காய்கறிகளையுமே நம்ம நறுக்கின பிறகு கழுவக்கூடாது. ஏன்னா அதோடய சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் கரைஞ்சி போயிடும். அதே போல் அதிக நேரம் வேக வைக்காமல் சமைக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் சத்துக்களை வந்து பாதுகாக்க முடியும். ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கணும் அப்படின்னா அது ஓவர் குக் ஆகி அதோடய சத்துக்கள் எல்லாமே இல்லாமல் போயிடும். அதே போல் தினமும் ஒரே வகை கீரையை சாப்பிடாமல் நிறைய கீரைகளை மாற்றி மாற்றி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி புதிய கீரைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இன்னும் என்னென்ன கீரைகளை எப்படிலாம் சமைக்கணும் அப்படிங்கிறத ஒரு பாட்டுக்கு பிறகு நம்ம பேச போகிறோம். என்னென்ன படத்தில் இருந்தால் பாடல் போய் கேட்க போகிறீங்க நீர்கள் எல்லாருமே. ஸ்ரீ எம் சௌந்தரராஜன் ஜானகி பாடியிருக்காங்க. கே வி மகாதேவன் இசையில் தான் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்கலாம்.

6:51 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம் தர நிகழ்ச்சி. உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத இலை உணவுகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். வாடிய மஞ்சள் நிறமாக இருக்கக்கூடிய அல்லது பூச்சி தாக்கிய இலைகளை கண்டிப்பாக சமைக்கிறத வந்து தவிர்க்கணும். அது மாதிரி கீரைகளை சமைக்கும்போது நிறைய எண்ணெய் சேர்க்கறது, உப்பு காரம் சேர்க்கறது எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கலாம். எல்லாமே மிதமாக சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் நல்லது ஆரோக்கியத்திற்கு. அது மட்டும் இல்லாமல் சமைச்ச கீரை வந்து ரொம்ப நேரம் வெளியே வச்சிருக்கிறது அப்படிங்கிறது அதுவும் தப்பு. அது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப சூடுபடுத்தி வந்து நம்ம வந்து குளிர்சாதன பெட்டியில் வச்சுட்டு அதை எடுத்து சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. சிறுநீரக கற்கள் அல்லது சிறுநீரக நோய் இருக்கிறவங்க நிறைய ஆக்சலைட் இருக்கக்கூடிய கீரைகளை அதிக அளவில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருத்துவருடைய ஆலோசனையை பெற்று சாப்பிட்றதா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல் கேட்கலாம். அமர தீபம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. எம் ராஜா, பி சுசீலா பாடியிருக்காங்க. பாடல் வந்துகிட்டே இருக்கு இதோ.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் ஆயிடுச்சு 1:56. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம் தன நிகழ்ச்சி. நலம் தன நிகழ்ச்சி நிறைய பகுதி கூட வந்தாச்சு. உணவே மருந்து அப்படிங்கிற மொழிக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டு வந்து இந்த இலை உணவுகள் தான். வாரத்துக்கு குறைஞ்சது 4-5 நாட்கள் வெவ்வேறு விதமான கீரைகளை நம்ம உணவில் ஏதோ ஒரு வகையில் அது கூட்டாகவோ, பொரியலாகவோ, கடையலாகவோ, அல்லது சப்பாத்திலேயோ, இட்லி தோசைக்கு சட்னியாகவோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்திற்கு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத இலை உணவுகளை பற்றி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். நல்ல அந்த நிகழ்ச்சி நிறைவான பாடல் தான் இப்போ வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. டீம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்காங்க. கேவி மகாதேவனுடைய இசையில தான் பாடல் வந்துட்டு இருக்கு. எங்கள் தங்கராஜா படத்துல இருந்தா பாடல் கேட்க போறோம். கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் இதுவரை நலந்த நிகழ்ச்சியை ரொம்ப மகிழ்ச்சியை வழங்கினேன். நான் உங்கள் மீரா.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு நேர் விருப்ப பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் நேயர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் எல்லாத்தையும் சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, 9443336074. இப்போது நம்ம குக்கு நிகழ்ச்சியோட முதல் பாடல் எந்த திரைப்படத்துலேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னா, சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்துலேருந்து கேட்க போகிறோம். உடையாம்புலி, பால்ராஜ், தினகரன், ஆகாஷ் இவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

உன் முகத்தை பார்க்கையில் என் முகத்தை நான் மறந்தேன். அதாவது உன்னோட முகத்தை பார்க்கும்போது என்னோட முகத்தை நான் மறக்கலாம், ஆனால் ஒரு நாளும் உன்னை மறவாத வரம் வேண்டும்னு அடுத்தவங்களாம் ஒருத்தவங்க கேட்குறாங்க. யார் தானே கேட்குறீங்கன்னு நினைக்கிறீங்க? ரெட்டை குளத்திலேருந்து வேலரசன் இன்பரசன் வின்சிக்காக தான் கேட்குறாங்க. எஜமான் திரைப்படத்துலேருந்து அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 2:13 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. குக்கு நேர்கள் எல்லாமே சூப்பர் சூப்பரான பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததை நம்ம யாருக்காக பாடல் கேட்க இருக்கிறோம்னா முன்னீர் பள்ளம் மணி அவங்க தான் கேட்டுக்கிறாங்க. மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. நமக்குள்ளே எதுக்கு சார் நன்றி, நீங்கள் கேட்ட பாடல் இப்போவே கேட்டுடலாம், கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
1: நன்றி.

கொக்கோ நேர் விருப்ப பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9443360074 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் எல்லாத்துமே வாய்ஸ் மெசேஜாகவோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாகவோ அனுப்புங்க. பொதுவாக அந்த கவிஞர்கள் வந்து நிலவை வந்து பெண்ணோடு ஒப்பிட்டு நிறைய வரிகள் வந்து கற்பனையில் எழுதுவாங்க. அப்படி ஒரு அழகான ஒரு பாடல் தான் பொட்டு வைத்து பூ முடித்த நிலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிலவை ஒரு பெண்ணோட கம்பேர் பண்ணி ஒரு அழகான பாடல் நம்ம நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து தான் வந்துட்டு இருக்குது. யாருக்காக அப்படின்னா மும்பையிலிருந்து கே என் ராஜன் அவங்களுக்காக தான் பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கண்ணன் வருவான் திரைப்படத்திலிருந்து தான் அடுத்ததாக நம்ம பாடல் கேட்க இருக்கிறோம். யாருக்காக அப்படின்னா மம்சாபுரம் மீனாவுக்காக தான் வந்துட்டே இருக்குது. வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்க்கவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்றைக்குமே நல்ல நாள் தாங்க. இந்த பாடல் உங்களுக்காகவே வந்துட்டே இருக்குது, கேளுங்கள்.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு நேர் விருப்ப பாடல்கள், நேர்கள் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்ததான் நம்ம யாருக்காக பாடல் கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, கோவில்பட்டியிலேருந்து உமாராணி, சுதா, கற்பகம், நவீன், ரச்சனா இவங்களுக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்குது. என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து பாடல்.

2:35 கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நேர் விருப்ப பாடல்கள். வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் விரும்பி கேட்ட பாடலை நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம். நிறைய நேயர்கள் வந்து பாடலை விட்டு எப்போ என் பாட்டு எப்பப்பா வரும் எப்பப்பா வரும் அப்படின்னு வந்து பார்த்து பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒருத்தங்களுடைய பாட்டு தான் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். நீ வருவாயின திரைப்படத்திலிருந்து பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன் அந்த பாடல் சிவ நாடானோர் மாரிக்காக வந்துட்டே இருக்குது. இந்த பாடலை நீங்களும் கேட்டு ரசிங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கொக்கோ நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அடுத்ததா கருப்பசாமி டவுன்லேருந்து மேலரத வீதியிலிருந்து கேட்டுருக்கிறாங்க. தர்மபத்னி திரைப்படத்திலிருந்து பாடல், அவங்களுக்காக பாடல் கேட்டுடலாம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

2:47 கேட்டுட்ருக்கிறீங்க குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. அடுத்ததா விஎம் சத்திரத்திலிருந்து சரண்யா நகர்லிருந்து உஷா லோகநாதனுக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்குது, நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து.

0: கொக்கோ நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடல் தென்காசியிலிருந்து குத்தாலிங்கம் அவங்களுக்காக தான் பாடல் வந்துட்டு இருக்குது. தென்றலே எண்ணெய் தொடு திரைப்படத்திலிருந்து பாடல். போக நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வேற யாரெல்லாம் பாடல் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, தூத்துக்குடியிலிருந்து சீதாலட்சுமி, தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், உடையாம்புலி அருள்ராஜ், அபிஷேக் அனீஷ், கோவில்பட்டியிலிருந்து பொன்மலர் சுதா, டவுன் சங்கர், வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து கிளாட்ஸ்டோன், சிவகலை கே கே தாமஸ், சுரண்டை முகமது அன்வர், வீரவநல்லூர் கருணாநிதி, ஜெயராணி, மூலக்கரப்பட்டியிலிருந்து ரவி குமுதா, வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி, வானரமுட்டி நம்பிராஜ், பாளையம்கோட்டை ரூபன், ஆறாம்பனையிலிருந்து ஜெய்ஃபு நிஷா, கயத்தாறு பிரகாஷ், கோவில்பட்டி ஆறுமுகராஜ், மாஸ்டர் கணேசன், ஆரியங்காவூர் கனகசபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார், நெல்லை கிறிஸ்டா, அப்புறம் பாளையம்கோட்டையிலிருந்து செம்புலன் ஆதிகவி, ஆரியங்காவூர்லேருந்து இந்திரா பாக்கியலட்சுமி, குருவன் கோட்டையிலிருந்து முருகன், கடங்கநேரியிலிருந்து கண்ணன் சுமதி, இவங்க எல்லாமே பாடல் கேட்டுக்கிறாங்க. இவங்களுக்காகவும் நம்ம நிறைவான பாடலை கேட்டுடலாம். தென்றலே இணைத்தொடு திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து திரையருவி நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கலிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 6 கோடி மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் குளிர்கால

மாநிலங்களவைக்கான கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துரைக்காமல் அரசியல் ரீதியாக பேசுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கொன்சாலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மண்ணேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய மகளிர் அணி இறுதிக்கட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக இன்று ஜெர்மனி புறப்பட்டுச் சென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆன்மீகர்களுக்கு மீராவின் ஜோரான பிற்பகல் வணக்கங்கள் நேர்களே. நேரமாயாச்சு பிற்பகல் 3:03. நம்ம நல்லைப்பன்மலை 102.6 இப்போ அட்டகாசமாக கேட்டு ரசிக்க போகிறீங்க. இது திரை அருவி. ஆமாங்களே, சினிமா கேள்வி பதில்களோட நானும் ரெடி ஆகிட்டேன். நிகழ்ச்சியை நீங்களும் கலந்துக்கிட்டே வந்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள். 0462256112332 மற்றும் 0464625613. ஓகே, என்ன கான்செப்டுமா வச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊஞ்சல் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? நம்ம சின்ன குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும், நம்ம வந்து பெரியவங்களாக இருந்தாலும் ஊஞ்சல் ஆடாட்டி கூட மனசுக்குள்ள அந்த ஊஞ்சல் ஆடின ஞாபகங்களாகட்டும் அல்லது ஊஞ்சலான ஒரு சின்ன ஒரு ஆசையாவது வந்து நமக்கு எல்லாருக்குமே தோணும் இல்லையா? எதுக்கு நீ சம்மந்தம் இல்லாமல் ஊஞ்சலை பற்றி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம திரையறிவு நிகழ்ச்சியில் ஊஞ்சல் பாடல்கள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சூப்பராக அந்த ஊஞ்சல் பாடல்களில் பாடலுக்கு இடையில் ஏதாவது வரியை வந்து நான் ப்ளே பண்ணுவேன். அது என்ன பாடல் அப்படிங்கிறதையும் என்ன படம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி ஊஞ்சலில் முதல்ல என்ன ஊஞ்சல் வரப்போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிடலாம். நேர் யார் இணைப்பில் இருக்கிறாங்க? வணக்கம். முருகன் சார், எப்படி இருக்கீங்க? அருமையா பாடல்கள் கேக்குறீங்க நேயர்கள், நாங்க குடுக்கறோம். சரி, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க சார். முருகன் சார், இப்ப நம்ம வந்து உங்களுக்கான கேள்வி கொடுத்துடலாமா? ஓகேவா? இன்னைக்கு வந்து ஊஞ்சல் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஊஞ்சலை வந்து மையமாக வச்சின பாடல்கள் வந்து ஊஞ்சல்னு ஸ்டார்டிங்கில் தொடங்கக்கூடிய பாடல்கள் தான் எடுத்து வந்திருக்கேன். அப்படி ஒரு பாடல் தான் நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க. என்ன பாட்டு என்ன படம் அப்படின்னு டக்குன்னு கண்டுபிடிங்க, சரிங்களா? ஓகே.

0: வருது ஆனா வரமாட்டேங்குது. மாமரத்துல சொல்லிட்டீங்க, அடுத்து நம்ம கான்செப்ட்ல இருக்கிற வார்த்தை தான் அது. என்ன வார்த்தை? மாமரத்துல ஊஞ்சல் கட்டணும். ஊஞ்சல் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். மாமரத்துல ஊஞ்சல் கட்டி ஆடிட்டீங்களா? சரி, என்ன ஓகே, என்ன படம்னு தெரியுமா?
1: படம் தெரியும்.
0: நன்றி, மகிழ்ச்சி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி சார். நன்றி நன்றி நேர்களே. இது மாமரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடணும் அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான். கரிசக்காட்டு பூவே அப்படிங்கிற திரைப்படத்தில் தான் இந்த பாட்டு இடம்பெற்றது. ஓகே, அடுத்து பேசலாம். யார் பேச போகிறாங்க? வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? கட்டேரிப்பட்டியிலேருந்து விஜயாம்மா. உங்களுக்கான கேள்வி பாடல் கொடுக்கலாமா? ஓகே, கண்டுபிடிச்சிருவீங்களா ஈஸியா? ஓகே, உங்களுக்கான பாட்டு இதோ.

0: கண்டுபிடிச்சிங்களா? பொன்னூஞ்சல். இங்க நம்ம பொன்னூஞ்சல் பாட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். என்ன படம் தெரியுமா? படம் பேரும் பொன்னூஞ்சல் தான். சூப்பரா கண்டுபிடிச்சிங்கம்மா, சூப்பர் சூப்பர். விஜயம்மா நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. பொன்னூஞ்சல் படத்துல இருந்தா ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் ஆடுதம்மா. இந்த வந்து முதல் கட்டில நம்ம நிறைய வந்து நேர்கள்ட்ட ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம். ஒன்று மாமரத்தில் ஊஞ்சல் கட்டணும், மாமரத்து ஊஞ்சல், அடுத்து ஆகாய பந்தலே ஊஞ்சல் அப்படின்னு ரெண்டு ஊஞ்சலை பார்த்தாச்சு. இப்போ ஒரு பாட்டு நம்ம கண்டிப்பாக கேட்டு வரணுங்க, அதே மாமரத்து ஊஞ்சல் தான் பாடல் கேட்க போகிறோம். கரிசக்காட்டுக்கு பூவே இந்த படத்தில் இளையராஜோடைய இசையில் உன்னிகிருஷ்ணன் பவதாரணி பாடியிருக்காங்க. பாட்டு வந்துட்டே இருக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து நேர்கள் கேட்கலாம் பாடல்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேரமாயாச்சு 3:15 நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. இது நாம நிலைப்பண்பலை 102.6 திரை அருவி. இன்னைக்கு திரையரவி நிகழ்ச்சியில் ஊஞ்சல் பாடல்கள் தான் கேள்விகளாக கேட்டுட்டு இருக்கிறோம். என்ன பாடல், என்ன படம் அப்படின்னு நேயர்கள் சூப்பராக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பேசலாம் அடுத்த நேயர். யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் இனிய மதிய வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: மகிமைதாஸ் வீரபாண்டிய பிடிக்கலாம்.
0: நீங்க எப்படி இருக்கீங்க மகிமைதாஸ்?
1: நல்லா இருக்கேன். 2 மணிக்கு வந்த பாடல் எல்லாமே எங்கள் விருப்பமா இருந்தது.
0: நல்லா இருந்துச்சா?
1: நன்றி.
0: ஓகே மகிமைதாஸ் சார், உங்களுக்கான பாடல் கொடுக்கலாமா?
1: கொடுங்க மேடம்.
0: ஓகே, கண்டுபிடிங்க என்ன பாடல் வருது அப்படின்னு.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: செந்தில், அந்த செந்துரை என்னமோ வருது,
0: ஊஞ்சல் தான் வரும், அது ஒரு ஊஞ்சல்.
1: பொன்னூஞ்சல் ஈஸியா முதலே கொடுத்துட்டீங்க.
0: இதுவும் பொன்னூஞ்சல் தாங்க. ஆமா, சரி நானே சொல்றேன், பொன்னூஞ்சல்.
1: அந்த பாட்டு கொடுத்தீங்கல்ல, அதுலதான் இருக்கு நினைச்சேன்.
0: இல்ல இல்ல, இதையும் வந்து பொன்னூஞ்சல் ஆடுது பால் நிலா, அந்த பாட்டு இது அம்மன் கோவில் வாசல் இலைய படத்துல வர்ற பாட்டு தாங்க இது.
1: சரி சரி, ரொம்ப நன்றி.
0: அருமையா முயற்சி பண்ணீங்க, நன்றி சார். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்து பேச போற நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கண்டுபிடிங்க
0: டக்குண்டு.

0: கண்டுபிடிச்சீங்களா மகிமை தாசா?
1: நீ மேடம் இது வந்து ஊஞ்சல் தான் கேட்டீங்க, இப்போ பாட்டு மாறி வருது.
0: இது ஊஞ்சல் தான் வருது, ஸ்டார்டிங்ல ஊஞ்சல் வருது. திருப்பி கேக்குறீங்களா?
1: கொடுங்க
0: கேளுங்க.

0: இளமை தொடங்கி முதுமை வரை நிழலை போனே கூட.
1: கண்டுபிடிச்சீங்களா சார்?
2: இதுக்கு பொண்ணுஞ்சல் வருது.
1: பொண்ணுஞ்சல் தான் வருதா?
2: ஆமா.
1: பொண்ணுஞ்சல் வருதா இல்ல வேற ஊஞ்சல் வருதா?
2: கொஞ்சம் பழசா போச்சு.
1: அப்படியா? அப்ப உங்களுக்கு கொஞ்சம் இடைக்கால பாட்டா கொடுக்கட்டுமா?
2: அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம்.
1: சரி, இப்ப கண்டுபிடிங்க நீங்க.
2: ஓகே மேடம்.

0: கண்டுபிடிச்சிங்களே?
1: இதான்
0: சார், பழச கொடுத்தாலும் கஷ்டங்கிறீங்க, இடிப்பால பாட்டை கொடுத்தாலும் கஷ்டங்கிறீங்க. சரி ஓகே, நம்ம அடுத்த நேர் வந்து நம்ம சொல்றாங்களே அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. ஆனால் ஊஞ்சல் தாங்க கான்செப்டு, ஊஞ்சல்னு வர பாடல் தான் இதெல்லாம். சரி ஓகே, இப்போ ஒரு பாட்டு நம்ம வந்து கேட்டு வந்துடுவோம். அம்மன் கோவில் வாசலிலே நம்ம கேள்வியாக கேட்டுமே அதே பாட்டு இப்போ கேட்டுட்டு வந்துடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்ல வாலியின் வரிகளில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது. அம்மன் கோவில் வாசலிலே படத்தில் இருந்து

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: ஊஞ்சல் பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க திரையரவு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாரு பேச போறாங்க? வணக்கம். ஓகே, பேசலாம் அடுத்த நேர்கிட்ட. வணக்கம். வணக்கம், யாரு பேசுறீங்க? இங்க இருந்து
2: சென்னையில இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
1: மாலினி தேவி, உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்கள்.

0: கண்டுபிடிச்சீங்களா மாலினி?
1: பழைய பாட்டு ஒண்ணு போட்டாங்க சொல்லிட்டாங்களோ,
0: பழைய பாட்டு எல்லாம் சொல்லியாச்சே
1: போட்டாங்கன்னு போட்டீங்களா ஒண்ணு சொல்லிட்டாங்களோ,
0: இந்த பாட்டு கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா?
1: ஊஞ்சல் அது சரியா கேட்கல, இன்னொருக்கா போடுங்க,
0: இன்னொருக்கு கேக்குறீங்களா? கேளுங்க.

0: கண்டுபிடிச்சீங்களா மாலினி? ஒரு கிலோ கொடுக்கட்டுமா? ஜீவா நடிச்ச படம், நடிகர் ஜீவா இருக்கார்ல, அவர் நடிச்ச படம்.
1: பழைய பாட்டை கண்டுபிடிச்சேன்.

0: சரி, பழைய பாட்டு என்ன கண்டுபிடிச்சீங்க?
1: அது இந்த
0: பேசும் தேவி படத்துல இருந்து இதய ஊஞ்சல். சூப்பர்மா, நன்றி நன்றி மாலினி தேவி, நன்றி. 3:25 நிமிடம் ஆயிடுச்சு, நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு நேயர்களே. இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில ஊஞ்சல் பாடல்களோட நான் நிகழ்ச்சியில நிறைய கேள்விகளை கொண்டு வந்திருந்தேன். சூப்பரா அருமையா பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு மாலினி தேவி கண்டுபிடிக்காத அந்த படத்தோட பேரை நானே சொல்லிடுறேன், ஜிப்சி. அது அப்படிங்கிற படத்துல தான் மனம் எங்கும் மாய ஊஞ்சல் அப்படின்னு சூப்பரான பாடல் வந்து ஜீவா சார் நடித்த ஜிப்சி படத்துல இருந்தான் அந்த லாஸ்ட் கேள்வி நான் கேட்டிருந்தேன். அதுவே அருமையாக ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியல. வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. அந்த நிறைவான பாடல் கூட ஜிப்சி படத்துல இருந்தா கேட்க போறோம். மனமெங்கும் மாய ஊஞ்சல் அப்படிங்கிற அந்த பாடலை பாடியிருக்காங்க தி அனந்து, ஹரிச்சரன் எல்லாம் பாடியிருக்காங்க. பாடல் கேட்கலாம்.

கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய திரையருவி. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: तो अब हमारा आज का कार्यक्रम यहीं पर समाप्त होता है, इसलिए अपने मित्र अजीत और उमंग की तकनीकी टीम के साथ यानी कुसुमलता,
1: जगबंधु,
0: चेतना,
1: अर्शद,
0: सौम्या
1: और फैजान के साथ विमलेश को आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து பொதிய தூமி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. கலகலப்பான விளையாட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 0462-256-1132 மற்றும் ஒரு 0462-256-1133.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 6 கோடி மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துரைக்காமல் அரசியல் ரீதியாக பேசுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார்.

மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்ணி மற்றும் சேயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கொன்சாலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மண்ணேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய மகளிர் அணி இறுதிக்கட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக இன்று ஜெர்மனி புறப்பட்டுச் சென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: அன்பு நேர்களுக்கு சமையான கியூட்டான ஹாப்பியான மாலை வணக்கங்கள். அப்பாடா இந்த டைமுக்கு தாண்டா நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாரும் ஜாலியாக வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா இது பொதிகை தும்பி உலாவற நேரமாச்சே. ஆமாங்க, பொதிகை தும்பி விளையாட்டு நிகழ்ச்சி அப்படின்னாலே எங்களுக்கும் ஒரு கலகலப்பு, ஒரு பரபரப்பு, விறுவிறுப்பு வந்துடுது. உங்களுக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க வந்துருச்சு. ஏன்னா தொலைபேசி இணைப்பு அப்படி விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்கும்போதே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. யார் எங்களுக்கு எங்களுக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நான் பேச வந்திருக்கேன் ஜோரா உங்க மேரா, மற்றும்
1: உங்களோட பேச வந்திருக்கேன் நான் உங்க சிநேகிதி சித்ரா ரங்கநாதன்.
0: சித்ராக்கா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்ப்பா மேரா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சமய ஜோரா இருக்கேன். அது பொதிகை தொகை நிகழ்ச்சியில வந்து உட்கார்ந்த பிறகு நம்ம ஜாலியா தானே இருந்தாங்கணும்.
1: கண்டிப்பா மேரா ஜோரா இருக்கலன்னா எப்படி?
0: ஓகே சித்ராக்கா, நம்ம நிகழ்ச்சியில நம்ம நேர்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுவோமா?
1: கண்டிப்பாக சொல்லிடலாமா?
0: ஆமாம், பொதிகை தும்பி நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி, எங்களுக்கு ஒரு கேள்வி, நாங்கள் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்போம், நீங்கள் ஒரு டாஸ்க்கு எங்களுக்கு கொடுக்கலாம். மார்க் யாருக்கு யாருக்கு என்னென்ன மார்க் வருதோ அதுதான் நமக்கு மார்க்கு. ஆனால் கால அவகாசம் அப்படிங்கிறது 40 செகண்ட் தான் உங்களுக்கும் எங்களுக்கும். ஓகே, ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம கொண்டு போக போகிறோம். சித்ரா கதை சொல்ல வரீங்க, என்ன சொல்லுங்க?
1: அதாவது நேயர்கள்ட்ட வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்னு வச்சிடலாம்.
0: சொல்லுங்க.
1: பொது அறிவு கேள்விகள் அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் வைக்க வேண்டாம். ஜாலியா விளையாடுறதுக்கு தான் இந்த விளையாட்டு இல்லையா, பொதிகை தும்பி நிகழ்ச்சியே. அப்புறம் நீங்க சொல்லக்கூடிய அந்த பொது அறிவு கேள்விகள்ல நீங்க சொல்லக்கூடிய விடையே கூட ஒரு வேலை தவறா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால தவறான ஒரு இது வந்து போயிடக்கூடாது நம்மளுடைய வானொலியில அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு சின்ன வேண்டுகோள் கூட நேயர்களை கஷ்டப்படுத்துறதுக்கு
0: முதல்
2: விளையாட்டோட
0: வருவீங்களா? நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை தான் கொடுக்க போறேன்
2: இன்னைக்கு.
0: முயற்சி பண்ணுங்க சரிங்களா? ஒரு வார்த்தை, இதோடைய ஆங்கில வார்த்தை சரிங்களா?
2: ஆங்கில வார்த்தை சரி
0: சரிங்களா? ஆங்கில வார்த்தை, இந்த ஆங்கில வார்த்தை அப்படிங்கிறது 6 எழுத்து மொத்தம் சரிங்களா? இது படிக்கக்கூடிய குட்டி குட்டி பசங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த பாக்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அந்த எழுது பொருட்கள் வச்சிருக்கூடிய பாக்ஸ் இருக்கும்ல, அந்த பாக்ஸ்குள்ள இந்த இந்த பொருள் இருக்கும் சரிங்களா? இந்த 6 எழுத்து வார்த்தையோட முதல் 3 எழுத்து மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் அந்த பாக்ஸ் குள்ளே இருக்கும்.
1: எவ்வளவு ஈஸியா கேக்குறாங்க உங்களுக்கு குற்றாலம் அம்பலவானனுக்கு.
0: இருங்க, உங்களுக்கான கால அவகாசத்தில் நாங்க பிளே பண்ணிக்கிறோம். இப்ப சொல்லுங்க. பென்சில். சூப்பர், எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: கேக்குறதுக்கு முன்னாடியே
2: கண்டுபிடிச்சிருக்காங்க.
0: சரியா போச்சு.

0: உங்களுக்கு ஈஸியா கேட்டுட்டு நம்மள வேணும் சார்.
1: இல்ல கஷ்டமா தான் இருந்தது.
0: சரி ஓகே. சரி நீங்க என்ன டாஸ்க் என்ன கொடுக்க போறீங்க?
1: சரி அதனாலமா நான் வந்து ஒரு நதியின் பேர்களா சொல்லுவேன்.
0: சரி
1: அந்த பேரை ஆரம்பிச்சு பாட்டு பிடிக்கணும் நீங்க. சினிமா பாட்டு
0: நதியினுடைய பேர் அவர் சொல்ற நதியா? நடிகர்கள் நீங்க நதியோட பேரு? ஓகே
1: இல்ல நதி ஒரு நதி.
0: ஓகே ஓகே ஓகே சொல்லுங்க.
1: முதல்ல வைகை.
0: தென் வைகை நதி, தென்மதுரை வைகை நதி. முதல்ல வைகை ஆரம்பமா? வைகை
1: உடை ஊழல் எந்த இடத்துல வரக்கூடாது. எந்த
0: வைகை? வைகை வைகை
2: நல்ல ஈஸியா வருமே.
0: வைகை நதியே அப்படின்னு ஒரு பாட்டு
2: புதுசா நம்ம மேலா ஏற்றிருக்காங்க.
0: வைகை நதியோரம், வைகை நதியோரம். ஓகே அடுத்த
1: பாட்டு. காவிரி காவிரி
0: காவிரி காவிரி காவிரி காவிரி கரையோரம். ஏதாவது பாட்டு இருக்கா? ஐயோ இப்படி கஷ்டமா கொடுக்குறீங்களே, டக்குனு ஞாபகம் வர
1: மாட்டேங்குது.
0: காவேரி கரை இருக்கு.
1: காவேரி காவிரி
0: சார், காவேரி தானே சார் நதியோட பேரு.
2: காவேரி கரையோரம் ஒரு பாட்டு இருக்கே.
1: ஆமா அந்த அஞ்சு பாட்டு நான்
0: சொல்லணும்.
1: காவேரி நகரி நில் கடற்கரை ஓரத்தில்
0: கண்ணன்
1: போவது. அடுத்தால சிந்து நதி. சிந்து
0: சிந்து நதியின் இசை
2: நிலவினிலே.
1: நிலவினிலே சேரணும் பெண்கள்.
0: சரி சரி வந்தீங்க, ரெண்டு மார்க்கே அள்ளிட்டு போயிட்டீங்க.
2: பாடவும் செய்யறீங்க.
0: ஆமா அழகா இருக்கு பாடல். நன்றி சார், நன்றி நன்றி சித்ராக்கா.
2: சொல்லுங்க.
0: முதல் நேரே அடிச்சுட்டு போயிட்டாங்க, ரெண்டு மார்க்க
2: அடிச்சு தூள் பண்ணிட்டாங்க.
0: அப்ப அடுத்த நேயர் என்ன பேச போறாங்க? உங்களுக்கு தான் டாஸ்க் வரப்போகுதை பேசலாமா?
2: உடனடியாக நேரம் எடுத்துட்டீங்களா? ஒரு பாடல் போட்டுட்டு நீங்க எடுப்பீங்கன்னு
0: நினைச்சேன். சூட்டோட சூட உங்க டாஸ்கை முடித்து விட்டு நாங்கள் பாடலை கொடுக்கிறோம், பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம். சொல்வது யாரோ?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
2: முள்ளக்காடு பாபு அவர்கள்.
0: பாபு சார்,
2: பாபு சார் நீங்க கேள்வி கேக்குறீங்களா? நாங்க கேள்வி கேட்கணுமா?
3: நீங்க கேளுங்க, அப்படி போவோம்.
2: நீங்க கேள்வி கேளுங்க, அப்படியே போவோம். சரி, மேல உயர்ந்துகிட்டே போகும் ஆனா கீழே வரவே வராது, அது என்னது? ரொம்ப ஸ்மன்னா தான் நான் கேட்டுக்கேன். ரொம்ப ரொம்பலாம் போட்டு நீங்க ஓவரா யோசிக்கலாம் வேண்டாம். முள்ளக்காடு பாபு சார்,
3: மேல
2: உயர்ந்துகிட்டே போகும் ஆனா கீழே வரவே வராது.
0: பாபு சார் உங்களுக்கு 40 செகண்ட் இதோ.
2: எண்களோட சம்பந்தப்பட்டது.
3: எண்களோடயா?
2: எண்களோட சம்பந்தப்பட்டது. நம்பர்ஸோட சம்பந்தப்பட்டது.
0: எண்கள்,
2: எண்களோட சம்பந்தப்பட்டது. அதுதான் ரொம்ப ஈஸியான குளூ கொடுத்தீங்க. இதுக்கு அடுத்து ஒரு குளூ கொடுத்தேனா நீங்க டக்குனு சொல்லிருங்க. எண்களோட சம்பந்தப்பட்டது. இது வந்து கொஞ்சம்
0: உட்கார முடியாத தரை.
2: தரையா?
0: சித்ராக்கா உங்களுக்கான கால அவகாசம் தொடங்கியாச்சு.
2: தொடங்கியாச்சு என்ன? உட்கார முடியாத தரை. என்ன தரையில உட்காரவே முடியாதுங்கிறாரு, அது வேற இல்ல. யோசிக்க வேண்டியிருக்கு. ரொம்ப எல்லாம் போட்டு மண்டே குழப்ப முடியல. சொல்லுங்க, நான் உங்களுக்கு க்ளூ

0: இல்லையா பாபு சார்?
1: ஆமா மேடம்.
0: ஒரு க்ளூ சொல்லுங்க.
1: இது க்ளூ கொடுக்க முடியாது, ஈஸியா
0: கொடுத்தா ஈஸியா?
2: கார முடியாத தரை.
0: துறைன்னு கேட்டிருந்தா கூட நான் வேற ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிருப்பேன். டைம் முடிஞ்சிச்சு, வேற மேரா சொல்லிட்டாங்க. நீங்களே ஜோரா சொல்லிடுங்க பாப்பா.
2: சொல்லிருங்க
1: ஆன்சரை.
0: புளியோ
2: கடவுளே,
0: சாப்பிடக்கூடியதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் சார். அதுதான்
2: படார புளியோதரம் சொல்லிருப்போமே.
0: படார் நீங்க சாப்பிடக்கூடியன்னு சொன்னீங்க, நாங்களாம் அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். டக்குன்னு சொல்லிருப்போம்.
2: எனக்கு டக்குனு பதில் வந்துருக்கும். சரிமா என்ன பாபு சார்? ஓகே சார்,
0: ஓகே சார்.
2: நீங்க ரெண்டு மார்க் வந்து அடிக்கல, ஒரு மார்க் எடுத்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர், நன்றி
0: நன்றி சார. நன்றி நன்றி நன்றி.
2: நீ ஒரு மார்க் வாங்கிருக்கீங்க, பாபு சார் ஒரு மார்க் வாங்கிட்டாரு.
0: ஆமா, இருந்தாலும் நான் வந்து இந்த புளியோதரையை யோசிக்காம விட்டுட்டோமே.
2: ஆமா, நம்ம அந்த அளவுக்கு யோசிக்காம விட்டுட்டோம். சரி பரவாயில்ல, அடுத்த நம்ம ஒரு பாட்டுக்கு பிறகு அடுத்த நேர்கிட்ட பேசும்போது சமய விளையாடுறோம் நம்ம. ஓகே,
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஓகே டீல். இப்போ சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. வேட்டைக்காரன் படத்துல இருந்த பாடல் கேட்க போறோம். விவேகாவின் பாடல் வரிகள்ல கிறிஷ் சுசித்ரா பாடியிருக்காங்க. விஜய் ஆண்டனியோட அட்டகாசமான இசையில தான் பாடல் வருது, கேட்கலாம்.
3: Yeah.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரமாயிற்று 4:17. அட்டகாசமான பாடல்களோட நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இது பொதிகை தும்பி. சித்ராக்கா
2: என்னம்மா சொல்லு,
1: அடுத்த ரவுண்டுக்கு வந்தாச்சு நம்ம.
2: அடுத்து யாரு எங்க இருந்து வராங்க அப்படின்னு பாத்துலாமா?
1: பாத்துலாமே. வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? மீனாட்சிபுரத்திலிருந்து யாழினி.
1: அழகா இருக்கு உங்க பேரு.
2: உங்க பேரே ரொம்ப அழகா யாழ் மாதிரி உங்க குரல் இருக்கு, அப்படி இனிமையா இருக்குது.
1: யாழினி முதல் முறை பேசுறீங்களா? எனக்கும் உங்களுக்கும் தான். ஓகேவா? கேள்வி நீங்க கேக்குறீங்களா நான் கேக்கிடுவா?
3: நான்
1: தான் முதல்ல கேக்கணுமா? சரி, ஃபன்னான ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட கேட்க போறேன், சரிங்களா? நீங்க வந்து ரொம்ப டீப்பாலாம் ரொம்ப இதெல்லாம் யோசிக்க கூடாது, ரொம்ப ஃபன்னா தான் யோசிக்கணும், சரிங்களா? என்ன கேள்வி அப்படின்னா, பன்னு இருக்குல்ல, பன்னு சாப்பிட்ற பன்னு,
3: ஆமா,
1: அந்த பன்னுக்குள்ள தண்ணி போனா என்ன ஆகும்? இதுதான் கேள்வி. உங்களுக்கான கால அவகாசம் இதோ. அடடா, அப்படி தோணக்கூடாதே. பன்னுல தண்ணி போனா என்ன ஆகும்?
3: சேர்த்துட்டீங்க.
1: யானை ஏன் பெருசா இருக்கா? என்னங்க இதெல்லாம் கேள்வி? யானை பெருசாதாங்க இருக்கோ, ஏன் பெருசா இருக்கா? என்னவா இருக்கும் யானை? ஏன் இருக்கிற ட்ரை பண்றேன், ரொம்ப சிம்பிளாவா? யானை ஏன் பெருசா இருக்கு? அது பானைக்குள்ள போக கூடாது, அதனால பெருசா இருக்கு.
2: என்ன அறிவு!
1: அப்படி இல்லையா? யானை
2: ஏன் பெருசா இருக்கு?
1: அதுக்கு வந்து அப்படிதாங்க. புரியல, அப்படி ஆயிருமா? அப்படி ஒரு பதில. யானை ஏன் பெருசா இருக்கு? பெருசா இருக்க, யானை பெருசாதான் இருக்கணும். ஐயோ, என்ன தெரியலையே, டைம் வர முடிய போதே முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க.
3: நிறைய சாப்பிடும்.
1: எப்படிலாம் வராங்க பாருங்க, நிறைய சாப்பிடுதான் பெருசா இருக்குதா? ஏன் பாவம் இல்லையா, ஒரு மார்க் கூட இந்த நோட்ல பேரு கீழே ஒரு மார்க் கூட வரல. ஓகே சித்ராக்கா, அடுத்து விளையாடும்போது நம்ம மார்க் அல்லையே தீரணும்.
2: கண்டிப்பாக, கண்டிப்பாக, கண்டிப்பாக.
1: ஓகேவா? சரி, இப்போ சூப்பரான ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தோம். வேட்டை படத்துலேருந்து தான் பாட்டு வந்துட்டுருக்கு. தாமரையோட பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: நேரம் 4:25 ஆயாச்சு. பொதிகை தும்பி நிகழ்ச்சி தான். நேர்கள் மகிழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க, கல கல கல கலன்னு விளையாடிட்டு இருக்கிறோம். சித்ராக்கா
2: சொல்லு,
1: டாஸ்க் உங்களுக்கு தான் இப்போ வந்துட்டு இருக்குதே. ரெடியா?
2: சரி, யாரு எங்க இருந்து என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு இப்பவே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, கொடுங்க பாப்போம்.
1: ஓகே, பேசலாமே. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: அம்மா பாசம் நேரா மட்டும் சித்ரா மட்டும் பேசுறது கடையில்.

0: போட்டி
1: நான் கேள்வி கேட்கவா நீங்க கேள்வி கேக்குறீங்களா? நீங்க தெரிஞ்சதை சொல்றீங்களா? இது ரொம்ப ஃபன் ஃபீல்டு தான். என்ன நீண்ட நாளா உயிர் வாழணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அப்படின்னா யோசிச்சதை நீங்க கரெக்டா சொல்ல இதுதான் யோசிச்சேன். நான் ஃபன் ஃபீல்டா இப்படி தான், நீண்ட நாள் நம்ம வந்து உயிரோட இருக்கணும்னா நம்ம சாகாம இருக்கணும்,
2: அவ்வளவுதான்
1: சிம்பிள். இவ்வளவுதான் மனுஷனோட வாழ்க்கை தத்துவமே. என்ன பீமா சொல்லுங்க, நீங்க கேள்வி கேளுங்க என்கிட்ட. பறவை
0: எழுதிக்கிட்டே
2: போகுமா?
1: எழுதிக்கிட்டே போகுமா இல்ல எரிஞ்சுகிட்டே போகுமா?
2: எழுதிக்கிட்டு ரைட்,
1: ஒன்னு ரெண்டு எழுதிட்டே போகுமா?
2: என்னவா இருக்கும்?
1: எங்க எங்க போறப்போ சீக்கிரம் சொல்லிடலாமா? அது வானத்துல போயிட்டு இருக்கும், நட்சத்திரத்தை எதையாவது எண்ணிட்டு போச்சா? எழுதுகோளோட பேர் இருக்குதா? ஓ, அதோட பேர் பென்குயின் இல்லையா? அருமையா பதில் சொன்னீங்க, நன்றி சேர்ந்து
2: பாடி இருக்காங்க.

0: இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: சமையன்னா அதிரடியான பாடல்களோடு கேட்டுட்டு இருக்கீங்க புதிய துமி நிகழ்ச்சி. நேரம் ஆயிடுச்சு 4:33.
2: நல்லா இருக்கீங்களா
1: என்ன குடுக்கலாம் கேம் அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு ஒரு விஷயம் ஒரு டங் ட்விஸ்டர் உங்களுக்கு குடுக்கலான்னு
2: இருக்கேன்.
1: தித்திக்கும் தேனில் தித்தித்த தேனி தித்தித்தது இவ்வளவுதான். தித்திக்கும் தேனில் தித்தித்த தேனி தித்தித்தது. ஆமா இதான் நீங்க ஃபாஸ்டா சொல்ல போறீங்க. உங்களுக்கான கால அவகாசம் இதோ.
2: அதேதான்
1: கொஞ்சம் வேகமா
3: சொல்ல முடியும்.
1: முடியும், உங்களால முடியும். கரெக்டா சொல்றீங்க, அத கொஞ்சம் வேகமா சொல்லுங்க.
3: வேகமா வேகமா சொல்லுங்க லூசியா.
2: தித்திக்கும் தேனில் தித்திக்கும் தேனி தித்தித்தது.
1: ஒரு மார்க் வாங்கிட்டீங்க.
3: ரொம்ப அழகா சொன்னீங்க லூசியா. முடியாதுன்னு எந்த விஷயமே கிடையாது. அதுதான் நம்ம வாழ்க்கை.
1: முயற்சி செஞ்சோம் அப்படின்னா எது வேணாலும் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு நீங்க லூசியா வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க.
3: கண்டிப்பா.
1: இப்ப நீங்க என்ன டாஸ்க் என்ன கொடுக்க போறீங்க?
2: நான் ஒரு கடி ஜோக் சொல்றேன்.
1: கடி ஜோக்கு, சரி கேளுங்க.
2: ஒரு உணவகத்துக்கு எல்லாரும் சாப்பிடறதுக்கு போறாங்க.
1: சரி,
2: அங்க அவங்க சாப்பிடறதுக்கு மேஜல உட்கார்ந்துட்டாங்க. ஆனா சாப்பாடு வந்துருச்சு, அவங்க யாரும் சாப்பிடல. ஏன்
3: உணவகத்துக்கு போயிருக்காங்க, சாப்பாடு வந்துருச்சு, அவங்க யாருமே சாப்பிடலையா?
1: லூசியா இதுல வந்து எந்த உணவகத்தோட பேர்லாம் வரல? இல்ல
2: இல்ல இல்ல இல்லம்மா, ஒண்ணு இல்ல.
1: போறாங்க சாப்பாடெல்லாம் வச்சாச்சு, ஆனா யாரும் சாப்பிட மாட்டாங்க. என்னவா இருக்கும்? என்ன சாப்பாடு? ஒரு மெனு கார்டு வச்சிட்டாங்களா?
2: இல்ல மேம்.
1: இல்ல, ஏன் சாப்பாடு கேட்காத ஃபுட் இது ஆர்டர் பண்ணி வந்துருச்சா?
2: அப்படிலாம் இல்ல.
1: ஆறி போச்சா? சாப்பாடு வந்துச்சா? ஆவிதான் வந்துச்சு, சாப்பாடு வரல.
2: சாப்பாடே வந்து
3: சாப்பாடே வந்து
1: சாப்பாடே வந்துருச்சு.

0: அப்படிங்கிறாங்க. சரி தெரியலமா, எனக்கு ஆன்சர் தெரியல, நீங்களே சொல்லிடுங்க.
1: அவங்க அவங்க டேபிளுக்கு வரல, அடுத்த டேபிளுக்கு வந்தது சாப்பாடு.
0: ஓ கடவுளே, இப்படி பாருங்க, அவங்க ஆர்டர் பண்ணாத ஃபுட் எல்லாம் கேட்டனே, அடுத்த டேபிள் மறந்துட்டேன் பாத்தீங்களா.
2: நான் கூட நினைச்சேன் சாப்பாடு வந்துச்சு, பட் சாப்பாட்டுல இருந்து ஆவி வந்துச்சு. ஆவி பார்த்தோட எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க, சாப்பிடலன்னு. இப்படி யோசிச்சா லூசியா, நானு
0: நம்ம டேபிளுக்கு வராம அடுத்த டேபிள் வந்துருச்சுன்னா சரி, இவங்க சாப்பிடல ஓகே, அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா அதே சொல்லிருங்க.
2: அப்ப சாப்பாட்டுல ஆவி வரல,
0: ஆவி எல்லாம் வரலங்க, சாப்பாடு மட்டும் தான் வந்துச்சு. சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு நம்மளுடைய தேவாவோட இசையில உன்னிமேனன் அனுராதா ஸ்ரீராம் பாடி இருக்காங்க.
2: சொல்லுங்க என்ன பாட்டு அப்படின்னு.
0: ஆமா நீங்க தான் பாடுவீங்களே, பாடிருங்க.
2: இல்ல நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிடுங்களேன், நீங்க பாடுங்க. இன்னைக்கு இப்போ
0: கரு கரு கருப்பாயி கேட்டலாமா?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
3: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி,

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேரமாலை 4:43 ஆயிட்டிருக்கிறீர்களே. நேர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க பொதுகை தும்மி நிகழ்ச்சி நேர்களின் நினைவிற்கு. நேர்களை இன்று மாலை 5:30 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் அன்றாட வாழ்க்கையில் உணவும் ஊட்டச்சத்தும் இப்படி ஒரு தலைப்புல தான் நேர்முகம் கேட்க இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நேர்முகத்துல பங்கேற்க இருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்ட மக்கள் கல்வி தகவல் அலுவலர் ஏசி ரமேஷ் அவர்கள். நேர்கள், உங்களுக்கு உங்க டவுட்ஸ் இருக்குது இது சம்பந்தமான அன்றாட வாழ்க்கையில் உணவும் ஊட்டச்சத்தும் அப்படிங்கிற இந்த தலைப்புல உங்களுக்கும் கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களுடைய கேள்விகளை நீங்க வந்து கேட்கலாம். கால் பண்ணுங்க 0462-256-1132 மற்றும் அறையன் 0462-256-1133. ஓகே, நம்ம பதையுதுமி நிகழ்ச்சியில சித்ராக்கா
1: சொல்லுமா,
0: விளையாடலாமா?
1: விளையாடலாம்,
0: ரெடியா இருக்கீங்களா? ஓகே, பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: மேடம்.
2: வணக்கம்,
0: யாரு நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன்.
1: சொல்லுங்க.
2: சிநேகிதியில எல்லா ஜடையும் சொன்னீங்க, ஆனா குதிரவால் ஜடன்னு ஒண்ணு உண்டு, அதான் சொல்லிட்டீங்க.
1: அடடடடா,
0: அது இருக்கு நிறைய ஸ்டைல்ஸ். சூப்பர் சந்திரகலா, இப்ப விளையாடலாமா பொதி தும்மி நிகழ்ச்சியில?
2: விளையாடலாம்.
1: சந்திரகலா, நீங்க கேள்வி கேக்குறீங்களா இல்ல நான் கேள்வி கேட்கவா?
2: நீங்க கேளுங்க முதல்ல.
1: சரி, நானே கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டதுனால சொல்றேன். பேர்ல மரியாதை உள்ள ஒரு ஊர், பேர்ல மரியாதை இல்லாத ஒரு ஊர், சொல்லுங்க பாப்போம்.
2: ரெண்டுமே
1: நம்மளுக்கு ஒரு ஊரு, நம்மளுக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல எட்டக்கேன்னு சொல்றீங்கன்னா தூரத்துல சொல்றீங்க அப்படிதானே?
0: ஆமா,
1: ஒரு ஊர் நம்மளுக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கு, ஒரு ஊர் நம்மளுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு.
2: அதான் திருநெல்வேலி ஒண்ணு, அது திருவருதுனா.
1: ஆ, கரெக்ட் கரெக்ட். மரியாதை இல்லாத ஊர் என்னது கொண்டுங்க பாப்போம். மரியாதை உள்ள ஊர் சொல்லிட்டீங்க, மரியாதை இல்லாத ஊர் வந்து ஒரு ஊர் இருக்கு, அதுல வந்து அந்த வார்த்தைய நம்ம ஊர்ல ரொம்ப அதிகமா சொல்லுவோம். நம்ம ஊர் பாஷையில ரொம்ப ஈஸியா சொல்லுவோம். இப்ப நீங்க திருநெல்வேலி சொன்னீங்க, எட்டக்க அப்படிலாம் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி நம்ம நம்ம ஊர் பாஷையில ரொம்ப ஈஸியா நம்ம வாயில வரும்.
0: நான் டைம் முடிஞ்சு போச்சே சந்திரகலா, டைம் முடிஞ்சு போச்சு. இன்னும் கெஸ் பண்ணீங்களா இல்லையா?
1: நீங்க உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள பேசல அந்த வார்த்தையை.
0: ஆமா, அது நம்ம பெண்கள் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்,
1: உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை.
2: நீங்க சொல்லிருங்க.
1: போடி அப்படிங்கிறது தான் உங்களை சொல்லல, அந்த போடி அப்படிங்கிறது தான் அந்த ஊரு. மரியாதை இல்லாத வார்த்தை அதாவது.

0: இது பெயர்ல மரியாதை இல்லாத ஒரு வார்த்தை உள்ள ஊர். சரியா?
1: ஓகே. சந்திரகலா நீங்க ஒரு மார்க் வாங்கியிருக்கீங்க, சித்ராக்கு ஒரு மார்க் வாங்கியிருக்காங்க. சூப்பர் நிகழ்ச்சியில் அருமையா கலந்துக்கிட்டீங்க, நன்றி.
0: இன்னும் சந்திரகலா அவங்க என்கிட்ட கேள்வி கேட்கலையே.
1: இன்னும் கேட்கலையா?
0: நான் கேட்டதே ஒரு கேள்வி,
1: நான் முடிச்சுட்டேனே. கேளுங்க சந்திரகலா, நீங்க
2: தவமே இல்லாம சாகாவரம் பெற்றவன்.
0: தவமே,
2: தவம் இருக்காமலே, தவம் இருப்பாங்க இல்லையா அது மாதிரி, தவம் இருக்காம சாகாவரம் பெற்றவன்.
0: சாகாவரம் பெற்றது யாருன்னு கேக்குறீங்க?
1: இது ஒரு ஃபன்னான கேள்வியா இல்ல கொஞ்சம் சீரியஸான கேள்வியா?
2: இல்ல இல்ல, சீரியஸான கேள்வி.
0: என்ன சொல்றீங்கம்மா?
2: டெய்லி யூஸ் பண்றோம், நம்ம வீட்ல இருக்கோம், கடைகள்ல எல்லாம் இருக்கு.
0: டெய்லியுமே நம்ம வீட்ல யூஸ் பண்றதா, பயன்படுத்தக்கூடியது சாகா வரம் பெற்றதா?
2: ஆமா ஆமா.
1: அப்படி என்னது நம்ம டெய்லி பயன்படுத்தணும் சாகா வரம் பெற்றது?
0: சாகா வரம் பெற்றது நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிறோம்னு வேற சொல்கிறாங்களே, அதுக்கு சாகா வரம் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த வித
1: அழிவே
0: கிடையாது, அழிவே கிடையாது, எக்ஸ்பைரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க அவங்க.
2: அழிவே கிடையாது,
0: எக்ஸ்பைரியே கிடையாதுன்றீங்க இல்லை? அது சாப்பிட்ற பொருளா?
2: இல்லை இல்லை இல்லை.
0: இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன க்ளூ, ஒரு சின்ன க்ளூ சொல்லி, பக்கத்துல வந்துட்டீங்கன்றீங்க. சாப்பிடுற பொருளா கேட்டேன்ல, கொஞ்சம் பக்கத்துல வந்திருக்கீங்க அப்படி சொல்லுங்க. கடைகள் எல்லா
1: கடைகள்லயும் இருக்குமா?
2: எல்லா கடைகள்லயும்,
1: வீடுகள்லயும் இருக்குமா?
2: அதுதாங்க இப்ப ஃபேமஸ்.
0: அதுதான் இப்ப ஃபேமஸா? நிறைய இடங்கள்ல சாகா வரம் பெற்றது அப்படின்னு சொன்னாலும் கூட
1: கண்டிப்பா நம்மளால
0: ஒழிக்க முடியும்
1: சரிங்களா? நெகிழி பைகளை கண்டிப்பா ஒழிங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு மெசேஜோட
0: அருமையான கேள்வி கேட்டீங்க. நெகிழி பைகளை நம்ம ஒழிக்கணும் அப்படிங்கறத சொல்லணும். சாகா வரம் அது பெற்றிருக்கலாம், ஆனா நம்மளுக்கு அது சாவை கொண்டு வந்து விட்டுறக்கூடாது.
1: அதனால
0: நெகிழிகளை வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தோட அவங்க கிட்ட இருந்து நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம்,
1: நன்றி சொல்லிக்கலாம். அதனால நெகிழி பைகளை வந்து யாரும் பயன்படுத்தாதீங்க, அது நமக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நல்லதில்லை, நமக்கும் நல்லதில்லை
0: அப்படிங்கிற
1: மெசேஜோட நம்ம நிகழ்ச்சியில இப்போ ஒரு சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்கீர்களே. படிக்காதவன் படத்துல தான் பாட்டு வந்துட்டு இருக்கு. மாலதி லக்ஷ்மணன், உதித் நாராயணன் பாடியிருக்காங்க. மணி சர்மாவோட இசையில
0: ராங்கி ரங்கம்மாவா?
1: அதே தான்
0: ராங்கி ரங்கம்மா. எங்க போடுங்க பார்க்கலாம்.

0: நேரம் கூட கூட ஓடி போயிடுச்சு. 4:55 நிமிடம் ஆயிடுச்சு. சித்ராக்கா, நம்ம நிறைவாக நேர்கிட்ட பேச போறோம்.
1: பேசலாமா?
0: வணக்கம் மாலை. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
2: சூப்பரா
1: இருக்கும். நலமா இருக்கிறோம். சொல்லுங்க, யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, இந்திரா நகர்ல இருந்து. காந்தி பண்ணிடலாம்.
1: இந்திரா நகர்ல இருந்து
2: காந்திமதி மாரியப்பன், கோவில்பட்டி.
1: காந்திமதி மாரியப்பன்.
0: ஓகே காந்திமதி, விளையாடலாமா? நீங்க கேள்வி கேக்குறீங்களா, நான் கேக்கட்டுமா?
2: யாரும் கேட்டாலும் தெரியல மேடம். நான் கேட்டதா?
0: கேளுங்க கேளுங்க
2: மேடம். ஒரு வித்தியாசம் மேடம், புளிய மரத்துக்கு காத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு வித்தியாசம்
0: புளிய மரத்துக்கும் காத்துக்குமா?
1: புளிய மரத்துக்கும்
0: மரத்துக்கும் காத்துக்கும்
1: ஒரு வித்தியாசம். இப்போ வித்தியாசமா கேட்டிருக்காங்க அவங்க.
0: புளிய ஆடிமா, ஆடி மாச காத்து புளி.
1: புளிய
0: யோசிக்கிறது. ஒரு கிலோ கொடுங்க, ஒரு கிலோ கொடுங்க மேடம்.
1: புளிய
0: மரத்துக்கும் காத்துக்கும் ஒரு வித்தியாசம்.
1: காத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கரெக்ட் கரெக்ட்.
0: காத்து அடிச்சா
1: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: என்ன வித்தியாசம்?
1: ரொம்ப ஈஸியா கேட்டிருக்கீங்க.
0: காத்து
1: ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் கேட்டிருக்கீங்க. ரொம்ப நம்ம வேற கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம்.
0: புளியந்தோடா.
1: புளிய மரத்துல வேற மரத்துல சொல்றாங்களா? புளிய மரத்துல புளியன் தோடு, காத்துல தோடு, ரெண்டுத்துக்கும் அப்படி சொல்றீங்களா? நம்ம காத்து சொன்னீங்களா? காது.
0: நீங்க காத்து சொல்றீங்க அப்படிதானே? யார்?
2: காது மேடம்.
1: காது.
0: காடா.
2: புளிய மரத்துக்கு காது தோடு.
1: காதுக்கு.
0: ஓ
1: காது. அதான் அவன் மேரா வந்து அப்படிதான் யோசி.
0: தோடு. தோடு.
1: தோடு
2: இல்ல மேடம், காது இல்ல, காடு.
0: காடு. ஃபாரஸ்ட் சொல்றாங்க அவங்க.
1: பட்டுன்னு சொல்லணும் சரிங்களா
0: சொல்லுங்க. வேகமா சொல்லணும். ஓகேவா?
2: பச்சை பட்டாணி.

0: பச்சை பட்டாணி, பட்டு பட்டாணி, பச்சை பட்டு பட்டாணி,
1: பச்சை பட்டாணி, பட்டு பட்டாணி, பச்சை பட்டு பட்டாணி,
0: பேமா
1: பச்சை பட்டாணி, பட்டு பட்டாணி, பச்சை பட்டாணி.
0: அருமை, முயற்சி பண்ணீங்க, சூப்பர் சூப்பர். இன்னொரு இன்னொரு முறை, இன்னொரு முறை வேகமா.
1: பச்சை பட்டாணி, பட்டு பட்டாணி, பச்சை பட்டாணி, பட்டு பட்டாணி,
0: பட்டு பட்டாணியா, பச்சை பட்டு பட்டாணி, எல்லா நேயர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கலாமா?
2: சொல்லிடலாமா.
0: நன்றி நன்றி நன்றி நேயர்களே. இப்போ நம்ம நிகழ்ச்சி நிறைவாக வந்து கோவில் திரைப்படத்துலேருந்து தான் பாட்டு வரப்போகுது. இதுவரைக்கும் நிகழ்ச்சி ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வழங்கணும். நான் உங்கள் மீரா மற்றும்
2: நான் உங்கள் சிநேகிதி சித்ரா ரங்கநாதன்.

0: நேர்களை கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 6 கோடிக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துரைக்காமல் அரசியல் ரீதியாக பேசுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்ணி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கோன்சாலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மன்னேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின்

லக்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய மகளிர் அணி இறுதிக்கட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக இன்று ஜெர்மனி புறப்பட்டுச் சென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: அன்பு நேர்களுக்கு இனிமையான மாலை வணக்கங்கள். மீண்டும் ஒருமுறை நேர்களே, நேரம் மாலை 5:03, நேர்கள் 6 வரை கேட்டு ரசிக்க போறீங்க. இது ஆலோசனை நேரம். நேர்களை, இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் அன்றாட வாழ்க்கையில் உணவும் ஊட்டச்சத்தும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம நிகழ்ச்சியில் ஆலோசனை வழங்குறதுக்காக நேர்முகத்தில் பங்கேற்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்ட மக்கள் கல்வி தகவல் அலுவலர் ஏசி ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம். நேயர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம். நிலையத்திற்கு வந்து இன்னைக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் உணவும் ஊட்டச்சத்தும் அப்படிங்கிற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்க வந்திருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி சார். இன்னைக்கு உணவு அப்படிங்கிற விஷயம் வந்து வெறும் வயிற்றை நிரப்புறதுக்காக மட்டும் கிடையாது, நிறைய சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. அது இந்த சத்துக்கள் வந்து கண்டிப்பாக நம்ம உடலுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு நமக்கு எல்லாருக்குமே வந்து அவசியமாக இருக்குது இல்லையா. இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய உணவு எப்படி ஒரு ஊட்டச்சத்து உணவும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எங்களுக்காக விளக்கம் அளிக்கிறதுக்காக நிகழ்ச்சிக்கு நிலையத்திற்கு வந்திருக்கிறீங்க. நேர்களை, நீங்களும் உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருக்குது இந்த தலைப்பில் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்களும் கால் பண்ணி நீங்கள் சார்கிட்ட பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133. சார், எனக்கு முதல்ல ஒரு கேள்வி இருக்குது.
1: என்ன அப்படின்னா,
0: நான் நல்லா தான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு இரத்த சோகை இருக்குது அல்லது சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா, இது எப்படி சாத்தியம் சார்?
1: கவலையான மற்றும் ஒரு அக்கறையான ஒரு கேள்வி. ஒரு கேள்வியிலேயே 3 பதில்கள் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்குது.
0: ஓகே.
1: நன்றாக சாப்பிட்டாலும் சத்து குறைவு இரத்த சோகை இருக்குன்னு ஒரு கேட்குறாங்க. நன்றாக சாப்பிடுவது என்பது வேறு, அதை நல்ல சத்துக்களுடன் சாப்பிடுவது என்பது வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பசிக்காக வயிற்றை நிறைக்கணுங்கிறதுக்காக சாப்பிட்றது வந்து ஒரு சரியான செயல் கிடையாது. நல்ல சத்தான விஷயங்கள் நம்மளுடைய உணவில் இருக்கணும். அதற்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய ஒரு மாவுச்சத்து, புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய ஒரு புரதச்சத்து, கொழுப்பு லிபிட் கொழுப்பு மற்றும் விட்டமின் தாதுக்கள், இது எல்லாமே நாம் சாப்பிடக்கூடிய உணவில் கலந்து இருக்கிற மாதிரி ஒரு சரிவிகித உணவு, இதை ஆங்கிலத்தில் வந்து பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய உணவில் ஒரு 60% மாவுச்சத்து இருக்கணும், 30% புரோட்டீன் இருக்கணும், 5% கொழுப்பு இருக்கணும், 5% விட்டமின் மற்றும் தாது பொருட்கள். இப்படி இருந்தால் தான், அது குறைவான அளவாக இருந்தாலும் நிறைவான சத்துக்கள் அடங்கிய உணவு, இப்படிப்பட்ட உணவை சாப்பிடும் பொழுது நமக்கு சத்துக்கள் கிடைக்கும். சத்து குறைவு என்பது நாம் மேற்சொன்ன இந்த பொருட்களில் ஏதாவது அந்த குறைவாக ஏற்படும் பொழுது தான் அந்த சத்து குறைவு வருகிறது. மற்றபடி இந்த ஃபார்முலா படி நம்ம அதை தொடர்ந்து இந்த உணவு முறை இருந்ததுன்னா சத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் இந்த இரத்த சோகைன்னு ஒன்று கேட்டிருந்தாங்க, அது என்ன வருதுன்னா, இந்த இரும்பு சத்து குறைபாடு, அதாவது ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஹீமோக்ளோபின் ஒன்று போட்டிருப்பாங்க, அது 10 கிலோ போயிடுச்சு அப்படின்னா இரத்த சோகை, உடம்புல கொஞ்சம் நடுக்கம், படபடப்பு, சோர்வு, கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்கல், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இதை சரி செய்வதற்கு நம்ம அன்றாட உணவுகளில் இரும்பு சத்து இருக்கக்கூடிய நல்ல கீரை வகைகள், அத்திப்பழம், பேரிச்சைம்பழம், அசைவம் என்றால் ஈரல், கண்டிப்பாக கறிவேப்பிலை. கறிவேப்பிலையை சண்டை போட்டு நம்ம வாங்குகிறோம்,

0: சாப்பாட்டில் அதை தூக்கி எறியணும். அதை தூக்கி எறியாமல் அந்த கருவேப்பிலையினுடைய ருசியை ரசித்து ருசித்து சாப்பிட ஆரம்பித்தால் நமக்கு தேவையான அந்த இரும்பு சத்து கிடைக்கும். இந்த இரத்த சோகை நோயிலிருந்து விடுபடலாம். அதனால் நம்மளுடைய சாப்பாடு என்பது ஒரு சரிவிகித உணவாக இருந்தால் நிச்சயமாக சத்துக்கள் கிடைக்கும், இரத்த சோகை குறையும்.
1: ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதாவது நல்லா சாப்பிட்றேன், வயிறு நிறைய சாப்பிட்றேங்கிறதும் சத்தாக சாப்பிட்றேன் அப்படிங்கிறதும் ஒன்றில்லை, ரெண்டுமே வேறு வேறு அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம சமைக்கிற முறை இருக்குது இல்லையா, அந்த முறை சாப்பிட்ற முறை, இதனால் ஏதாவது தவறுகள் ஏற்படுதா நம்ம ஊட்டச்சத்து கிடைக்கிறதுல?
0: இந்த கேள்விக்கு நிறையா நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு.
1: சொல்லுங்கள் சார்.
0: சமைக்கும் முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சமையலறையிலிருந்து வரிசையாக நம்ம சொல்லலாம். சமையலறை சுத்தமாக இருக்கணும், நாம் பயன்படுத்தக்கூடிய சமையல் பொருட்களும் சுத்தமாக இருக்கணும், தரமாக இருக்கணும். அன்றைய காலகட்டங்களில் வந்து மண் பாத்திரங்களில் வந்து மண்பாண்டங்களில் சமையல் பண்ணாங்க. இன்றைய நாகரிக உலகத்தில் அந்த மண்பாண்டங்கள் எல்லாமே காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே மெட்டல்ஸ், உலோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம்.
1: சார், நம்ம பேசிட்டு நேரு இணைப்பில் வராங்க, நம்ம நேருடைய டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டு நம்ம பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க, இங்கேருந்து?
2: நான் சுப்பையாபுரத்துலேருந்து.
1: சுப்பலாபுரத்துலேருந்து?
2: சுப்பையாபுரத்துலேருந்து.
1: சுப்பையாபுரத்துலேருந்து யார் பேசுகிறீங்க, உங்கள் இணைப்பு தெளிவாக இல்லைங்களே சார்.
2: சுப்பையாபுரத்துலேருந்து
1: தெளிவாக இல்லை உங்கள் இணைப்பு, கொஞ்சம் தெளிவாக சிக்னல் கிடைக்கிற இடத்துல இருந்து
2: பேசுங்களேன்.
1: ஆ, கேட்குது, சொல்லுங்கம்மா.
2: கேட்கா மேடம்.
1: ஆ, சுபயபுரத்துலேருந்து யார் பேசுகிறீங்க?
2: ராசாத்தி பேசுகிறேன்.
1: ராசாத்தி, கேளுங்க, உங்களோட டவுட்ஸ்
2: என்னென்னு. ஆ, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், பேசுங்க. நீங்கள் சார்கிட்ட பேசலாம்.
2: சார் வணக்கம்.
0: கேளுங்கம்மா.
2: ஹலோ,
0: கேளுங்கம்மா.
2: சார் வணக்கம். சார்
0: வணக்கம்மா.
2: இந்த
1: பச்சையா சாப்பிடுறது நல்லதான்?
0: பெரியவங்க வந்து அந்த கருவேப்பிலுடைய கசப்பு துவையை, கசப்பு இருக்கக்கூடிய அந்த சுவையை வந்து நம்மளால் தாங்கிக்கிட்டு சாப்பிட முடியும். உண்மையிலேயே வந்து கருவேப்பிலை நமக்கு தேவைங்கும் போது பச்சையாக சாப்பிட்றது வந்து கஷ்டம்தான். பட் உங்களால் சாப்பிட முடியும்னா சாப்பிட்றது தவறே கிடையாது. சத்துக்கள் 100% உங்களுக்கு உடம்புல போய் கிடைக்கும். ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு வந்து அந்த கசப்பு சுவையை சாப்பிட முடியாது. அதனால் என்ன செய்யணும்னா, நம்ம சமையல்களில் லேசாக எண்ணெய் தாளிப்பு அதோடு சேர்த்து, அதே சமயத்தில் அதோடய சத்துக்களும் குறைவாத அளவுக்கு. நீங்கள்லாம் கேட்குற கேள்வியை பார்த்தாலே உங்களுக்கு சமையலில் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நல்ல பக்குவமான முறையில் செய்து அந்த பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய அளவில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க. கருவேப்பிலையை எந்த காரத்தில் ஒதுக்க வேண்டாம். கருவேப்பிலை பற்றி அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. பிள்ளைகள் வந்து அதை வந்து ஒதுக்காத அளவுக்கு நல்ல முறையில் செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்கம்மா. நன்றிம்மா.
1: ஓகேம்மா, நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. அடுத்த நேர் கூட இணைப்பில் இருக்காங்க சார், நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மாலை. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யாரு பேசுறீங்க சார், எங்க இருந்து?
3: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில இருந்து கே கே தாமஸ் பேசுறேன் சார்.
1: தாமஸ் சார், நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கும். வணக்கம், இங்க சார் கிட்ட பேசலாம் சார்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க
3: சார். அந்த முட்டெல்லாம் சாப்பிடுற பாத்தீங்களா, அதுல வந்து மஞ்சள் கறியில சிலர் அதிகம் சாப்பிடலாங்க, சிலர் சாப்பிடக்கூடாதுங்க, அப்படிலாம். அதை பத்தி எப்படி சார், அந்த முட்டையில எதுதான் வெள்ளக்கரு உள்ள முட்டை ரெண்டு சாப்பிட்டுக்கிடலாம், ஆனா மஞ்சள் கறி தவிர்க்கணுங்கிறாங்க அதிகமா, கொஞ்சம் வயசானவங்க ஓரளவு அல்லது சுகரா இருக்கிறவங்க.
0: சரி, அதாவது முட்டை வந்து ஒரு குறைவான விலையில கிடைக்கக்கூடிய நிறைவான சத்துடைய ஒரு பொருள் தான். நீங்க சொன்ன மாதிரி வெள்ளைக்கரு மஞ்சள் கறி ரெண்டுமே இருக்கிறது. இதுல என்னன்னா, வெள்ளைக்கருவில தான் அதிக புரதச்சத்து இருக்குது. அந்த மஞ்சள் கருவில வந்து அந்த கொழுப்பு சத்து மற்றும் விட்டமின்கள் இருக்குதும். இளம் வயதில் இருக்கிறவங்க வந்து வெள்ளைக்கரு மஞ்சக்கரு இரண்டுமே சேர்த்து சாப்பிட்றதுல ஒன்றும் தவறு இல்லை. சில பேருக்கு வந்து சில கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும், வயதாகும் போது சில பேருக்கு சில ஜீரண சக்திகள் குறைவாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க வேணா அந்த மஞ்சள் கருவை ஒதுக்கிட்டு அந்த வெள்ளைக்கருவை மட்டும் சாப்பிடலாம். அதனால் இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு முட்டைக்கரில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கரு மஞ்சக்கரு இரண்டுமே நல்லது தான். வயதானவர்கள் அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து எப்படி சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். அதனால் வந்து வெள்ளைக்கரு மஞ்சள் கருவை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய உடலின் தன்மைக்கு ஏற்றவாறு எப்படி எடுத்துக்கணுமோ எடுத்துக்கலாம். நல்ல கேள்வி, நன்றி.
3: இந்த பி12 இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாம்சத்தெல்லாம் உணவுகளில் தான் கிடைக்குது, சைவ உணவுல இல்லை. அப்படி இருக்கனால நமக்கு அந்த அந்த ரத்தம்லாம் அந்த சரியா அந்த ஹீமோகுளோபின்லாம் அந்த அளவுக்கு

0: விட்டமின் பியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அசைவ பொருள்களையும் இருக்கு, சைவ பொருள்கள் இருக்கு, பருப்பு வகைகள்ல நிறைய இருக்கு. அதனால வந்து அவரவருடைய தன்மைக்கு ஏற்றவாறு சில சைவமா தான் இருப்பாங்க, அசைவம் பக்கம் போகலைன்னா பருப்பு வகைகள் அதிகமா சேர்த்து வேண்டியதான், அசைவ பொருள்கள் இருந்து அசைவம் சேர்த்த வேண்டியதான். அதனால எல்லா பொருள்கள்லையும் அந்த சத்துக்கள் நிறைஞ்சதான் இருக்கு. நம்ம தேவைக்கேற்ற
1: எல்லாத்துலயுமே எல்லாமே இருக்கதான் செய்யுது. நம்ம சாப்பிடறது
0: நம்மளுடைய இது, நம்மளுடைய தேவைக்கேற்றவாறு, நம்மளுடைய ருசிக்கேற்றவாறு, நம்மளுடைய ஆர்வத்துக்கேற்றவாறு நம்மளுடைய சமையல் முறை வச்சுக்க வேண்டியதான். நன்றி.
2: நன்றி சார். நன்றி சார். நன்றி கலந்துகிட்டதுக்கும். அடுத்த நேயர் யார் இனிப்பில இருக்காங்க? வணக்கம்.
3: அம்மா வணக்கம்மா. மண்ணை பொன்னாகூர்லேருந்து காரிமுத்து கிருஷ்ணன் பேசுறேன்.
2: கிருஷ்ணன் சார் பேசுங்க சார் கிட்ட.
3: சார் வணக்கம். சார்
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க
3: ஐயா. இந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு சாப்பிடணும் அப்படின்னு பெரியெல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு பள்ளிக்கோ வேலைக்கு ரொம்ப அவசரம் போயிருக்காங்க. காலையில் உள்ள உணவு சாப்பிட்டு சத்துன்னு சொல்லுங்க.
0: காலை உணவை கண்டிப்பா சாப்பிடணும் அப்படிங்கிறீங்க, அப்படி தானே தானே கேக்குறீங்க? நம்மளுடைய ஜீரணமாகி நம்முடைய உணவுகள் செரிக்கப்பட்டு சத்துக்கள் உடம்பெல்லாம் எடுக்கப்பட்டு காலையில கழிவுகள் எல்லாம் உடம்பு விட்டு வெளியேறி மிகவும் தளர்வான சூழ்நிலையில் செல்கள் எல்லாமே ஆற்றலுக்காகவும் சக்திக்காகவும் இயங்கிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே காலையில் சாப்பிடக்கூடிய உணவு கண்டிப்பாக தேவை. அந்த காலை உணவை இப்போ உள்ள பள்ளி குழந்தைகள் மற்றவங்கள்லாம் ஒரு அவசரத்தின் காரணமாக காலை உணவை தவிர்த்துட்டு போனாங்க அப்படின்னா சில பிள்ளைங்கள் ஸ்கூலில் ப்ரேயர் நடக்கும்போதே மயக்கப்பட்டு விழுந்துருக்கு. அந்த ஆற்றல் சக்தி எல்லாம் எந்த காரணத்தை கொண்டும் காலை உணவை தவிர்க்கக்கூடாது. ஒரு குறைவான நிறைவான சத்தோட அந்த காலை உணவை எடுத்துக்கொண்டு தான் நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகணும். காலை உணவு ரொம்ப அவசியம் ஐயா. ஒரு இட்லி சாப்பிட்டா இவ்வளவு சக்தி இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. கடுமையான உழைக்கிறவங்களுக்கு ஆற்றல் சக்தி அதிகமா தேவை. கடப்பாறை வச்சு வெட்டுறோம், குத்துறோம், மண்வெட்டி வச்சு வெட்டுறோம். கடினமான உழைப்புங்கிறது இப்ப குறைஞ்சு போச்சு. அந்த கடினமான உழைப்பு இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு நீங்க சொல்ற மாதிரி 6 இட்லி 7 இட்லி இருக்கலாம். இன்றைக்கி உடல் உழைப்பே இல்லாமல் சீட்டில் உட்காந்து வேலை பார்க்கறோம், கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம், காரில் போகிறோம், ஸ்கூட்டரில் போகிறோம், சைக்கிளை விட்டுட்டோம். இப்படி எல்லா விதமான உடல் உழைப்பு குறையும் பொழுது நமக்கு தேவையான சக்தி 2 இட்லி 3 இட்லியே நமக்கு போதும். அதுலேயும் நிறைவான ஒரு சக்தி நமக்கு கிடைக்குது. அதனால் அளவு பெரிய கிடையாது. நம்மளுடைய உடலின் தன்மை, நம்ம வேலை செய்யக்கூடிய தன்மையை பொறுத்து தேவையான அளவு உணவு எடுத்துக்கலாம். நன்றி.
3: இப்போ என்னன்னா கூட்டுறவு செஞ்சுட்டு வேலை பார்க்க 4 மணிக்கு வந்து தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்குலாம் வயிற்று ஆரம்பிச்சு. அப்போ நான் என்ன செய்யலாம், கொஞ்சம் கண்டிப்பாக கண்டிப்பாக
0: குடிச்சிருவேன்.
3: அடுத்த ஒரு 11 மணிக்கு வயிறு பசி எடுத்துருது. அப்போ வயிறு பசிக்கும் போது சாப்பிடலாம் சத்து தானே சார்?
0: இல்லை இல்லை, வயிறு பசிக்கும் போது சாப்பிடுங்க. ஆனால் உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது சாப்பிட்டுறதுலேருந்து அடுத்த சாப்பாடு குறைஞ்சது 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும். இடையில இடையில உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பசி எடுக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது நமக்கு வந்து சர்க்கரை நோயுடைய ஆரம்பம் இருந்தது அப்படின்னா அடிக்கடி பசி ஜாஸ்தியாக இருக்கும். அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்கள் வழக்கம் போல உணவு எடுத்துக்கலாம்.
2: நன்றி சார். நன்றி. இந்த மகிழ்ச்சியில் நேர்கள் இணைப்பில் வந்துட்டே இருக்கிறாங்க. அடுத்த நேர் கூட வந்தாச்சு, பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: யார் பேசுறீங்கன்னு சொல்லிருங்க சார்.
4: நான் பஞ்சபாண்டிலிருந்து விஜயன் பேசுறேன்.
2: விஜயன் சார் நீங்க பேசலாம் சார் கிட்ட.
4: நீங்க
0: எந்த மாதிரி உணவு பழக்கங்கள் இருக்குன்னு எனக்கு?
4: நான் வந்து எல்லாமே சும்மா இப்போ தட்டுன்னு கூட்டு இல்லாமலே சாப்பிடுறது, வெறும் சோறு.
0: இல்ல இல்ல, அதிகமா உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் அப்படி இருக்குன்னா ரெண்டே விஷயம். உடம்புல உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்குன்னு தானே சொல்றீங்க?
4: ஆமா ஆமா, நெஞ்சு எரிச்சல்.
0: ஒண்ணு நேரத்துக்கு சாப்பிடணும், ஒண்ணு
4: என்ன
0: செய்யணும்னா இரவு உணவு பெரும்பாலும் 7 மணி 7:30

0: குடிச்சிருங்க.
1: பிறகு
0: அடுத்த உணவு காலையில் போகலாம். அந்த சேர்க்கக்கூடிய உணவுகள்லேயும் உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் பிரச்சனை இருக்கிறதுனால அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு, அதிக எண்ணெய், இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உணவு முறைகளை மாத்தினீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை தீரும். தொடர்ந்து பிரச்சனை இருந்ததுன்னா வயிறு சம்பந்தப்பட்ட மருத்துவரை அணுகுங்க.
1: சரி சரி,
0: நன்றி
2: நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியில்
1: நன்றி.
2: நேர்களே, 5:17 ஆயிட்டுருக்கு. ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி தான் நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. இன்றைய நிகழ்ச்சியெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் உணவும் ஊட்டச்சத்தும் அப்படிங்கிற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்று ஆலோசனை கொடுத்துட்ருக்குறாங்க. திருநெல்வேலி மாவட்ட மக்கள் கல்வி தகவல் அலுவலர் ஏசி ரமேஷ் அவர்கள். சார், நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து வச்சுருக்கிறேன், ஆனால் கேட்க முடியல. நேர்கள் இணைப்பில் வந்துகிட்டே இருக்காங்க, அடுத்த நேரில் கூட பேசிடலாமே. வணக்கம். வணக்கம் மாலை. வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
0: வணக்கம்மா.
3: சேரன் மகாதேவில இருந்து நான் சிவகாமி பேசுறேன்.
0: சேரன் மகாதேவி சொல்லுங்க.
3: இந்த வந்து இப்போ இது பிரீடிங் போறதுனால இந்த ரத்த சோகைக்கும் அதுக்கும் எதுவும் பாதிப்பு இருக்குமா சார்?
0: பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கேக்குறீங்க
2: நீங்க, இந்த ஊட்டச்சத்து சம்பந்தமான கேள்விகள்
0: இருந்தாலும் மகப்பேறு மருத்துவரை பாருங்க. நம்ம உடல்நிலையில ஒரு மாற்றம் வந்ததுன்னா மகப்பேறு மருத்துவரை பாத்துட்டீங்கன்னா அவங்க உரிய பரிசோதனை பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்து
2: அன்றாட வாழ்க்கையில் உணவும் ஊட்டச்சத்தும், ஒரு உணவு இந்த மாதிரி எடுத்துக்கலாம், இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நம்ம எடுத்துக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா கேளுங்க, பேசலாம். அடுத்த நேர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் மேடம்.
2: யார் பேசுறீங்கம்மா?
4: கலத்துக்குளத்துல இருந்து கௌதமி பேசுறேன்.
2: கௌதமி?
4: ஆமா மேடம்.
2: ஓகே, பேசுங்க சார் கிட்ட பேசலாம்.
4: சார் வணக்கம்.
0: வணக்கம்மா.
4: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கம்மா, சொல்லுங்க.
4: சார், ஒரு பொண்ணு வயசு 13 வயசு ஆகுது. இந்த நான்வெஜ் எதுவுமே சேர்க்க மாட்டேங்குது. ஹலோ,
0: சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருக்க, சொல்லுங்க.
4: பொண்ணுதான் 13 வயசு ஆகுது சார். நான் மீன் முட்டை கறி எதுவுமே சேர்க்க மாட்டேங்குதுல்ல, ரொம்ப ஒல்லியா தான் இருக்கு. அதான் எதனால, எந்த பிரச்சனைனாலன்னு கேக்குறேன் சார்.
0: இல்ல, அந்த பொண்ணுக்கு அசைவம் பிடிக்கலன்னா அசைவம் சாப்பிடணும்னு அந்த பொண்ணை வற்புறுத்தாதீங்க. அசைவத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் சைவ பொருட்களும் இருக்குல்ல, ஸோ அந்த மனநிலையே மாற்றுங்க. நீ அசைவம் தான் சாப்பிடணும்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ அதை சைவ பொருட்களே கிடைக்குது. அந்த சைவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய செஞ்சு அதுலயே நமக்கு தேவையான சத்து கிடைக்குது.
4: இல்லைங்க சார், ஒரு முட்டை குழம்போ ஒரு முட்டை ஆம்லேட்டோ எதுவும் போட்டு கொடுத்தா எதுவும் சாப்பிட முடியாது. குழம்பு வச்சாலும் அந்த சாரை மட்டும் தான் சாப்பிடும், அந்த கறியை சாப்பிட முடியாது.
0: இல்லை, அது இப்போ உள்ள குழந்தைகளுடைய உணவு பழக்கம் எல்லாமே அப்படி தான் இருக்குமா. ஆனால் இப்போ உங்களுடைய கவலை வந்து அசைவம் சாப்பிடலைன்னா அது ஒரு கவலையாகவே எடுத்துக்கிடாம விட்டுருங்க. சைவ பொருட்களில் அதுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன உண்டு அது மாதிரி செஞ்சு கொடுங்க. சைவ பொருட்கள்லேயே நிறைய சத்துக்கள் இருக்குது, அதை கொஞ்சம் வரட்டும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மனநிலைமையை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய அசைவ பழக்கத்தை மெதுவாக கொண்டு வரலாம். இப்போ ரொம்ப நீங்கள் வற்புறுத்துனீங்கன்னா எதுவுமே சாப்பிடாமல் போயிடும். ஆமாம், ஓகே, நன்றிம்மா.
2: நன்றி நன்றி சார். நேர்கள் நிறைய கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க சார். இப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்துட்டுருக்கு, என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை வந்து குடல் வந்து உறிஞ்சணும் இல்லையா? உடம்புக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கிறது குடல் தானே. சத்துக்கள் உறிஞ்சப்படுறதை வந்து தடுக்கக்கூடிய காரியங்கள் ஏதாவது, காரணங்கள் ஏதாவது இருக்குதா நம்ம உடம்புல?
0: ஒரே வரியில் சொல்றதா, குடல் சுத்தம் என்பதுதான் உடல் சுத்தம்.
2: ஓகே.
0: ஏன்னா இப்போ ஒரு தண்ணீர் குழாய், நல்ல தண்ணீர் தான் அந்த குழாய் வழியாக போய்கிட்டு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பாசி படிஞ்சிருது இல்லையா? அது மாதிரி நம்ம 3 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த சாப்பிடும் பொழுது அது ஜீரணங்கள்லாம் விழுந்து என்றதான் தினமும் கழிவுகள் உடம்பை விட்டு வெளியேறி போனாலும் அந்த குடலுடைய உட்புற சுவர்களில் சில கழிவுகள் தேங்கி நிற்கும். இந்த நிலைமை தான் வந்து சத்துக்கள் உறிஞ்சப்படுவதை தடுக்கிறது. இது சரி செய்யக்கூடிய விஷயம்தான். என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு காலை உணவுக்கும் மதிய உணவு இரவு உணவுக்கும் ஒரு குறிப்பிட்ட காடை வழி இருக்கணும். காலை உணவுலேருந்து 4 மணி 5 மணிக்கு பின்பு மதிய உணவு, மதிய உணவுலேருந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து இரவு உணவு. இந்த இரவு உணவுங்கிறது அந்த 7 மணிக்குள்ளே முடிகிறது. ஒன்று, பசித்த பிறகு தான் சாப்பிடணும். பசிக்காமல் சாப்பிடக்கூடாது, பசித்த பிறகு சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது. அந்த போதிய இடைவெளியோடு கொண்டு போய்கிட்டு இருக்கணும். ஒன்று. இன்னொன்று, இந்த அதிக காரம் புளிப்பு உப்பு கொழுப்பு இதெல்லாம் தவிர்த்துட்டு எளிமையான உணவுகளில் போகணும். குடல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் 6 மாதத்திற்கு 1 முறை கண்டிப்பாக மருத்துவரை கலந்து ஆலோசித்து அந்த பேதி மருந்து எடுத்துக்கொள்வது நல்லது. அது எடுக்கும் பொழுது குடலின் உட்புற சுவரில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விட

0: அப்படியான ஆளுக்குன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெளியேறிடும். அன்ற 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த பேதி எடுக்கிற முறையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குடல் சுத்தமாயிரும், அந்த சத்துக்கள் உறிஞ்சப்படுவது நன்றாக இருக்கும். இந்த முறையை வந்து நம்ம கடைபிடிச்சோம்னா தேவையான சத்துக்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி.
1: ஓகே சார், சூப்பராக சொன்னீங்க. இப்போ நேயர் இணைப்பில் இருக்கிறாங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: ஹலோ, நான் முகவர்லேருந்து ஜோதி பேசுகிறேன்.
1: ஜோதிமா, கேளுங்க உங்களுடைய சந்தேகங்களை.
2: சார் வணக்கம். சார்
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, கேளுங்க.
2: இது நான் வந்து டெய்லர் தைக்கிறனால, ஆனால் சைவம் தான், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். பழைய சோறு டெய்லி மோரில் சாப்பிட்றேன், அதனால சுகர் எதுவும் வராதுல்ல சார்?
0: அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா. பழைய சோறினுடைய சத்துக்கள் வந்து,
2: பழைய சோறு தான் நாங்கள் எப்பயும் அதே பழக்கமாகிட்டாலும்
0: நல்லதுதான்.
2: பழைய சோறு சொல்கிறாங்க,
0: பழைய சோறு வெங்காயத்தை மாற்றி நல்ல உணவுகள் வந்து கிடையாது. அது கிராமப்புற பகுதியிலேருந்து இன்றைக்கி நகர்ப்புற பரத்துலேயே இன்றைக்கி 5-star ஹோட்டலில் கூட பழைய சோறு வெங்காயமும் 200-250 ரூபா பிளேட்டுக்கு விற்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, பழைய சோறில் நிறையா இருக்குது சத்துக்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம கேட்கல. வெளிநாட்டுக்காரன் இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இந்த பழைய சோறில் பீட்ரோல் அதிகமாக இருக்குன்னு சொன்னோன்னு அந்த முகங்கள் நீங்கள் எல்லோரும் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பழைய சோறு சாப்பிட்றது நல்ல பழக்கம்தான், ஆனால் உங்களுக்கு எத்தனை வயசுன்னு பாருங்கள். 40 வயசு கடந்திருந்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சர்க்கரை நோய் இருந்ததுன்னா மட்டும் அரிசிப்பினுடைய பயன்பாடுகளை கொஞ்சம் குறைக்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னா
2: தாராளமாக,
0: அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பழைய சோறு வெங்காயம் பழைய தண்ணி சாப்பிடல எந்த தவறும் கிடையாது. நீ கண்டிப்பாக நீ தொடர்ந்து சாப்பிடலாம். நன்றி.
2: அதே கண்டினியூ பண்ணிட்டு வரோம் சார்.
0: சரிம்மா, நல்லது.
1: நன்றி. நன்றி சிவகாமி, நன்றி. நேர்கள் நேரமாலை 5:23 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி. இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நேர்முகத்தில் பங்கேற்று ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்ட மக்கள் கல்வி தகவல் அலுவலர் ஏசி ரமேஷ் அவர்கள். அன்றாட வாழ்க்கையில் உணவு ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம்ல சார். நம்ம வந்து இந்த சமைக்கும் முறையை பற்றி நீங்கள் முதலே சொல்லிட்டு இருந்தீங்க, நம்ம அதை பாதிலே நிறுத்திட்டோம். அதை கொஞ்சம் நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்.
0: அந்த முறைகள் பேசும்பொழுது தான் நேயர்கள் ரொம்ப ஆர்வமான கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய சந்தேகத்தை தீக்க வைக்க நம்மளுடைய பொறுப்பு கடமை. சமையலறை சுத்தம், சமையல் பொருள்கூடிய பொருட்கள் வந்து தரம் சுத்தமாக இருக்கிறது. மண்பாண்ட சமையலை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ எல்லாமே உலோக பாத்திரங்கள் ஆகி போச்சு. அப்படி இருந்தாலும் அதில் ஈயம் பூசப்பட்ட பாத்திரங்கள் அப்படியா இருக்கணும். அதில் அந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே நல்ல தண்ணீரில் கழுவணும். கை சமைக்கிறதுக்கு முன்னால் கைகளை முதல்ல நல்லா கழுவணும். கைகளில் எந்த விதமான அழுக்கு இருக்கக்கூடாது, நகங்களில் அழுக்கு இருக்கக்கூடாது, கைகளில் ஆறாத புண்ணு காயங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. இன்னொன்று முக்கியமாக, இப்போ வந்து நான்ஸ்டிக்னு ஒன்று வந்து உலகத்தையே வந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. எல்லோரும் அதை தான் விரும்பி வாங்குறாங்க. அது வேலை சுலபமாக முடியுங்கிற காரணத்துக்காக வாங்குறாங்க. நான்ஸ்டிக் அப்படிங்கிறது அதில் என்னென்னா, நம்ம தோசை இதெல்லாம் போடும்பொழுது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அதில் எல்லா சில கெமிக்கல்ஸ்லாம் சேர்த்துருப்பாங்க. நம்ம வேலை சுலபமாக முடியுதுங்கிறதுக்காக நம்ம வாங்கிடுறோம். அது சூடுபடுத்தும் போது அதில் உள்ள அந்த வேதிப்பொருட்கள் எல்லாமே மாவில் கலந்து கலந்து கலந்து நாளைக்கு உடல்நிலை மூலமாக பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஸோ நான்ஸ்டிக்கை தவிர்க்கணும். இறைச்சிகளை நல்ல முறையில் வேக வைக்கணும். ஏன்னா சைவ பொருட்கள் சீக்கிரம் வெந்துடும், பட் இறைச்சியை பொறுத்த மட்டும் கொஞ்சம் அதிகமாக வேக வைக்க வேண்டியிருக்கும். இன்றைக்கி விறகு அடுப்பு பயன்பாட்டெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி சமையல் எரிவாயு நீல நிறத்தில் எரியுது, அந்த வாயுவை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குக்கர் பயன்பாடு, மிக்சி பயன்பாடு, மைக்ரோ ஓவன். இந்த மைக்ரோ ஓவனுங்கிறது வீட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஆடம்பரப் பொருள் தான் இனியை பொறுத்த மட்டும் இல்லை. ஏன்னா அது இருக்க போய் தான் நம்ம வந்து உணவுகளை மறுபடியும் சுட வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. அதை நீங்கள் தவிர்க்கணும். அம்மி ஆட்டுக்கள்லாம் அந்த காலத்தில் காட்சி பொருளாக போயிடுச்சு. நீங்கள் சாதாரணமாக மிக்சியில் அரைச்சி ஒரு மசாலா அரைச்சி நீங்கள் குழம்பு வச்சு செய்கிறதுக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் வீடுகளில் நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன அம்மியை வச்சு மசாலா அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். பெரிய பெரிய ஹோட்டல்கள்லேயே வந்து நாங்கள் அம்மியில் அரைத்த மசாலா வச்சு தான் நாங்கள் வந்து உணவு தயாரிக்கிறோம்னு விளம்பரம்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் அம்மியை அரைச்சி ஹோட்டலுக்கு தேடி போகிறதுல அதே அம்மியை வச்சு வீட்லேயே வச்சு நம்ம செய்யலாமே. ஸோ அந்த வீட்டில் அந்த அம்மி ஆட்டுக்கள் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறது. அதிக சூடு இருக்கக்கூடாது, அதிக குளிர்ச்சியும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி முறைகளை தான் நம்ம சமையல் முறைகளை பயன்படுத்தணும். இந்த சமையல் முறைகளை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்.
1: அழகாக சொன்னீங்க சார். நேர்களும் இணைப்பில் வந்துட்டே இருக்கிறாங்க, பேசலாம். அடுத்த நேர்கிட்ட நம்ம வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
3: வடக்கு கரம்னூர் மாணிக்கவாசன் பேசுறேம்மா. சார் வணக்கம், மாலை நேரம் வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, கேளுங்க ஐயா.
3: சார் எனக்கு 7 வருஷத்துக்கு உங்க மேலாம் ஊரல் இருந்தது,
1: அதிகமாக சார். உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணி பேசுங்க, கொஞ்சம் தெளிவா பேசுற சிக்னல் கிடைக்கிறது. சொல்லுங்க.
3: இப்போ வந்து வெயில் காலத்துல கரண்ட காலம் பாலத்துல ஊரல் இருக்கு.
1: சரி,
3: ஊரல் இருக்குன்னா அது வந்து இப்போ மழை நேரம் அந்த ஊரம் இருக்கு, இப்போ வெயில் காலம் ஊறுது. நான் இப்போ

0: முட்டைங்காய் பிஞ்சு ரெண்டு பிஞ்சு சாப்பிடுறேன்.
1: ஊட்டச்சத்து குறைபாடு கேள்வி இல்லை, உடல்ல அரிப்பு சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்குறீங்க. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தோல் மருத்துவரை பாருங்க. ஒவ்வாமை அலர்ஜின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க உடம்புல ஏதாவது இருக்கலாம். எது சாப்பிட்டா ஒத்துக்கிட மாட்டேங்குது, என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் பார்த்து, எது சாப்பிட்டா நம்ம ஒத்துக்கலையோ அதை தவிர்க்கிற முயற்சிக்கு போகணும். ஏன்னா அதுதான் ஒரு நல்ல ஒரு தோல் மருத்துவரை பாருங்க. அவங்க பார்த்தா தான் உங்களுக்குடைய பிரச்சனை என்ன, எதனால அலர்ஜி வருது, அந்த அலர்ஜியை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லுவாங்க. நீங்கள் அதை அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க ஐயா.
2: நன்றி மாணிக்கவாசகம் சார், நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேயர் யார், இங்கே இருந்து பேச போகிறாங்க நேர்களே? ஊட்டச்சத்து தொடர்பான உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம், பேசலாம். வணக்கம். ஓகே, இப்போ ரொம்ப அழகாக சொன்னீங்க எப்படி சமைக்கலாம், இப்படிலாம் சமைக்கக்கூடாது, சாப்பிடும் முறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள்.
1: நல்ல முறையில் சமையல் பண்ணியாச்சு ரைட்டு, ஆனால் அது சாப்பிடும் முறைகள். இன்றைக்கி வந்து அவசரமான உலகம் இல்லையா, இந்த நல்ல உணவு நம்ம என்ன செய்கிறோம், அவசர அவசரமாக சாப்பிட்றோம், நன்றாக மென்று விழுங்க மாட்டேங்கிறோம், அரைகுறையாக விழுங்கிட்டு போயிடுறோம்.
2: என்னோட அடுத்த கேள்வி கூட அதுவாக தான் இருந்துச்சு, நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்கிறாங்க.
1: அந்த கேள்விக்கும் பதில் சொல்லுவோம்.
2: சொல்லுங்கள்.
1: அடுத்து, இன்னைக்கு இருக்கிற பழக்கத்தில் தொலைக்காட்சியை பார்த்துக்கொண்டே சாப்பிட்றது, கைபேசியை பயன்படுத்திக்கொண்டே சாப்பிட்றது, புத்தகம் படித்துக்கொண்டே சாப்பிட்றது, சாப்பிட்றதுக்கு முன்னால் கைகளை சரியாக கழுவுறதில்லை, சரியாக கழுவணும், அப்படியே கழுவினால் அதை வந்து நல்லா சோப்பு போட்டு கைகளை கழுவ வேண்டும், சாப்பிடும்போது இடையே இடையே தண்ணீர் நிறையா குடிக்கக்கூடாது, சாப்பாட்டுக்கு முன்னால் டீ காஃபி குடிக்காமல் இருக்கணும், சில பேருக்கு புகைப்பிடித்து கொண்டே சாப்பிட்ற பழக்கம்லாம் இருக்குது, தண்ணீருக்கு பதிலாக குளிர்பானங்களை நடுவில் நடுவில் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இது எல்லாமே ஆரோக்கியக்கான விஷயங்கள், அப்படி பண்ணக்கூடாது. சாப்பிட்ட உடனே பழங்களும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் பழங்கள் சாப்பிடணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பழங்கள் வந்து எளிதில் ஜீரணமாயிரும். நீங்கள் சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகள் ஜீரணமாகிறதுக்கு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஆகும். நீங்கள் சாப்பிட்ட உடனே பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா, பழம் முதல்ல ஜீரணமாகி ஏற்கனவே ஜீரணமாகாமல் இருக்கக்கூடியதையும் வெளியே சீக்கிரம் தள்ளிடும். அதனால் பழம் சாப்பிட்றது நல்லது நினைக்கிறாங்க, நல்லது தான். எப்படி சாப்பிட்றோம்னா, அதை வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு முன்னால் அதை நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்ட உடனே பழம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு, பழங்கள் சாப்பிடுவது நல்லது, ஆனால் சாப்பிட்ட உடனே சாப்பிடக்கூடாது. இந்த அவசரமான உலகத்தில் அவசரத்தை விட்டுட்டு நம்முடைய இருக்கக்கூடிய நேரத்தில் சாப்பிடுவதற்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி அதை நல்ல முறையில் நீங்கள் சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த ஆரோக்கிய குறைபாடு எதுவும் வராமல் இருக்கும்.
2: ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இப்போ அடுத்த கேள்வி என்னுடையது என்ன அப்படின்னா, நம்ம அன்றாடமாக சிலர் வந்து யூஸ்வலாக தான் ஒரு மெடிசின்ஸ் எடுக்கிறாங்க, நம்ம அன்றாடமாக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து சத்து குறைபாட்டை ஏற்படுத்துமா, இதுக்கு எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்களேன்.
1: கண்டிப்பாக அன்றாட மருந்துகள் அப்படி அப்படி எடுக்கிறதா இருந்தால் யார் எடுப்பாங்க அப்படின்னா, நல்ல ஆரோக்கியமான மனிதர்கள் எடுக்க மாட்டாங்க. ஒன்று, அவர்கள் சர்க்கரை நோயாக இருக்கணும், சர்க்கரை நோயாளிகள், டயபெட்டிக் சொல்கிறாங்களா அது, இல்லைனா ரத்த கொதிப்பு ப்ரெஷர்னு சொல்கிறாங்க அது, இல்லைன்னா இதய நோய்கள், நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள், இந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்களுக்கு தினசரி மாத்திரைகள் எடுத்து தான் ஆக வேண்டும், ஒரு வழி இல்லை. ஆனால் அப்படி தினசரி எடுக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து மருத்துவர்கள் வந்து பரிந்துரைத்து நல்ல விதமான மாத்திரைகளை தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மாத்திரைகளோடு சேர்த்து பக்க விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக சில விட்டமின் மாத்திரைகளும் கொடுத்துருப்பாங்க. அதனால் அன்றாட சாப்பிடக்கூடிய மருந்துகளில் வந்து சத்து குறைபாடு வருவதற்கு வாய்ப்புங்கிறது இல்லை. ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, தலைவலி, கைவலி போன்ற மூட்டு வலி, இந்த வலி வருதுன்னா இதுக்கு வந்து மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் நேரடியாகவே மருந்து கடைக்கு போய் சில மாத்திரைகளை வாங்குவாங்க வலி குறையணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட மாத்திரைகளை சாப்பிடும் பொழுது வயிறு புண்ணாகி சில நம்ம சிரமங்களை சந்தித்து இந்த சத்து குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மருத்துவர்கள் பரிந்துரை இல்லாமல் மருந்து வாங்குறது கடைக்கு போகக்கூடாது, மருந்துக்காரர்களும் மருத்துவர்களுடைய பரிந்துரை இல்லாமல் கேட்குறவங்களும் மருந்து கொடுக்கக்கூடாது. இந்த ரெண்டுமே இருந்தால் தான் அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தீர்வு கிடைக்கும், விடுபட முடியும்.
2: ஓகே சார், இப்போ நம்ம அடுத்த நேரம் வந்து இணைப்பில் இருக்கிறாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
3: கடையத்துல இருந்து சந்தோஷ் குமார் பேசுறேன்.
2: சந்தோஷ் குமார் கடையத்துல இருந்து?
3: சண்முக சுந்தரம்.
2: சண்முக சுந்தரம். ஓகே ஓகே, கேளுங்க சார், நீங்க பேசுங்க சார் கிட்ட.
3: வணக்கம்மா டாக்டர். ஐயா வணக்கம். ஐயா
1: ஐயா ஒரு மணிக்கணும், நான் டாக்டர் இல்ல, ஊட்டச்சத்து சம்பந்தப்பட்ட படிப்படித்த ஒரு தான். நீங்க கேளுங்க
3: ஐயா. இந்த வாரம் ஒரு தடவை இனிமா மாதிரி கொடுக்கணும் சாப்பிடணும் சொன்னீங்களா?
1: வாரம் ஒரு தடவை
3: அந்த பேதிக்கு மாத்திரை சாப்பிடணும் சொன்னீங்களா?
1: இல்ல, வாரம் ஒரு தடவை சாப்பிடக்கூடாது, 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் சொல்லியிருக்கேன். நீங்க தவறா
3: புரிஞ்சுக்கீங்க. 6 மாதத்துக்கு 1 முறை?
1: ஆமா ஆமா, நீங்க வாட்டுக்கு வாரம் ஒரு முறை போட்டு கஷ்டத்தை தேடிக்காதீங்க, எவரோ ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு. நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க ஐயா. 6 மாதத்துக்கு 1 முறை அது அவசியம் இருப்ப ஏற்பட்டால்
3: தான்.
1: அதாவது உங்களுக்கு உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லாவே போய்கிட்டு இருக்கேன்னா கவலை இல்லை. உங்களுக்கே ஒரு சந்தேகம், நம்ம உடம்புல சத்துக்கள் ஒழுங்கா போய் சேரல, ஜீரணம் ஆகல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா 6 மாதத்துக்கு 1 எடுத்துக்கிறது நல்லது. வார கணக்கில எல்லாம் எடுக்கக்கூடாது, தவறு.
3: எண்ணெய் குளியல் சொன்னாங்களா? எண்ணெய் குளியல் வாரத்துக்கு 2 தடவை?
1: ஆமா,
3: அந்த எண்ணெய் குளியல்

0: உனக்கு வந்து உடம்பு வந்து உஷ்ணங்கள் அதிகரித்தா நோய்கள் நம்மளை தேடி நிறையா வரும். அந்த உடம்புகள்
1: அதுவா?
0: உஷ்ணங்கள் குறைந்து சரியான வெப்பநிலையில் உடம்பு குளிர்ச்சியாக கொண்டு போகிறதுக்காகத்தான் அந்த காலத்தில் சனி நீராடுன்னு சொல்லி எண்ணெய்லாம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நாகரிக உலகத்தில் ஷாம்பு கலாச்சாரம் வந்திருந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கமே போயிடுச்சு. உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யலாம். அது உடம்புக்கு நல்லது தான்.
1: இல்லை, வார வாரம் குளிச்சிக்கலாம்ல, வார வாரம் குளிச்சிக்கலாம்.
0: உங்களுக்கு உங்களுடைய உடல்நிலை சூடு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். அந்த சூடு அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வாரம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு எடுத்துக்கோங்க.
1: மதிய உணவுல அசைவம் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் சாப்பிடலாம்.
0: அசைவ உணவு சாப்பிடும் பொழுது மதியம் நீங்க தயிர் சேர்த்துக்கிறதுக்கு எந்த தவறும் இல்லை, ஆனால் இரவு நேரத்தில் தயிரை தவிர்க்கணும். ஏன்னா தயிர் ஜீரணமாகிறதுக்கு நேராகும், இரவு நேரங்களில் வேண்டாம், மற்ற நேரங்களில் நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். நன்றி.
2: நன்றி, நன்றி சார். நல்ல வேளையா அந்த கேள்வி கேட்டாங்க, இல்லைனா வாரம் முறை பேதி எடுத்துக்கிறது வந்து
0: நம்ம தெளிவா முதலே ஆரம்பத்தில்
2: சொன்னீங்க. ஓகே ஓகே, பேசலாம் சார். அடுத்து நீங்க இணைப்பில் இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. மாலை வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம்.

0: தயிர் ஜீரணமாகிறதுக்கு நேராகும். இரவு நேரங்களில் வேண்டாம், மற்ற நேரங்களில் நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். நன்றி.
1: நன்றி நன்றி சார். நல்ல வேளையாக அந்த கேள்வி கேட்டாங்க, இல்லைன்னா வாரம் ஒரு முறை பேதி எடுத்துக்கிறது வந்து
0: நம்ம தெளிவாக முதலே ஆரம்பத்தில்
1: சொன்னீங்க. ஓகே ஓகே, பேசலாம் சார். அடுத்து நீங்கள் இணைப்பில் இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. மாலை
2: வணக்கம். வணக்கம்
0: சார். வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்கன்னு சொல்லிருங்கம்மா.
2: லலிதா.
1: லலிதா தாளையத்துல இருந்து. சரி, கேளுங்கம்மா உங்களுடைய டவுட்ஸ்.
2: நான் வந்து நாலஞ்சு விட்டு 12 வருஷம் ஆயிட்டு.
1: என்ன
2: கடையில ஒரு வந்து 4% தான் ஹீமோகுளோபின் இருந்து.
0: 4% இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப கீழே விழுந்துருப்பீங்கம்மா. சரி ரைட், என்ன நடந்து சொல்லுங்க.
2: அது 4% இருந்து டாக்டர்லாம் ரொம்ப பயந்தாங்க. அப்புறம் 10 இன்ஜெக்ஷன் அயன் இன்ஜெக்ஷன் ஊட்டி போட்டு சரியாயிட்டு. இப்போ மறுபடியும் 2-4 கழிச்சு 8-7-6 இருந்தது.
0: குறையும் போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பண்ணும். நீங்க உங்களுடைய உணவு பழக்கங்கள்ல கொண்டு வந்து அந்த இரும்பு சத்து உள்ள விஷயங்கள் தொடர்ந்து சாப்பிட்டா தான் அந்த ஹீமோகுளோபின் கூடும். சரியா? இல்ல, நீங்க அதை 10 மேல கொண்டு போறதுக்கு கொஞ்சம் அக்கறை எடுங்க. 10 மேலே கொண்டு போய் நீங்கள் ஹீமோகுளோபின் அளவு முதல் கூட கரெக்டாக சொல்கிறீங்க. ரைட், வாழ்த்துக்கள், சந்தோஷம், நல்லா தான் புரிஞ்சிருக்கீங்க. அந்த ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் வயசு என்னப்போ?
2: எனக்கு 63.
0: 63. சரி.
2: போதுமாங்க?
0: இல்லை இல்லை, அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த ஊசிகளை பயன்படுத்த விட நல்ல அந்த இரும்பு சேர்த்து இருக்கக்கூடிய உணவுகள் நான் காலையில் முதல்ல ஏற்கும்போது சொல்லியிருந்தேன். அந்த இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த நம்ம பொங்கல் பாயாசத்துக்குலாம் போடுறோம் பார்த்தீங்களா, கிஸ்மிஸ் பழம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உலர் திராட்சை, அதை இரவில் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு தொடர்ந்து ஒரு 45 நாள் தொடர்ந்து நீங்கள் அதை குடிச்சிங்கன்னா அந்த ஹீமோகுளோபின் அளவு உங்களுக்கு கூடும். நீங்கள் கண் கூட பார்க்கலாம், அதை செஞ்சு பாருங்கம்மா. நன்றிம்மா. நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைப்புற அடுத்த நேயர் என்ன கேள்வி கேட்க போகிறாங்க பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க சார்?
3: மேலச்செவிலிருந்து
1: முருகன் சார். மேலச்செவிலிருந்து பேசுங்க சார் கிட்ட, நீங்கள் பேசலாம்
3: சார்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்கள்.
1: தண்ணி நிறைய குடிக்கிறதால
0: இல்லை இல்லை, தண்ணி இருக்கிறது நீங்கள் தாகம் எடுக்கும்போது குடித்தா போதும். தாகம் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு வந்து 2 லிட்டர் தண்ணிங்கிறதே போதும். 2 லிட்டர் ஒரேடியாக குடிக்கக்கூடாது. காலையிலிருந்து இரவு வரை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல நீர் சத்து குறையாமல் இருக்கிறதுக்காக தண்ணீர் குடித்தா போதும். நான் முதலே சொல்லியிருக்கேன், சாப்பிட்றதுக்கு முன்னால் தண்ணீர் குடிக்காதீங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இடையிடலையும் நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டாம். சரியா? அது வந்து இடத்த அரைச்சிக்கலாம், சாப்பிட முடியாது. இரவு 7 மணிக்கெல்லாம் உணவு முடிங்க. உணவு முடிந்து கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சமாக தண்ணீர் குடிங்க போதும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு அவசரத்துல நீங்க வந்து பண்றதுனாலதான் உங்களை விக்கல் கிக்கல்லாம் வருது. சரியா? நிதானமா சாப்பிடுறதுக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்குங்க. அந்த நேரத்துல டிவி பாக்காதீங்க, போன் எடுக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. நிதானமா பொறுமையா சாப்பிடுங்க, எந்த விக்கலும் வராது. சரியா? நன்றி
1: முருகன் சார். நன்றி. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். சோலைச்சேரி சார். ஆறுமுகம் சோலைச்சேரியில இருந்து. ஓகே சார், பேசுங்க சார் கிட்ட பேசலாம். பேசுங்க ஆரம்பம் சார், கேளுங்க
0: கேளுங்க
3: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா.
3: வணக்கம் சார். சார், உடம்புல இந்த சோப்பு காரணமாக
0: இங்க கேக்குற கேள்வி விட்டு விட்டு வருது. நல்லா
1: உங்களுடைய இணைப்பு தெளிவா இல்ல ஆரம்பம் சார், கொஞ்சம் தெளிவா பேசுங்களேன்
3: சார். இந்த வேலை
1: சார், இது இந்த அந்த மாதிரி கேள்விகள் வேண்டாம். ஊட்டச்சத்து தொடர்பான கேள்விகள்
0: கேளுங்க. ஏற்கனவே அறிவிப்பு சம்பந்தப்பட்ட ஒருத்தர் கேட்டாரு, அவருக்கு தோல் மருத்துவர் பாருங்கன்னு சொல்லியிருக்கிறேன்.
1: ஊட்டச்சத்து தொடர்பான கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம் சார்.
3: அப்படியா?

0: நன்றி நன்றி அறிமுகம் சார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சமாதானபுரத்திலிருந்து பதூர் சமான் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களோட
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரி ஓகே, கேளுங்க உங்களோட டவுட்ஸ்.
1: சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு சார், நல்லா நல்ல மாதிரி ஆவல் சொல்லுங்க
1: சார். எனக்கு இப்ப இந்த சாப்பிட்ட உடனே இந்த வாய் வாய் கசக்கிற பிரச்சனை இருக்கு. அது என்ன ப்ராப்ளம்
2: உங்களுக்கு? வயிற்றுல பூச்சி தொந்தரவு இருந்தாலும் காலையில எந்திரிச்சோன்னு அந்த வாய் கசப்பு இருக்கும். கல்லீரல் செயல்பாடு சரியில்லை, ஜீரண சக்தி இல்லை அப்படின்னாலும் உங்க வாய் உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை இருக்கும். அதனால ஒரு மருத்துவரை பாருங்க, உங்க பிரச்சனையை சொல்லுங்க.
1: அப்புறம் சார் இந்த சாப்பிட்ட உடனே கொஞ்சம் பசி உடனே எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஆமா, அப்புறம் இந்த டயர்ட்னஸ் ஜாஸ்தி ஆகுது சார்.
2: இல்ல, இது இந்த கேள்விக்கு எல்லாமே ஆரம்பத்துல உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கோம். சாப்பிட்ட உடனே உங்களுக்கு பசி எடுக்கிற மாதிரி உணர்வு வர்றது அதிகமாக இருக்கு, என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய உணவுகளில் நார் சத்து, ஃபைபர் கண்டன் சொல்லுவாங்க, நார் சத்து உள்ள உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கணும். அதாவது சோறு இட்லி அதுன்னு இல்லாமல் பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், பருப்பு வகைகள், இந்த மாதிரி நார் சத்து உள்ள உணவுகளை நீங்கள் முதல்ல சாப்பிட்டீங்கன்னா, நீங்கள் சாப்பிடும்போது முதல்ல காய்கறிகளை நீங்கள் வைக்கக்கூடிய தட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகள் முதல்ல சாப்பிடுங்க. அந்த காய்கறிகள் நிறைய சாப்பிட்டு அது ஓரளவுக்கு இடத்த அடைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு பிறகு நீங்கள் அளவுக்கு அதிகமாக வேறு எதுவும் சாப்பிட முடியாது. சரியா? ஸோ அந்த நார்ச்சத்துள்ள உணவுகளை சேர்த்துக்கோங்க, அந்த பிரச்சனைகள் தீரும். வாய் கசப்பு இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு மருத்துவர் அணுகினீங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்லீரல் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, அதில் பிரச்சனைகள்லாம் விட்டுடலாம். ஒருவேளை பூச்சி தொற்று இருந்தாலும் வாய் கசப்பு இருக்கலாம், அது கூட பூச்சி மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா வெளியேறிடும். அதுக்கு பிறகு அந்த வாய் கசப்பு தன்மை உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் மருத்துவரை பாருங்க ஐயா. நன்றி.
1: ஓகே சார், தேங்க்யூ சார்.
0: நன்றி நன்றி. 5:40 ஆயிட்டுருக்கு சார். இப்போ நான் எனக்கான கேள்வியை நான் கேட்குற நேரம் வந்தாச்சு. என்னென்னா, நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, இந்த தைராய்டு இருக்கிறது அல்லது கல்லீரல் கோளாறுகள் அப்படிங்கிறது வந்து ஊட்டச்சத்து வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: தைராய்டு பிரச்சனை கேட்குறீங்க. தைராய்டு பிரச்சனைக்கும் கல்லீரல் பிரச்சனையும் கேட்குறீங்களா மேடம்?
0: ஆமாம், தைராய்டு கல்லீரல் கோளாறுகள் வந்து இருக்குது அப்படின்னா அது ஊட்டச்சத்துடைய வளர்ச்சிதை மாற்றத்தை, அந்த மெட்டபாலிசத்தை வந்து பாதிக்குமா, எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது?
2: கண்டிப்பாக. இந்த தைராய்டு பிரச்சனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உடம்பில் இந்த கழுத்து பக்கத்தில் ஒரு சுரப்பி இருக்கும், அந்த தைராய்டு சுரப்பி, அது தைராக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனை சுரக்கும். அந்த ஹார்மோன் சுரப்பு குறைபாடு இருந்தது அப்படின்னாலோ, இல்லை நாம் சாப்பிட்டுக்கின்ற உணவில் வந்து அயோடின் சத்து குறைபாடு இருந்தாலோ இந்த தைராய்டு பிரச்சனைகள் வரும். இந்த தைராய்டு பிரச்சனையினால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா, உடல் பருமன், பெண்களாக இருந்தால் இந்த மாதவிடாய் பிரச்சனைகள், சிறிய குழந்தைகளாக இருந்ததுன்னா ஐக்யூன்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் குவாஷியான்னு சொல்லக்கூடிய அந்த அறிவுத்திறன், பெண்களுக்கு வந்து குழந்தை இல்லாமல் போகிறது, ஓவர் வெயிட் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை போகலாம். இதெல்லாம் தைராய்டு பிரச்சனையில் வரக்கூடியது. இதை நீங்கள் ஒரு மகப்பேறு மருத்துவர் அல்லது பொது மருத்துவர் அணுகினீங்கன்னா, இந்த தைராய்டுக்குன்னு சில டெஸ்ட்டுகள் இருக்குது.
0: ஓகே,
2: அந்த தைராய்டு டெஸ்ட் பண்ணும்போது அதில் T1, T2, T3 ஹார்மோன்லாம் போட்டிருப்பாங்க, தைராய்டு ஸ்டெபிலிட்டி ஹார்மோன் டெஸ்ட் அளவுகள் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு எவ்வளவு இருக்கணும், உங்களுக்கு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற பரிசோதனை அடிப்படையில் உங்களுக்கு அந்த தைராய்டு பிரச்சனை தீர்வதற்கு மருந்து மாத்திரைகளோ ஆலோசனைகளோ கண்டிப்பாக சொல்லுவாங்க. ரெண்டாவது பிரச்சனை இந்த கல்லீரல் பிரச்சனை, இதை கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் பேசி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க எல்லா விஷயங்களுக்கும், அதில் 10 பேருக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தா 7 பேருக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 7 பேருக்கு வந்து ஃபேட்டி லிவர், அதாவது லிவரில் அந்த கல்லீரலில் கொழுப்பு படிமம் இருக்குதுன்னு தான் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் ஆண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவருக்கு சில மோசமான பழக்கங்கள் இருக்கலாம், குடிப்பழக்கம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். பட் பெண்களை பொறுத்த மட்டும் அந்த பழக்கங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை, பட் அவங்களுக்கும் ஃபேட்டி லிவர்னு வருது. அந்த ஃபேட்டி லிவர் ரிப்போர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கல்லீரல் ரிப்போர்ட் அதாவது LFT சொல்லுவாங்க, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு கீழே வந்து உங்களுக்கு லிவர் சம்மந்தப்பட்ட அறிக்கையை கடைசியாக கொடுக்கும்போது Grade 1, Grade 2, Grade 3, Grade 4 இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு கொடுப்பாங்க. இதில் இந்த Grade 1, Grade 2 அந்த அளவில் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து நம்மளுடைய உணவு பழக்கத்தையும் நம்மளுடைய உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை விட்டு நல்லா உடற்பயிற்சி செய்தல், கொழுப்பு இல்லாத உணவை தவிர்க்கிறது, அதிக எண்ணெயை தவிர்க்கிறது, நல்ல காய்கறிகள் வேக வைத்தது இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அந்த Grade 1, Grade 2ங்கிறது மாறி கல்லீரல் நல்ல நிலைமைக்கு வந்துடும். இன்னும் சொல்ல போனால் கல்லீரலை தான் நம்ம உடம்புலேயே ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளிலேயே மிகப்பெரிய உறுப்புங்கிறது கல்லீரல் தான். அந்த கல்லீரல் செயல்பாடு நல்லாக இருக்கணும். இன்னும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த கல்லீரல் பாதிப்புங்கிறது எளிதில் வெளியே யாருக்குமே தெரியாது, நல்லா இருக்குங்கிற ஒரு ஃபீலிங்கில் தான் இருப்பாங்க. கல்லீரல் என்னைக்கு 50%க்கு மேலே ஒரு பாதிப்பு உண்டாகுதோ அப்போ தான் அவங்களுக்கு உடல்நிலையில் சில அறிகுறிகளை அதை காட்டும். அதனால் ஒரு வயதை கடந்தவர்கள் குறைந்தபட்சம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது, இன்றைக்கி எல்லாமே பேக்கேஜ் நிறையா வந்திருக்கு, 1000, 1200 செலவழித்தாலே

0: உங்களுக்கு ரத்த டெஸ்ட்லேருந்து எல்லா டெஸ்ட்டுமே பார்த்து ஸ்கேன் ரிப்போர்ட் எக்ஸ்ரே ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்றாங்க. அது வருடத்துக்கு ஒரு முறை இந்த பரிசோதனை செஞ்சுக்கணும். இந்த ஃபேட்டி லிவரை பொறுத்த மட்டும் ரிவர்சிபிள் தான், அதாவது நம்ம நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றணும். உணவு பழக்கத்தையும் உடற்பயிற்சி முறைகளை கொண்டு வந்தாலே அது இந்த லிவர் வந்து சாதாரண நிலைமைக்கு வந்துடும். அதனால் இதில் வந்து மிக கவனமாக எல்லோரும் இருக்கணும். கவனக்குறைவாக இருந்தோம் அப்படின்னா அந்த தேர்டு ஃபோர்த்து ஸ்டேஜுக்கு போச்சுன்னா சிரோசிஸ் சொல்லுவாங்க, கல்லீரல் வந்து ரொம்ப புண்பட்டு கல்லீரல் புற்றுநோய் அளவுக்கு போயிடும். அப்படி போயிருச்சுன்னா அது மிகவும் ஒரு ஆபத்தான விஷயம். கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைலாம் சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாது, அதுக்கு பல லட்சங்கள் தேவைப்படும். ஸோ இயற்கையாக கடவுள் நமக்கு கிடைத்த ஒரு அருமையான உறுப்புங்கிறது கல்லீரல். ஜீரணசக்தியிலிருந்து எல்லா விஷயத்துக்கும் அதான் பயன்படுது. அந்த கல்லீரல் செயல்பாடு குறைந்தது என்ன அப்படின்னா, அந்த வளர்சதை மாற்றம் சொல்லக்கூடிய அந்த வளர்சதை மாற்றம்ங்கிறது மெட்டபாலிசம் என்னது அப்படின்னா, பழைய செல்கள் அழிந்து புதிய செல்கள் உருவாகுது. கல்லீரல் நல்ல முறையில் செயல்பட்டோம்னா அந்த வளர்சதை மாற்றம் நல்லா இருக்கும். கல்லீரல் செயல்பாடு குறைந்ததுன்னா அந்த வளர்சதை மாற்றம் மொத்தத்தில் பாதிக்கப்படும். நம்ம உடல்நிலையில் கல்லீரல் மட்டுமல்ல அதை தவிர மல நோய்களும் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கல்லீரல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். குடிப்பழக்கத்தை கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். எண்ணெய் இந்த மாதிரி பொருட்களை ரொம்ப தவிர்க்கணும். நல்ல இயற்கையான உணவுகளை சேர்த்துக்கிட்டு உடற்பயிற்சி செய்து நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும். நன்றி.
1: ஓகே சார், இப்போ அடுத்த நேயர் கூட இணைப்பில் இருக்கிறாங்க, அவருடைய சந்தேகங்களை கேட்கறதுக்கு பேசிடலாம். வணக்கம் மாலை. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். சந்திரகலா.
1: சந்திரகலாமா, கேளுங்க உங்களுடைய சந்தேகங்களை.
2: சார், காலை உணவா முளை வச்சின பயிர் இல்லைன்னா வேக வச்ச பயிர் எடுத்துக்கிட்டா போதுமா இல்லைன்னா எடுத்துக்கணுமா?
0: நீங்க முதல்ல சொன்ன வேக வைத்த விஷயங்கள் முளை கட்டிய பயிர் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். யாருமே அதை வந்து முதல் நாள் ராத்திரி சோம்பேறித்தனமா பல பேர் செய்யாம விட்டுறாங்க. தேவையான சத்துக்கள் கிடைக்குது கண்டிப்பா. முளைகட்டிய விஷயங்கள் எதுக்காக அப்படின்னா, தண்ணீரை நீங்க ஊற வைக்கிறது முளை கட்டியது பண்ணும் பொழுது அந்த தானிய வகையுடைய முழு சத்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வேக வைக்கும் போது மற்ற நேரத்துலயாவது குக்கிங் கிளாஸ் சொல்லக்கூடிய ஒரு சில சத்து இழப்பு ஏற்படும். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய முளைகட்டி தானியம் ஊற வைத்த தானியங்கள் சாப்பிடும் முழு சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல விஷயத்தில் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களை சேர்ந்தவங்களும் இதே மாதிரி முறைக்கு மாற சொல்லுங்கள். நன்றி.
1: நன்றிம்மா. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கிறாங்க, பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுகிறீங்க சார்?
3: தென்காசி மாவட்டம் கள்ளம்பலிருந்து மாடசாமி.
1: மாடசாமி சார், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம்
3: சார்.
0: ஐயா கேளுங்க
3: சார். குறைய காட்டுனா வயிறு வந்து ஒரு மாதிரி காற்று அடைச்ச மாதிரி ஆயிடுது சார்.
0: அதிக சூடும் கூடாது, அதிக குளிர்ச்சியும் கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். உங்கள் முழு பரிசோதனை தான் உங்களுக்கு பண்ணி பார்க்கணும். நீங்க கொஞ்சம் சாப்பிட்டாலே நிறைவா சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வருதா உங்களுக்கு? வயிற்று வலிகள்லாம் வருதா?
3: வயிறு வலிக்கல
0: சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான். நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல மருத்துவரை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதில் என்ன சிகிச்சைங்கிறது உங்களுக்கு சொல்லுவாங்க. அசிடிட்டி பிரச்சனை மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது உடம்புல அமிலத்தன்மை, நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, சரியாக தூங்கியிருக்க மாட்டீங்க. உணவு முறையில் வந்து அதிக எண்ணெய் புளிப்பு காரம்லாம் குறைச்சி உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி உணவு பழக்கத்தை கொஞ்சம் மாற்றுங்க, அதுலேயே உங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துடும். நன்றியா. நன்றி.
3: ஓகே சார்.
1: நன்றி. நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேயர் யாரெங்கிருந்து பேச போகிறாங்க? வணக்கம். வணக்கம் சார், யாரெங்கிருந்து பேசுகிறீங்க?
4: வணக்கம், நான் ரெட்டி அப்படி செல்வம் பேசுகிறேன்.
1: செல்வம் சார், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம்
4: சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கேன். சொல்லுங்க
4: சார. இந்த காய்கறி ஜூஸ் குடிக்கலாம் அப்படிங்கிறாங்கல்ல, அது எப்படி சார் யூஸ் பண்ண, எப்படி எப்படி அது எப்படி தரையான எப்படி எப்படி சாப்பிட முடியும், எப்படி எப்படி சொல்லுங்களேன் ஐட்டா.
0: காய்கறி சூப்பு அப்படிதானே?
4: ஆமா சார். இந்த கேரட்டு, அதுக்கப்புறம் பீட்ரூட், இதெல்லாம் எப்படி பச்சையாவே பண்ணிடலாமா, வேற எதாவது அது பண்ணணுமா?
0: வந்து நீங்க யார்கிட்ட கேட்டீங்களா தெரியல, இல்ல யூடியூப் எதுவும் பாக்குறீங்களான்னு தெரியல. ரொம்ப உள்ள ஆழமான விஷயத்துக்கு வர்றீங்க. நீங்க சொல்லக்கூடிய ஜூஸுக்கு வந்து இப்ப என்ன பேர் சொல்றாங்க தெரியுமா? ஏபிசின்னு சொல்றாங்க. ஆப்பிள், பீட்ரூட், கேரட். சரியா? இந்த மூணுமே சத்தான விஷயங்கள் தான். இந்த மூணையும் மிக்சியில போட்டு அடிச்சு ஜூஸ் பண்ணி குடிக்கிறாங்க. அது நல்லதுதான், சாப்பிட நல்லதுதான். பண்ணுங்க பண்ணுங்க. நீங்க கேட்கக்கூடிய விஷயம் நல்ல, உங்களுக்கு மட்டுமில்ல எல்லாருக்குமே பிரயோஜனமான விஷயம் தான். இந்த ஜூஸ் பேர் ஏபிசி, ஆப்பிள் பீட்ரூட் கேரட், இல்லைன்னா அமலா பீட்ரூட் கேரட்.
1: நன்றி செல்வம் சார். நன்றி. அடுத்த நேயர் யார் பேச போறாங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: இணைப்பு
1: தெளிவா இல்ல சார், கொஞ்சம் தெளிவா பேசுங்க.
0: முட்டு வரி வந்து தொந்தரவா இருக்கு, என்ன சொத்து குறைபாடு வர்றதுன்னு சொல்ல முடியுமா சார்?
2: உங்க வயசு என்னப்போ?
0: என் வயசு 59 சார்.
2: 59? உங்க வெயிட் எவ்வளவு இருக்கு?
0: 65 இருக்கு
2: சார். அதாவது
0: குறைஞ்சிருக்கேன், 63 தான்
2: இருக்கு. உங்க உயரம்?
0: 5 இருக்கேன் சார்.
2: அதாவது நம்மளோட உயரத்துல இருந்து 100 கழிக்கணும். நீங்க 160 சென்டிமீட்டர் உயரம் இருக்கீங்கன்னு 100 கழிங்கன்னு வைங்க, 60 கிலோ, அதில் ஒரு 5 கிலோ முன்ன இருக்கலாம். அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஒன்று, நீங்கள் அந்த இடையை செக் பண்ணி பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது, வயோதிகம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே இந்த எலும்பு தேய்மானம், கால்சியம் சத்து குறைபாடுனால மூட்டு வலி வரலாம். அதனால் இடையை குறைக்கிறது நல்லது தான். தொடர்ந்து மூட்டு வலி இருந்ததுன்னா நீங்கள் வழி மாத்திரையை தேடி போகாதீங்க, மருத்துவரை தேடி போங்க. அவங்களுக்கு ஒரு உங்களுக்கு சரியான ஒரு சிகிச்சையும் பரிந்துரையும் உங்களுக்கு செய்வாங்க. நன்றியா. நன்றி.
0: வழி மாத்திரை எடுக்கிறது இல்லை, தொடக்கி எடுக்கல. சத்து குறைபாடுன்னு சொல்லி சுண்டல் சிறுபயிர் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுருக்கேன்.
1: எனக்கும் ஒரு கேள்வி கூட இருக்குது. என்ன அப்படின்னா, நிறைய வந்து இப்ப சமைக்கிறதே கிடையாது, நிறைய வெளியே ஹோட்டல்ஸ்ல வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு இல்லையா? அப்ப அந்த சூடா சாம்பாரு இந்த மாதிரி குழம்பு வகைகள் இதெல்லாம் அந்த கவர்கள்ல ஊத்தி கொடுக்குறாங்க இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து சாப்பிடறத பத்தி சொல்லுங்களேன்.
2: இதனுடைய தவறு, முதல் தவறு நம்மளை தான் ஆரம்பிக்குது. வீட்டில் தான் சாப்பிடணும். என்றைக்காவது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்ததுன்னா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றது நல்லது. நான் சிறுவனாக இருக்கிற காலங்களில், சின்ன வயசு காலங்களில் ஹோட்டலுக்கு போனோம்னா சாம்பார் சட்டி வாங்கிறதுக்கு பாத்திரங்கள் கொண்டு போவோம். இன்றைக்கி அந்த பாத்திரங்கள் மஞ்சள் போய் கொண்டு போகிறதே ஒரு ஒரு கேவலமான சூழ்நிலையை பார்க்குறாங்க. மற்றவங்கள்லாம் நம்மளை பார்த்து என்னமோ நினச்சிருவாங்களோன்னு
1: பார்க்குறாங்க.
2: கையில் ஒரு தூக்கு பாத்திரத்தை கொண்டு போகிறது அவ்வளவு ஒரு கௌரவ குறைச்சலாக நினைக்கிறாங்க. இங்கே தான் நம்மளுடைய தவறுகள் ஆரம்பிக்குது. ஸோ இந்த தவறை பயன்படுத்திட்டு அவங்க என்ன
1: செய்கிறாங்க,
2: உங்களுக்கு வந்து அந்த கேரி பேக்னு சொல்லக்கூடிய அந்த பாலித்தீன் பைகளில் வந்து சாம்பாரோ சால்னாவோ உங்களுக்கு வந்து அடைச்சி கொடுக்குறாங்க. ஏற்கனவே அந்த பொருட்களில் வந்து புளி சேர்த்துருப்பாங்க, காரம் சேர்த்துருப்பாங்க. இது எல்லாமே அந்த சூடான நிலையில் போய் அந்த பாலித்தீன் கவர்களை போட்டு பேக் பண்ணும் பொழுது அதில் நடக்கக்கூடிய வேதிவினைகளில் பாலித்தீன் கவரில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் அவ்வளவுமே சாம்பார் சால்னாவில் கலந்துடும். நம்ம வந்து அது ருசியாக இருக்குது ருசியாக இருக்குன்னு தொடர்ந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா, நாள் பட அந்த பழக்கத்தை நம்ம தொடர்ந்து வச்சு அந்த கேரி பேக்களோட ஐட்டங்களை பயன்படுத்த உடலில் எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும். செரிமான கோளாறுல ஆரம்பித்து கடைசியில் அது புற்றுநோயில் கொண்டு விடும்னு கூட மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வாங்க போனீங்கன்னா கௌரவம் பார்க்காம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல பாத்திரத்தை கொண்டு போங்க, அதில் சாம்பார் சால்னா வாங்கிட்டு வாங்க. இந்த நெகிழின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த பாலித்தீன் கவர் எல்லாத்தையும் தவிர்க்கணும். அதை வாங்கி வச்சுட்டு அதை கொண்டு மறுபடியும் கொண்டு நிலத்தெலாம் கொண்டு போடுறோம், அது போடுறதுனால எவ்வளோ தீமைகள் அப்படிங்கிறது தெரியுது. எல்லா விதமான இயற்கையை தொந்தரவு பண்ணக்கூடிய அவ்வளோ விஷயங்களையும் செஞ்சுட்டு நாளைக்கு எனக்கு நோய் வந்துருச்சு பருவநிலை மாறிடுச்சின்னு வருத போட்டு பிரயோஜனம் இல்லை. எந்த ஒரு மாற்றத்திற்கும் காரணம் நம்ம தான். அதை நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு நம்மளை சேர்ந்தது. அதனால் கண்டிப்பாக இந்த பாலித்தீன் கவர்கள் அடைக்கப்பட்ட விஷயங்களை நம்ம தவிர்க்கணும்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நம்ம நேர் இணைப்பில் இருக்கிறாங்க, பேசிடுவோம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க?
3: நான் பாளையங்கோட கோவிலிங்கபுரம் மாரியம்மாள் பேசுகிறேன்.
1: மாரியம்மாள், உங்களை சந்தேகங்களை கேளுங்கம்மா.
3: சார் வணக்கம். சார்
2: வணக்கம்மா.
3: சார் காலையில் சாப்பிடாம இருக்கனால
2: இந்த கேள்விக்கு ஏற்கனவே உங்களுக்கு பதில் சொல்லியாச்சுமா, காலை உணவே தவிர்க்க வேண்டாம். இரவு சாப்பிட்டுட்டு காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 12 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. எல்லா சாப்பாடும் ஜீரணம் ஆகிடும். உங்கள் உடல் வந்து ஆற்றலுக்கும் இந்த உங்கள் உடம்புல இருக்கிற ரத்தத்தில் செல்கள் அவ்வளவும் சக்திக்காகவும் இயங்கிக்கிட்டு இருக்க நேரம். அந்த சூழ்நிலையில் வந்து வேலையினுடைய அவசரம் இல்லை, ஏதாவது சண்டை போட்டுட்டோம், மன வருத்தத்தில் எந்த ஒரு வருத்தமாக இருந்தாலும் காலை உணவை தவிர்க்கவே தவிர்க்காதீங்க. காலை உணவை கண்டிப்பாக சாப்பிடுங்க. காலை உணவை தவிர்க்கக்கூடாது. அதான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் முதலே நான் பேசியிருக்கேன், கவனிச்சிங்களான்னு தெரியல. சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீ காஃபியை வந்து குறைங்க. டீயும் காஃபியும் குடிச்சாச்சுன்னா அது உடம்புல போய் அடைச்சிக்கணும், உங்களால் சரியாக சாப்பிட முடியாது. டீ காஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா சத்துக்கள் உடம்புல போய் சேராது. ஸோ பழக்க வழக்கத்தை மாற்றுங்க. நன்றி.
3: நன்றி
1: நன்றி நன்றி மாரியம்மா. நேர்கள் இவ்வளவு சந்தேகங்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க,
2: ஆர்வமாக இருக்காங்க.

0: ஆமாம், ஆரோக்கியமான அந்த வாழ்க்கை முறைக்கு நமக்கு நம்முடைய உணவு வந்து நம்ம ஊட்டச்சத்துல எவ்வளவு பங்கு வகிக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நிகழ்ச்சியில் நிறைவாக நேயர்களுக்கு நீங்கள் வந்து நம்முடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உணவும் ஊட்டச்சத்தும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்?
1: நிறைய விஷயங்கள் ஆரம்பத்திலேருந்து கேட்ட கேள்விகள் ஆர்வமாக கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு சொல்லியாச்சு. சமையல் அப்படிங்கிறது ஒரு கலை. அதை வந்து நிதானமாகவும் பொறுமையாகவும் நம்ம செய்யணும். பார்த்து பார்த்து சமையல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி நம்ம குழந்தைகள் எல்லாருமே வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து கடைகளுடைய ஆதிக்கம், பேக்கரி பொருட்கள், இந்த பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள், இது மேலே தான் ஆர்வம் போகுது. தாய்மார்களும் வந்து வீட்டில் செஞ்சு கொடுக்கக்கூடிய பழக்கங்களை கொஞ்சம் விட்டுட்டு ஒரு 5 ரூபாய்க்கு கொடுத்தா போதும், ஏதாவது பாக்கெட் வாங்கி வெளியே சாப்பிடட்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு வந்துடுறாங்க. அதனால் பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஆரோக்கியமான ஊட்டச்சத்து உணவுகளை விட்டுட்டு இந்த ஜங்க் ஃபுட் மாதிரி சத்தே இல்லாமல் ரெடிமேடு உடனடியாக கிடைக்கக்கூடிய உணவுகள், பாக்கெட்டில் கிடைக்கக்கூடிய உணவுகள், அது கலர் கலராக இவங்களுடைய மனதை கவர்ற அளவில் வெளியே விளம்பர யுக்திகள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். பிள்ளைகளுக்கு வந்து வீட்டிலையே செஞ்சு கொடுக்கணும். அன்றைக்கி எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க, நம்ம கடலை மிட்டாய், கடலை உருண்டை, எள்ளு, இதெல்லாம் வீட்லேயே செஞ்சு கொடுத்தாங்க. இன்றைக்கி அதுதான் பாக்கெட் வடிவத்தில் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. வெளியில் தயாரிக்கும் போது எந்த அளவில் அது சுத்தம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ நாம், நம் குடும்பம், நம்ம குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சமையலில் மிகுந்த கவனம் செலுத்தணும். நாம் சமைக்கின்ற முறையிலிருந்து, சமையலுக்கு பயன்படுத்திய பொருட்களிலிருந்து எல்லாவுமே மிக கவனமோடு செய்யணும். பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யாமல் அதுக்கு ஆர்வப்பட்டு சாப்பிட்ற அளவுக்கு சமையல் முறைகளை மாற்றி மாற்றி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சோன்னா கண்டிப்பாக விரும்பி வேண்டி கேட்டு சாப்பிடுவாங்க. இந்த முறைகளை எல்லா தாய்மார்களும் பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்புடனும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உணவும் ஊட்டச்சத்தும் எவ்வளவு வந்து அத்தியாவசியமான விஷயம் அப்படிங்கிறத இன்றைக்கி எங்களுடைய ஆலோசனை நேர நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுடைய நேயர்களுக்காக எங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எங்களுக்கு ஆலோசனை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு
1: நிறையா கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்காக தான் வந்திருந்தோம், பட் நேயர்கள் நிறையா கேள்விகள் கேட்டதுனால சில கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய கால அவகாசம் கிடைக்கல. மீண்டும் ஒரு முறை வந்து உங்களுக்கு நல்ல கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டுக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய இதயத்தின் அடிப்பகுதியிலிருந்து நன்றி தெரிவிக்கிறேன். என்னை அழைத்த வானர் நிலையத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
0: நன்றி. நன்றி சார். நேர்களே, இதுவரைக்கும் ஆலோசனை நேர நிகழ்ச்சியில் அன்றாட வாழ்க்கையில் உணவும் ஊட்டச்சத்தும் இந்த நேர்முகத்தில் பங்கேற்ற நமக்கு ஆலோசனை வழங்கினாங்க திருநெல்வேலி மாவட்ட மக்கள் கல்வி தகவல் அலுவலர் ஏசி ரமேஷ் அவர்கள். நேர்கள் இன்னைக்கு கேட்க இருக்கிறீங்க நிகழ்ச்சி நிறைவாக ஒரு பாடல், அதனை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
2: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 6 கோடிக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தின்போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துரைக்காமல் அரசியல் ரீதியாக பேசுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குறை கூறியிருக்கிறார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தாவேகா அரசு கைவிட வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியிருக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். மிஃபெல் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கொன்சலோ இஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த், தருண் மனப்பலி, கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய மகளிர் அணி இறுதிக்கட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக இன்று ஜெர்மனி புறப்பட்டுச் சென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேச உறவுகளுக்கு பாச வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. 102.6 இது உங்கள் அன்பின் அலைவரிசை. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி கூறும் நேரம் இது. பக்தி மாலை நிகழ்ச்சி.

நிலை பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க நேர்களே. மன அமைதி கிடைத்து விட்டால் வாழ்க்கையின் பாதி வெற்றி பெற்று விட்டதாக அர்த்தம்.

ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியினை. உலகை அறியும் முன்பாக உங்களை அறிந்து கொள்ளுங்கள், அதுவே ஞானத்தின் தொடக்கம்

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது நிலைப்பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சி. மௌனம் சில நேரங்களில் பேசுகிறது வார்த்தைகளால் சொல்ல முடியாத உண்மைகளை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோட. நிலைப்பண்பலை 102.6 தூய்மையான மனதில் தீய எண்ணங்கள் தங்காது, அங்கு இறைவொளி மட்டுமே பிரகாசிக்கும்.

இணைந்திருக்கிறோம் நிலைப்பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. உள்ளத்தில் அமைதி இருந்தால் வெளியில் வரும் புயல்களும் பலவீனமாகிவிடும்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:30. நேர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். அதில் முதலாவது செய்தி என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்திற்கானது. திருநெல்வேலி மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக பல்வேறு பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிட விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவல் தந்திருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவர். இதில் குறிப்பிட்ட பணியிடங்கள் மற்றும் 11 இருக்குது. இது வந்து மொத்த பணியிடங்கள் அப்படிங்கிறது 3 இருக்குது. 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் இந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், கிளினிக்கல் ஃபிசியாலஜிஸ்ட் ஒன்று, அப்புறம் வந்து சைக்காட்ரிக் ஸ்டாஃப் நர்ஸ், மொத்தம் 3 பணியிடங்கள் இருக்குது. இந்த பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிகமானவை அப்படிங்கிறதையும், இது மூலமாக நீங்கள் நிரந்தர பணிக்கு கோர முடியாது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விண்ணப்பத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்யக்கூடிய இணையதளத்தையும் சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி.nic.in இந்த இணையதளத்தில் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். கல்வி தகுதி மற்றும் இதர சான்றிதழுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அப்படிங்கிறது 8/8/2026 அன்று மாலை 5 மணிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான முகவரி மாவட்ட சுகாதார அலுவலகம், N16/22, பழைய போலீஸ் ஆஸ்பத்திரி ரோடு, சமாதானபுரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 2 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு பெறக்கூடிய விண்ணப்பங்கள் அப்படிங்கிறது பரிசீலிக்க ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், திசைன்விளை இந்த வட்டங்களில் இருக்கக்கூடிய கிராமங்களில் தாமிரபரணி, கருமேரியாறு, நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழே கன்னடியன் அணைக்கட்டிலிருந்து வெள்ளநீர் கால்வாய் அமைப்பதற்கு தேவைப்பட்ட பட்டா நிலங்கள் நில எடுப்பு சட்டத்தின்படியும் தனிநபர் பேச்சுவார்த்தை மூலமும் கையகப்படுத்தப்பட்டு இறுதி தீர்ப்பாணைகளும் பிறப்பிக்கப்பட்டு, அந்த தீர்ப்பாணையின்படி நில உரிமையாளர்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருது. அந்த வகையில் நாங்குநேரி வட்டத்தில் தோட்டக்குடி இளங்குளம் இந்த பகுதிக்கு

ஒன்பதாம் தேதி, அதாவது நாளைக்கு நடக்க இருக்குது. எங்கே வச்சு அப்படின்னா, கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் வைத்து காலை 10:30 முதல் 5 மணி வரைக்கும் சிறப்பு முகாம் நடைபெற இருக்குது. அதே போல் நாளைக்கு திருவம்பலாபுரம் அப்படிங்கிற பகுதியிலையும் நடக்க இருக்குது. எங்கேயுமே வந்து கிராம நிர்வாக அலுவலகத்தில் தான் வச்சு நடைபெற இருக்குது. இந்த முகாம் நடைபெற உள்ள சம்மந்தப்பட்ட கிராம அலுவலகத்தில் இன்றைக்கி, அதாவது நாளைக்கு, குறிப்பிட்ட நேரம் மற்றும் குறிப்பிட்ட நாளில் நிலஎடுப்பு புலங்களுடைய உரிமையை உறுதி செய்யக்கூடிய ஆவணங்களான கிரயப்பத்திரம், மூலப்பத்திரம், அது மட்டும் இல்லை தற்போதைய கணினி பட்டா, வாரிசு அடிப்படையில் உரிமை

செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30/7/2026 அதாவது நாளைக்கு தோட்டக்குடி இளங்குளம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் வச்சு காலையில் 10:30 முதல் மாலை 5 மணி வரைக்கும் சிறப்பு முகாம் நடைபெற இருக்குது. அதே போல் திருவம்பலாபுரம் இந்த பகுதியிலையும் 30/7/2026 அதாவது நாளைக்கு நடைபெற இருக்குது. இப்போ இந்த தவளோட பாடல் முறை காத்திருக்கு, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. பாடல் வருது பிரம்மா திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 சேவை செய்திகள். அடுத்த தகவல் என்னது அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகளுக்கானது பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழே 15/9/2026 வரைக்கும் வாழை பயிருக்கு பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் தந்திருக்காங்க. இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய பயிர் இழப்பிலிருந்து விவசாயிகளுடைய நலன் மற்றும் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுறதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுது. தற்போது நிலவக்கூடிய எல் நினோ நிகழ்வுடைய தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதுனால குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 2025 குறுவை பருவத்தில் வாழை பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழே அறிவிக்கை செய்யப்பட்டிருக்கு. அதன்படி விவசாயிகள் தேசிய பயிர் காப்பீட்டு இணையதளத்தில் குறுவை வாழை பயிருக்கு 15/9/2026 வரைக்கும் காப்பீடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே மாவட்டங்களின் பரிந்துரைப்படி மகசூல் இழப்பு ஏற்பட்டாலோ, விதைப்பு அல்லது நடவு செய்ய முடியாத நிலை இருந்தாலோ, விதைப்பு அல்லது நடவு பொய்த்தாலோ, அது மட்டும் இல்லாமல் பகுதி சார்ந்த மற்றும் பயிர் வளர்ச்சிக்கால இடர் நிகழ்வுகளால் ஏற்படக்கூடிய இழப்பு மற்றும் அறுவடைக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய இழப்பு போன்ற இனங்கள் எல்லாமே சேர்த்து காப்பீடு செய்கிறாங்க. கடன் பெறக்கூடிய விவசாயிகள் இந்த அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக காப்பீடு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் பொது சேவை மையங்கள் அல்லது தேசிய பயிர் காப்பீட்டு இணையதளத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கார்னர் வாயிலாகவும் நேரடியாகவும் பதிவு செஞ்சு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் காப்பீடு செய்வதற்கான இறுதி தேதி அப்படிங்கிறது எந்த காரணத்துக்காகவும் நீட்டிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் இந்த திட்டத்தின் கீழே பதிவு செய்யும்போது முன்மொழிவு விண்ணப்பத்தோட பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கக்கூடிய அடங்கல் விதைப்பு அறிக்கை, கணக்கு புத்தகத்தினுடைய முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல், இது எல்லாத்தையுமே இணைத்து கட்டணத் தொகையும் செலுத்திய பின்னாடி அதற்கான ரசீதையும் பெற்றுக்கொண்டு அந்த ரசீதில் தாங்கள் காப்பீடு செய்த பயிர் மற்றும் அதற்கான கிராமம் குறுவட்டம் உள்ளிட்ட விவரங்கள் சரியாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் உறுதி செய்ய அறிவுறுத்தப்படுறாங்க. மேலும் விவரங்களுக்கு வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநரையோ, தோட்டக்கலை அலுவலரையோ, உதவி தோட்டக்கலை அலுவலரையோ, வங்கி கிளைகளையோ அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த தகவலுடைய பாடல் வருது கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம். இது சேவை செய்திகள் நிலை பண்பலை 102.6. அடுத்த தகவல் தூத்துக்குடி மாவட்டத்திற்கானது. விளையாட்டுத் துறையில் தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் சாதனை புரிந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் 2027 பத்ம விருதுகள் பெற விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவலை மாவட்ட ஆட்சித்தலைவர் தந்திருக்காங்க. பத்ம விருதுகள் தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் பல்வேறு துறைகளில் தலை சிறந்தவர்களாகவும் தனிநபராக சாதனை புரிந்தவர்களாகவும் இருக்கணும். அதாவது கலை, இலக்கியம், இசை, பெயிண்டிங், சிற்பத்திறன், ஃபோட்டோகிராஃபர், சினிமா ஆகிய துறையினர் தேசிய அளவில் தன் திறமைகளை நிரூபித்தவராக இருத்தல் வேண்டும். பொதுநல தொண்டு, தன்னார்வ தொண்டு, சாதி சமய தொண்டாற்றியவர்கள், பொதுமக்கள் சேவை, சட்டம், பொது வாழ்க்கை, அரசியல் ஆகியவற்றில் சேவை புரிந்தவர்கள், அறிவியல், பொறியியல், விண்வெளி ஆராய்ச்சி, நியூக்ளியர், தொழிற்சாலை, வங்கி, பொருளாதாரம் மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் சாதனை புரிந்தவர்கள், அறிவியல் ஆகிய துறைகளில் சாதனை புரிந்தவர்கள், அது மட்டும் இல்லாமல் நாட்டு வணிகம் இதில் சாதனை புரிந்தவர்கள், மருத்துவ ஆராய்ச்சி, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா, அலோபதி, இயற்கை வைத்தியம் இவற்றில் சாதனை புரிந்தவர்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தியவர்கள், கல்வி, பத்திரிகை, கல்வி கற்பித்தல், நாவல், கவிதை, பாடல், கல்விக்கான முன்னேற்ற சேவை ஆகியவற்றில் சாதனை படைத்தவர்கள், அரசாங்கத்தில் மேனேஜ்மெண்ட், நிர்வாகம் மற்றும் அரசாங்க மேம்பாடு அடைய செய்தவர்கள், விளையாட்டுத் துறையில் பன்னாட்டு தேசிய அளவில் பதக்கம் பெற்றவர்கள், மலையேற்றம், விளையாட்டுத் துறையை மேம்படுத்தியவர்கள், விளையாட்டினை ஊக்கப்படுத்தியவர்கள், பன்னாட்டு அளவில் போட்டிகளை சிறப்பாக நடத்தியவர்கள், பன்னாட்டு அளவில் யோகாவில் பதக்கம் பெற்றவர்கள்.

கொண்டிருக்கிறீர்கள். இந்திய கலாச்சாரம், மனித உரிமை நிலைநாட்டல், வன பாதுகாப்பு மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் காப்பாற்றுதல் போன்ற சாதனைகளை நிகழ்த்தியவர்களுக்கு பத்ம விருதுகள், அதாவது பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன் ஆகிய விருதுகள் இந்திய அரசால் வழங்கப்பட இருக்கு. அதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளையாட்டுத் துறையில் தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் சாதனை புரிந்தவர்கள் மட்டும் விண்ணப்பங்கள் மற்றும் இதர விவரங்களை awards.gov.in இந்த இணையதளம் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். தகுதியான நபர்கள் விண்ணப்பத்தினை இந்த இணையதள முகவரியில் 31/7/2026 விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் தந்திருக்காங்க. இணையதள முகவரி மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன், awards.gov.in. இப்போ இந்த தகவலோட பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம் நிலைப்பண்பலையோட. நிலைப்பண்பலை 102.6 நேயர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சி குறிப்புகள். நிலைப்பண்பலை 102.6 இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 8:05 குக்கு நேர்வு பாடல்கள், 9 மணிக்கு இடைவிடாத இசை மழை, 9:30 இலக்கிய சாரல், காவிரி பூம்பட்டின திரைக்கடலும் தமிழரின் வணிகமும், 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இனி நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் கவிதை ஏ சேகர் அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பி பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். கலை 8:02 வழக்கென்று வந்தால் நிரல் நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் 2026 விளையாட்டுப் போட்டிகளின் அவ்வப்போதைய நிலவரம், 8:50 தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று, பிரச்சனைகளை எதிர்கொள்வது சிறந்ததா, கடந்து போவது சிறந்ததா, பழகி போவது சிறந்ததா. நாளை ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு இது. நாளை காலை 10:02 சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகத்தின் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். 10:17 மனம் விரும்புவதே நேயர்களின் விருப்பப்பாடல் இடம்பெறும் நிகழ்ச்சி. 11:02 மணித்திருநாடு, நாளைய மணித்திருநாடு தர காத்திருக்கிறது தேங்காய்பட்டினம் கடற்கரை குறித்த தகவல்கள். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே, வீட்டில் தனியாக இருக்கும் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டியவை. 1 மணிக்கு நலம் தானா, பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். 1:05 நலம் தானா பாதமே நலமா, 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 1963 வெளிவந்த திரை இசை பாடல்கள் இடம்பெறும். 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள்.

8:05 குக்கு 9 மணிக்கு இடைவிடாத இசைமழை. 9:30 இலக்கிய சாரல். எழுத்தாளர் சைகுதம்பி பாவலர் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரை குறித்த ஒரு நினைவலை. 10:00 சுகமான ராகங்கள். நேர்கள் இதுவரை கேட்டது.

அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பு. நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அட்டகாசமான அறிவியல் தகவல்களை அள்ளித்தரக்கூடிய அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் தகவல் என்ன அப்படின்னா, வயதான செல்களை அகற்றக்கூடிய ஒரு புதிய மருத்துவ ஆய்வு அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு. டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டெட் செல்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது உடம்பை விட்டு அப்படிங்கிறத செய்யக்கூடிய ஒரு ஆய்வு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம உடம்பில் வயதாகி செயலிழந்த செல்கள் காலப்போக்கில் உடம்பில் ரொம்ப தேங்கி அதுவே முதுமையையும் நோயையும் வேகப்படுத்துது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இந்த செயலிழந்த செல்களை மட்டும் அழிக்கக்கூடிய புதிய மருந்துகளை உருவாக்கி ஆய்வு செஞ்சுட்டு வராங்களாம். இது மூலமாக ஆரோக்கியமான ஒரு முதுமையை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கு. மனிதர்களோட ஆயுட்காலத்தை மட்டுமில்லை, ஆரோக்கியமான வாழ்க்கை காலத்தையும் நீட்டிக்க இந்த புதிய அறிவியல் ஆய்வு முயற்சி செஞ்சிட்ருக்கு. இந்த முயற்சி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கியமான முதுமை கிடைக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகவும் அது இருக்குது. சரி, இப்போ பாடல் வருது. மின்சார கண்ணா திரைப்படத்தில் இந்த பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நிலையை தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வருதான். அது மட்டும் இல்லை, எந்த பகுதியில் மரங்கள் அதிகமாக வெட்டப்படுது, எந்த பகுதியில் புதிய மரங்கள் வளருது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாகவும் பதிவு செஞ்சிட்ருக்கான். சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு இந்த விண்வெளி தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த தகவலோட பாடல் வருது மேட்டுக்குடி திரைப்படத்தில் இருந்து.

நேரம் 7:08 இணைஞ்சிருக்கீங்க. இது நிலை பண்பலை 102.6. அடுத்த அறிவியல் தகவல் என்ன அப்படின்னா, மரங்களை எண்ணக்கூடிய செயற்கைக்கோள்கள் இருக்குது அப்படிங்கிற தகவல் தான். இன்றைக்கி விண்வெளியில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் பூமியில் இருக்கக்கூடிய காடுகளுடைய

கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 அறிவியல் தகவலோட இனிமையான பாடல்களும் உலா வந்துட்டுருக்கு. அடுத்த அறிவியல் தகவல் என்ன அப்படின்னா, பேசாமல் பேச வைக்கக்கூடிய மூளை தொழில்நுட்பம் பற்றினது தான். பேசக்கூடிய திறனை இழந்தவங்களுடைய மூளையில் உருவாகக்கூடிய சிக்னல்களை கம்ப்யூட்டர் மூலமாக வாசித்து அதை வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்துட்டு வருதான். எதிர்காலத்தில் இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பேச முடியாதவங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையாக அமையலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கருதுகிறாங்க. மனித மூளைக்கும் கணினிக்கும் இடையிலான தொடர்பு தான் இந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மகத்துவமான விஷயம். இது ஒரு புதிய அத்தியாயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பாடல் வருது உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 7:20 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த அறிவியல் தகவல் என்ன அப்படின்னா, கடல் பாசியிலிருந்து எதிர்கால எரிபொருள் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, கடலில் வரக்கூடிய ஒரு சில வகை பாசிகளை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய உயிரி எரிபொருளை உருவாக்கக்கூடிய ஆய்வுகள் அப்படிங்கிறது இப்போ நடந்துகிட்ருக்கு. இது எதிர்காலத்தில் பெட்ரோல் டீசலுக்கான மாற்று எரிபொருளாக வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கடலே நாளைக்கு சுத்தமான எரிசக்தியினுடைய களஞ்சியமாக இருந்தால் கூட ஆச்சரியத்திற்கு இல்லை அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய கூற்றாக இருக்குது. இப்போ இந்த தகவலோட பாடல் வருது. பிஸ்தா திரைப்படத்திலேருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

இணைந்திருக்கிறது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6ல் அறிவியல் தகவலோட இனிமையான பாடல்களும் உலா வந்துட்டுருக்கு. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, கொசுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய மரபணு அறிவியல் ஆராய்ச்சி தான். டெங்கு மலேரியா போன்ற நோய்களை பரப்பக்கூடிய இந்த கொசுக்களினுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக அதோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நோக்கில் மரபணு தொழில்நுட்பங்கள் குறித்து உலகம் முழுக்க ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருதான். நோய்களை தடுக்கிறதுல இந்த மரபணு அறிவியல் அப்படிங்கிறது முக்கிய ஆயுதமாகவே உருவெடுத்துட்டு வருது. இந்த இனப்பெருக்கத்தை தடை பண்ணியாச்சு அப்படின்னா இந்த கொசுக்கள் உருவாகிறது அப்படிங்கிறது அடியோடையே நின்று போயிடும். இந்த ஆராய்ச்சி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா இது அறிவியல் உலகில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் இப்போ சூப்பரான பாடல் வருது. பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நிலை பண்பலை 102.6.

கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் அறிவியல் தகவல்களோட இனிமையான பாடல்களும் உலா வந்துட்டுருக்கு. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம அணியக்கூடிய இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயே வந்து இப்போ தூக்கத்தை அளவிடக்கூடிய அந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த முன்னேற்றம் தான் அறிவியலுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஒரு மனிதனுடைய தூக்கம், ஒரு நாளைக்கு அவர் எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கிறார் அப்படிங்கிறடைய சராசரியை கணக்கிட்டு அதன் மூலமாக அவருக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கான அந்த வாய்ப்பு இப்போ உருவாக்கியிருக்கு. நல்ல தூக்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய மருத்துவ குறியீடாக மாறியிருக்குது. இதோட இதய நலம், மனநலம், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இது மருத்துவர்களுக்கு மிக உதவியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கீங்க, அந்த தூக்கத்தோட தரம்

எவ்வளவு நேரம் ஆழ்ந்து தூங்கியிருக்கீங்க, இது போன்ற தகவல்களை எல்லாம் அந்த துல்லியமாக அந்த மின்னணு சாதனங்கள் அளவிடுது அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் தகவல். இப்போ இந்த தகவலோட ஒரு அருமையான பாடலும் வருது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து தெரிஞ்சிருங்க. பாடல் உன்னை கூட என்னை தருவேன் திரைப்படத்திலிருந்து.

கூட நிலநடுக்கத்தை முழுமையாக முன்னறிவிக்க முடியாவிட்டால் கூட நில அதிர்வு தரவுகளை செயற்கை நுண்ணறிவு மூலமாக விரைவாக ஆய்வு செஞ்சு சில வினாடிகளுக்கு முன்பே எச்சரிக்கை வழங்கக்கூடிய அமைப்புகள் பல நாடுகளில் பயன்படுத்தப்படுது. இது இப்போதைக்கு சோதனை முறையில் தான் இருந்தால் கூட இந்த சில வினாடிகள் கிடைச்சா கூட நிறைய ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த அறிவியல் உலகம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு உண்மை. இந்த தகவலோடு இப்போ பாடலும் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேரம் 7:38 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நிலநடுக்கத்தை முழுமையாக கண்காணிக்கக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு கண்டறிஞ்சிருக்காங்களா விஞ்ஞானிகள். இது இப்போ துவக்க நிலையிலே இருந்தால்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 7:45 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது நெல்லை பண்பலை 102.6. அடுத்த தகவல் அப்படிங்கிறது அறிவியல் தகவல். என்ன அப்படின்னா, ஒலியை பயன்படுத்தி பொருட்களை நகர்த்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. மிக வலிமையான ஒலி அலைகளை பயன்படுத்தி சிறிய பொருட்களை தொடாமலேயே நகர்த்தக்கூடிய அக்கோஸ்டிக் லெவிடேஷன் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வந்துட்டே இருக்கான். இது வந்து மருந்து தயாரிப்பு மற்றும் நுண்ணிய ஆய்வுகப் பணிகளில் எதிர்காலத்தில் அதிகமாக பயன்படும் அப்படிங்கிறத அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. சில நேரங்களில் கைகளால் அல்ல, ஒலி அலைகளால் கூட பொருட்களை நகர்த்த முடியும் அப்படிங்கிற சாதனையை இந்த விஞ்ஞானிகள் நிகழ்த்தியும் காட்டியிருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் இன்னும் மேலும் வளரும்போது ஆய்வகப் பணியில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன நடந்தோம், நல்லதாக நடந்தால் நல்லாயிருக்கும். இப்போ சூப்பரான பாடல் வருது, பாடலை கேளுங்க. உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்தில் இருந்தேன்.

எஃப்எம் ரெயின்போ 102.6ல கேட்டுட்ருக்கிறீங்க அறிவியல் தகவல்கள். இப்போ நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வர காத்திருக்கு. பாம்பே திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கான தண்டனையை அதிகரிப்பதற்கான அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான கடுமையான பிரிவுகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென மாநிலம் தோறும் விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளின் விசாரணையை 2 மாதங்களுக்குள் முடிப்பதை கட்டாயமாக்குவதற்கான அம்சங்களும் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 6 கோடிக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக தூர்தர்ஷன் செய்தி இணையப்பக்கத்தில் வெளியான செய்தியையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 12 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் எடுத்துரைத்தார். பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். இதற்கான நிதி ஒதுக்கீடும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2014 ஆம் ஆண்டு 39,200 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 1,20,389 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நந்தனத்தில் உள்ள மெட்ரோ தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயிலிலும் முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகள் செலுத்த வேண்டிய நில வரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக இந்த கூட்டத்தில் பாமக தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாசும், பொதுச் செயலாளராக திரு வடிவேல் ராவணனும், பொருளாளராக திருமதி திலகபாமாவும் மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கென சட்டத்திருத்த மசோதாவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டுவர தவேக அரசு முடிவு செய்துள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் சட்டவிரோத மதுபான விற்பனையை அதிகரிக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதுபான கடைகளை படிப்படியாக மூடும் நடவடிக்கைகளை தவேக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றங்கள் மற்றும் மகளிர் நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. பாலியல் குற்ற வழக்குகளின் விசாரணையை தேவையின்றி ஒத்திவைக்கக்கூடாது என்று தலைமை பதிவாளர் நீதிமன்றங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர்.

காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்னி 4வது இடத்தையும் சுயாஷ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தஜீந்தர்பால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் சாக்ஷி சௌத்ரி மற்றும் அருந்ததியும், ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் அங்குஷ் நரேந்தர் மற்றும் சச்சின் சிவாஜும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் மெஃபல் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா புனாச்சா ஈக்வடாரின் கொன்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மன்னேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பர்களுக்கு இனிய இரவு வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. உங்கள் ஆசை பாடல்கள் காற்றலைகளில் கவிப்பாடும் நேரமா இது குக்கு நேர்வு பாடல்கள் நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் வழியா நேர்கள் பாடல்களை விரும்பி கேட்கலாம். அதற்கான வாட்ஸ்அப் எண்கள் 9443 6074 9434 3 3 6 0 7 9 4. இதுதான் இந்த வாட்ஸ்அப்கான எண்கள். இந்த எண்கள் நீங்கள் குரல் பதிவும் அனுப்பலாம், குறுஞ்செய்தியும் அனுப்பலாம். குரல் பதிவு பண்ணி அனுப்பும்போது பின்பகுதியில் இறைச்சல் இல்லாமல் தெளிவாக பதிவு செஞ்சு என்ன திரைப்படம், என்ன பாடல், யார், எங்கிருந்து விரும்பி கேட்குறீங்க அப்படிங்கிறத குறிப்பிட மறந்துடாமல் குரல் பதிவு செஞ்சு அனுப்புங்க. நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். முதல் பாடல் யாருக்காக அப்படின்னா வெங்கடேஸ்வரபுரம், பாலகிருஷ்ணன், மகேஸ்வரி இவங்களுக்காக தான் பாடல் வருது.

0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் யார் அப்படிங்கிறது அவர் குரல் பதிவு மூலமாக கேட்டலாமா?
1: வணக்கம், நான் மேலப்பாண்டவர் மங்கலம், பத்திரகாளியம்மன் கோவில் தெரு, ஆறுமுகசாமி. எனக்கு பாஞ்சாலங்குறிச்சி படத்திலிருந்து ஆத்தோரும் தோப்புக்குள்ள அத்தான சந்திக்கத்தாசை வச்சே இந்த பாட்டை தாருங்கள். நன்றி, வணக்கம்.
0: அவருக்காக பாடல் ஏதோ காற்றலைகள்ல.

நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கீங்க. குக்கு நிகழ்ச்சி நேர்கள் வாட்ஸ்அப் வழியாக பாடல்களை விரும்பி கேட்கலாம். அதற்கான எண்கள் 9443360794. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் யார்கிட்ட இருந்து அப்படின்னா, கிளாக்களும் வளர்மதி இவங்களுக்காக பாடல் வருது. ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து.

நேரம் எட்டு மணி 26 நிமிடம் இணைந்திருக்கிறோம். இது நிலை பண்பலை 102.6 குக்கு நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சேர்வைக்காரன் பட்டி சிவா தர்ஷிகா இவங்களுக்காக வருது. என்ன திரைப்படம் அப்படின்னா கன்னத்தில் முத்தமிட்டாள் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் எட்டு மணி 33 நிமிடம் இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது குக்கு நிகழ்ச்சி நிலைப்பண்பலை 102.6. அடுத்த பாடலுக்கான விருப்பம் யார் எங்கிருந்து அப்படிங்கறத அவர் குரல் பதிவு மூலமாவே கேட்டலாமா?
1: கிராமத்து அத்தியாயம் என்ற திரைப்படத்தில் இருந்து. ஆத்து மேட்டுல ஒரு பாட்டு கேக்குது என்ற பாடலை அதிர்வணக்கத்தோடு

நேரம் 8:38. இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது குக்கு நேரிருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் பாடல்களை விரும்பி கேட்டுட்ருக்கிறாங்க. அதற்கான எண்கள் 9443363 6 0 7 9 4. நேர்களே, 9 மணிக்கு இடைவிடாத இசைமழை, அதனை தொடர்ந்து நீங்கள் கேட்கலாம் 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது காவிரி பூம்பட்டின திரைக்கடலும் தமிழரின் வணிகமும் அப்படிங்கிற தலைப்பில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா, சாயர்புரம் கண்ணன், ஆதிலக்ஷ்மி, செல்வகணபதி, முத்து மகேஸ்வரி இவங்களுக்காக பாடல் வருது. கண்ணன் வருவான் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:44 இணைந்திருக்கிறோம். இது குக்கு நிகழ்ச்சி நெல்லை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் காவூர்லிருந்து முருகன். அவருக்காக பாடல் வருது பார்வை ஒன்றை பொதுமே திரைப்படத்திலிருந்து.

0: குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6 குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க யார் அப்படிங்கறத அவங்க குரல் பதிவு மூலமாக கேட்டலாமா?
1: வணக்கம் சார், பொன்னுமணி படத்திலிருந்து நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு பாடல் வேண்டும், பத்மாவதி ஊர்மணி இளகியான்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி நிலைப்பன்மலை 102.6 குக்கு நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பாளையங்கோட்டையிலிருந்து பி எம் ராமச்சந்திரன், அவருக்காக பாடல் வருது சதிலீலாவதி திரைப்படத்திலிருந்து.

ஒன்பது மணி முதல் 9:30 வரை நேயர்கள் கேட்கலாம் இடைவிடா இசை மழை. நேரம் 9 மணி.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வாசமாய் இது
2: எஃப்எம் ரெயின்போ 102.6 இடைவிடா இசை மழை.
3: அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே, சந்தேகம் உனக்கு.

0: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வாசமாய் இது
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 இடைவிடா இசை மழை.
2: எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.

நேரம் 9:30. இணைந்திருக்கிறோம் இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தமிழ் இலக்கியங்களின் இனிமையையும் பெருமையையும் உங்களிடம் கொண்டு வரும் இலக்கிய சார நிகழ்ச்சி. இன்றைய இலக்கிய சார நிகழ்ச்சி என்ன தர காத்திருக்கிறது? காவிரி பூம்பட்டினத்தின் திரைக்கடலும் தமிழரின் வணிகமும் என்ற தலைப்பில். கடல் இந்த ஒரு சொல்லுக்குள் எண்ணற்ற கதைகள் உறங்குகின்றன. சிலருக்கு அது எல்லை, சிலருக்கு அது பயணம், ஆனால் தமிழர்களுக்கு அது வாழ்க்கை, அது வளம், அது உலகத்தை இணைத்த பெருவழி. அந்த பெருவழியின் பொற்கதவாக விளங்கியது காவிரி பூம்பட்டினம். காவிரி தன் இனிய நீரை கடலிடம் ஒப்படைத்த இடத்தில் உருவான அந்த புகார் நகரம் தமிழரின் வணிக வளத்தையும் உலக பார்வையையும் பண்பாட்டு உயர்வையும் ஒரு சேர உலகறிய செய்தது. பட்டினப்பாலை புகாரை பாடும்போது ஒரு நகரத்தை பற்றி பாடவில்லை, கடலை நம்பிக்கையாக கொண்ட ஒரு நாகரிகத்தை பாடுகிறது. அலைகளோடு பொருட்கள் மற்றும் பயணிக்கவில்லை. தமிழரின் பண்பாடும் நேர்மையும் வணிக நெறியும் உலகம் முழுவதும் பயணம் செய்தன. அதனால்தான் காவிரி பூம்பட்டினத்து திரைக்கடலும் தமிழரின் வணிகமும் என்பது ஒரு வரலாற்று தலைப்பு மட்டுமல்ல, உலகை நோக்கி விரிந்த தமிழரின் மனப்பரப்பை பேசும் இலக்கிய பெருமையும் கூட.

0: இன்னும் தெரிந்து கொள்வோம், தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா,

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ் வாணி, திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை. 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். காவிரி பூம்பட்டினத்து திரைக்கடலும் தமிழரின் வணிகமும், இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி இலக்கிய சாரல் நிகழ்ச்சி உலாவர ஆரம்பிச்சிருக்கு. காவிரி பூம்பட்டினத்தை பற்றி பல நூல்கள் பேசியிருக்கின்றன. அது பட்டினப்பாலை காவிரி பூம்பட்டினத்தை பற்றி பேசும்போது நம் மனதில் முதலில் தோன்றுவது அதனுடைய துறைமுகம்தான். அங்கே கடல் அலைகள் மட்டும் வந்து போகவில்லை, உலகின் பல பகுதிகளிலிருந்து வந்த கப்பல்களும் வந்து போயிருக்கின்றன. அந்த கப்பல்களோடு புதிய மனிதர்களும் வந்திருக்கிறார்கள், புதிய மொழிகளும் வந்திருக்கின்றன, புதிய நட்புகளும் மலர்ந்திருக்கின்றன. அதனால்தான் பட்டினப்பாலை பூம்புகாரை ஒரு வணிக நகரமாக மட்டும் பார்க்கவில்லை, உலகமே வந்து சந்தித்த நகரமாக பார்க்கிறது. தமிழர்கள் கடல் வழியாக அனுப்பியது பொருட்களை மட்டுமல்ல, தங்களுடைய நம்பிக்கையையும் நேர்மையையும் விருந்தோம்பலையும் சேர்த்தே அனுப்பினார்கள். அதனால்தான் தமிழர்கள் வணிகம் லாபத்தால் மட்டுமல்ல நற்பெயராலும் வளர்ந்தது. ஒரு விஷயத்தை இங்கே நாம் கவனிக்க வேண்டும். வணிகம் செழித்த இடத்தில் பண்பாடும் செழித்திருக்கிறது. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு காவிரி பூம்பட்டினம். அதனால்தான் சங்க இலக்கியங்கள் அந்த நகரத்தை இவ்வளவு அன்போடு பாடியிருக்கின்றன.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸிலும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பிலும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சார் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது காவிரி பூம்பட்டினத்து திரைக்கடலும் தமிழரின் வணிகமும் என்னும் தலைப்பில். காவிரி பூம்பட்டினத்தை நாம் மனதில் நினைத்தாலே நமக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகம் முழுவதும் தமிழர்களுடைய பெயர் எப்படி பரவியது என்றுதான். அதற்கான பதிலை நமக்கு சொல்கிறது பட்டினப்பாலை. அந்த பாடல் புகாரின் செல்வத்தை எண்ணி பட்டியலிடவில்லை, அதன் துடிப்பை நமக்கு காட்டுகிறது. கடல் வழியாக வந்த கப்பல்கள், கரையில் காத்திருந்த வணிகர்கள், அங்காடிகளில் குவிந்த பொருட்கள், இவை அனைத்தும் ஒரே செய்தியைத்தான் நமக்கு சொல்கின்றன. கடலை தமிழர்கள் வெறும் எல்லையாக மட்டும் பார்க்கவில்லை, உலகத்தை இணைக்கும் பாதையாக பார்த்தார்கள். அதனால்தான் காவிரி பூம்பட்டினம் தமிழரின் வணிக மையமாக மட்டுமல்ல, உலக மக்களை வரவேற்ற பண்பாட்டு மையமாகவும் விளங்கியிருக்கிறது. இந்த உணர்வை இன்னும் நமக்கு அழகாக காட்சிப்படுத்துகிறது சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டம். புகாரின் வீதிகளில் மக்கள் நடமாட்டமும் துறைமுகத்தில் கப்பல்களின் வருகையும் அங்காடிகளின் பரபரப்பும் உயிரோட்டத்துடன் விரிகின்றன. இலக்கியங்கள் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான், காவிரி பூம்பட்டினம் செல்வத்தால் உயர்ந்த நகரம் என்பதற்கும் மேலாக உலகத்தை தனது உள்ளத்தால் வரவேற்ற தமிழரின் நகரம் என்பதுதான் அதன் உண்மையான பெருமை.

நேரம் 9:48 இணைந்திருக்கிறோம். இது இலக்கிய சாரல். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். காவிரி பூம்பட்டினத்து சிறைக்கடலும் தமிழரின் வணிகமும் இந்த தலைப்பில் உலா வந்து கொண்டிருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி. காவிரி பூம்பட்டினத்தின் பெருமையை பேசும்போது சிலப்பதிகாரத்தை நினைக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் இளங்கோவடிகள் புகாரை ஒரு நகரமாக பார்க்கவில்லை, உயிரோட்டம் நிறைந்த உலக நகரமாக காட்டுகிறார். கண்ணகியும் கோவலனும் வாழ்ந்த அந்த புகார் கடற்கரையில் அமைந்த ஒரு துறைமுகம் மட்டுமல்ல, அங்கே அலைகளோடு சேர்ந்து உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்த கப்பல்களும் கரையை தொட்டன. அந்த கப்பல்களில் வந்தது வணிகப் பொருட்கள் மட்டுமல்ல, புதிய உறவுகளும் புதிய பண்பாடுகளும். சிலப்பதிகாரத்தில் வரும் வீங்குநீர் வேலி உலகு என்ற தொடர் கடலால் சூழப்பட்ட உலகில் சோழ நாட்டின் புகழ் பரவியிருந்த பெருமையை நமக்கு உணர்த்துகிறது. அதனால்தான் காவிரி பூம்பட்டினம் ஒரு துறைமுகம் என்று மட்டும் சொன்னால் அது முழுமையல்ல. உலக வணிகத்தின் கதவுகளை தமிழர்களுக்காக திறந்த நகரம் என்று சொன்னால்தான் அது முழுமை பெறும். இன்று அந்த நகரம் காலத்தின் மாற்றங்களால் மறைந்திருக்கலாம், ஆனால் பட்டினப்பாலையும் சிலப்பதிகாரமும் இருக்கும் வரை காவிரி பூம்பட்டினமும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் வரலாறு சில நகரங்களை நினைவில் வைத்திருக்கும், இலக்கியம் சில நகரங்களை என்றும் உயிரோடு வைத்திருக்கும்.

இலக்கியத்தின் இனிமையை பேசிக் கொண்டிருக்கிறது இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது காவிரி பூம்பட்டினத்து திரைக்கடலும் தமிழரின் வணிகமும் எனும் தலைப்பில் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. தமிழர்களின் கடல் வணிகத்தை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் உலக நாடுகளோடு வணிகம் செய்தார்கள், ஆனால் தங்கள் பண்பாட்டை ஒருபோதும் இழக்கவில்லை. அதனால்தான் சங்க இலக்கியங்கள் பூம்புகாரை பற்றி பேசும்போது செல்வத்தை மட்டும் பெரிதுபடுத்தவில்லை, அந்த செல்வத்தை உருவாக்கிய மனிதர்களையும் பண்பையும் சேர்த்தே பேசியிருக்கின்றன. பட்டினப்பாலை நமக்கு சொல்லும் பூம்புகார் பொருட்கள் வந்து குவிந்த நகரம் மட்டுமல்ல, பல மொழிகள் ஒலித்தாலும் மனிதநேயம் மட்டும் ஒரே மொழியாக இருந்த நகரம். அதுவே தமிழரின் வணிகத்தின் தனி சிறப்பு. லாபம் தேடிய வணிகம் அல்ல அது, நம்பிக்கையை விதைத்த வணிகம். அதனால்தான் கடலை கடந்தும் தமிழரின் நற்பெயர் பரவியது. இன்று காவிரி பூம் பட்டினத்தின் பெருமையை தமிழ் இலக்கியங்களின் பக்கங்களில் இன்னும் நாம் உணர முடிகிறது. அதனால்தான் காவிரி பூம்பட்டினம் என்பது வரலாற்றில் ஒரு நகரம் மட்டுமல்ல, தமிழரின் உலக பார்வைக்கு என்றும் அழியாத அடையாளம். காவிரி பூம்பட்டினம் இந்த பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் நம் நினைவுக்கு வருவது ஒரு நகரம் அல்ல, தமிழரின் உலக பார்வை. சங்க இலக்கியங்கள் அதை பாடியுள்ள விதம்,

பட்டின பாலை அதன் வணிகச் செழிப்பை நமக்கு காட்டுகிறது. சிலப்பதிகாரம் அதன் வாழ்விகளை நம் கண்முன் நிறுத்துகிறது. இவை இரண்டையும் படித்த பிறகு காவிரி பூம்பட்டினம் என்பது ஒரு துறைமுகம் மட்டுமல்ல, தமிழர் நாகரிகத்தின் திறந்த வாசல் என்பதும் புரிகிறது. கடலை வென்றவர்கள் பலர் இருந்திருக்கலாம், ஆனால் கடலை நட்பாக்கி உலகத்தை உறவாக்கியவர்கள் தமிழர்கள். அதனால்தான் அவர்களின் வணிகம் பொருளாதார வளர்ச்சியை மட்டுமல்ல, பண்பாட்டு வளத்தையும் உலகிற்கு எடுத்து சென்றது. காலத்தின் ஓட்டத்தில் காவிரி பூம்பட்டினம் கடலுக்குள் மறைந்திருக்கலாம், ஆனால் தமிழ் இலக்கியங்களில் அது இன்னும் அலைகளின் ஓசையோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த பெருமையை நினைவில் நிறுத்தி தமிழரின் கடல் நாகரிகத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வோம். நிகழ்ச்சி நிறைவு பாடல் இதோ காற்றலைகளில்.

0: சத இலக்கிய சரல். நேரம் 10 மணி. இணைந்திருக்கிறது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1193 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆசை பாடல்களின் அரங்கேற்றமாய் ஒலிக்க காத்திருக்கிறது. சுகமான ராகங்களில் நீங்களும் கலந்து கொள்ள அழைக்கலாம். இந்த எண்களில் 0462-256-1132 மற்றும் ஒரு இலக்கம் 256-1133. சுகமான ராகங்களில் இணையும் முதலாவது நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராணி கேங்க. நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறோம்மா, சொல்லுங்கம்மா. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
1: எனக்கு அபூர்வ ராகங்கள் பாடுறேன்.
0: உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சி கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1193 கிலோ ஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். சுகமான ராகங்களில் இதமாய் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ. ஹலோ சார். ஹலோ.
0: வணக்கங்க. வணக்கம்.
1: தென்காசி மாவட்டத்துல.
0: தென்காசி மாவட்டத்துல எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? கடையாலூட்லேருந்து. ரொம்ப பதட்டமாக பேச வேணாம், இயல்பாக பேசலாம்.
1: ஆ சரி சார்.
0: சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க லிங்கதுரை சார்?
1: ஆ நல்லா இருக்கு சார்.
0: சொல்லுங்கள் சார், இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: இந்த மஞ்சோரட்டில் மாமே பேர பச்சை குச்சி.
0: சரிங்க சார், உங்களுக்காக இந்த பாடல் கொடுத்துடலாமா?
1: ஆ சரி சார்.
0: இதான் முதல் முறை பேசுகிறீங்க இல்லையா?
1: மது மாதம் பேசுகிறேன்.
0: சரிங்க. சரிங்க, தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நன்றி சார் உங்களுக்காக பாடல் ஏதோ காட்டலைகள்ல.
1: சரி சார்.

0: செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன். நிறம் 10:15 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்களில் அடுத்ததாக வரும் அன்பு உள்ள வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: திருச்செந்தூர்லேருந்து ராதா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: நன்றி நிகழ்ச்சியில
0: கலந்துகிட்டதுக்கு.

0: நேரம் 10:20 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். இதன்களில் 0462-2561-1332 மற்றும் ஒரு இலக்கம் 2561-1333. சுகமான ராகங்களில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திகட்டாத அப்படியே நிகழ்ச்சியில வழங்கி கொண்டு இருப்போம் எங்க அன்பு அறிவிப்பாளருக்கு. வணக்கம்.
0: வணக்கம், சொல்வது யார்?
1: கேட்டுதானே இருந்து மாறி சார்.
0: இடையார் தவணை இல்லையா? அது எந்த ஊர் பக்கத்துல இருக்குமா? அது
1: சரண்ட பக்கத்துல இருக்கு சார்.
0: சரண்ட பக்கத்துல இருக்கு. சரிங்கம்மா, சொல்லுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
1: பூக்கள் விடும் தூது படத்துல இருந்து மூங்கில காட்டு வரும் அந்த பாட்டு சார்.
0: உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாமா?
1: சரி சார்.
0: நன்றிமா நிகழ்ச்சியை கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி சார்.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்களில் அடுத்து வரும் அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: இளந்தப்பட்டியிலேருந்து கோமதி பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்குறீங்க?
1: தேவர் மகன் படத்துலேருந்து இஞ்சி இடுப்பழகி அந்த பாட்டு.
0: உனக்காக அந்த பாடல் கொடுத்துடலாமா?
1: ஆ ஓகே சார், தேங்க் யூ.
0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி.
2: இஞ்சி இடுப்பழக மஞ்சச்சவா பழக

0: நேரம் 10:32. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1897 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்க நினைக்கும் அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: சின்னத்தம்பி பாடத்துல இருந்து நீ எங்கே.
0: உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாம் சார். நன்றி நிகழ்ச்சியில் வந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.

0: சுகமான ராகங்கள் தான் கேட்டிருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்களில் அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: அன்பான அன்பருக்கு கணேஷ் சார் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: மதுரையில இருந்து உங்கள் அந்த ஸ்னேஹன்.
0: சொல்லுங்க சார், நீங்க நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கறீங்க?
1: அண்ணா நகர் முதல் தரசா. அது சந்திரபுஷன் இசையில குரல் கொடுத்திருப்பாங்க. மலேசியா வாசன் அண்டு வாணிஜெயராம். இந்த பச்சை கிளின்னு ஆரம்பிக்கிறது அந்த பாடல் சார். நன்றி சார். தேங்க்யூ.
0: நன்றி சார். உங்களுக்காக பாடல் ஏதோ காட்டலைகள்ல.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பிலும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். சுகமான ராகங்களில் அடுத்ததாக இணையும் அன்பு நேயர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? உடையாமொழியிலேருந்து பழனிசார் பேசுறீங்க. சொல்லுங்க சார், நீங்க நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: சார், எனக்கு வந்து ஒருநிலை ராகத்தில் இருந்து கடவுள் வாசம் கோவில் கற்பித்தி.
0: உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாமா சார்?
1: சார், கொடுத்துடலாம் சார்.
0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டது.
1: நன்றி சார், நன்றி.

0: சுகமான ராகங்கள்ல அடுத்ததா பாடல் கேட்க வரக்கூடிய அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம்.
1: நாகர்கோவில் புண்ணிய நகர் ஜெய் ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: படம் வந்து முத்தான முத்தலுவை. அத பாடல் வந்து கவிஞர் வாரி இசை விமர்சித்தனர் பாடியபடி சுப்பாசன்யம்
0: உங்களுக்காக பாடல் வருது சார். நன்றி நிகழ்ச்சி கண்டுகிட்டதுக்கு.
1: ரொம்ப நன்றி.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102 புள்ளி 6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைக்கும். அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார்
1: பேசுறீங்க?
0: உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. யார் பேசுறீங்கன்னே சொல்லல. சரிங்கம்மா, உங்களுக்காக பாடல் இதோ.
1: நன்றி
0: நன்றி நன்றி.

0: சுகமான ராகங்களை அலங்கரிக்க வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: அன்பு தோழர் மணிமுத்தார் கணேஷ் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிப்பான இரவு வணக்கம் சொல்வது தென்காசி மாவட்டம் பவர் சத்திரம் புஷ்பலதா துரைமணி. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோமா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நாங்களும் சூப்பரா இருக்கோம், செம்மையா இருக்கும்.
0: மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: ஊர் விட்டு ஊர் வந்து படத்துல இருந்து தானா வந்த சந்தனமே ஒன்னு
0: இந்த பாடலை கொடுத்துடலாமா?
1: ஆ
0: நன்றி நிகழ்ச்சியில் வந்துகிட்டதுக்கு.

0: நெல்லை பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். சுகமான ராகங்களின் நிறைவு பாடலை கேட்க வரும் அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் சார்? யார் பேசுறீங்க சார்?
1: சிவமுருகன் காயில் போட்டணும்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கறீங்க?
1: கும்பகார தங்காய படத்துல இருந்து தென்றல் காற்றே தென்றல் காற்றே செய்தி ஒண்ணு கேளு, அந்த பாடல் சார்.
0: உங்களுக்காக பாடல் ஏதோ காற்றலைகள்ல

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:50 இதே அலைவரிசையில் இனிதே ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேரம் 11:18. எஃப்எம் கோல்டு 100.1 தொடர்வது திரை கானம். துவக்கமாக சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலாவின் குரலில் பாடல்.

11:22 ஆகுது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல் நம் நாடு திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து பி. சுசீலா மற்றும் ஜமுனா ராணி பாடிய பாடல் இரு கோடுகள் திரைப்படத்திலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 12:11. சென்னை வானொலியின் 100.1 MHz எஃப்எம் கோல்டில் தொடர்வது இரவின் மடியில். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஜீன்ஸ் திரைப்பட தொகுப்பிலிருந்தும் அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்தும் பாடல்கள் கேட்கிறோம். முதலாவதாக ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் 12:47. இரவின் மடியில் நிகழ்ச்சியில் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடல் கேட்டோம். தொடர்ந்து அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பாடல்.
1: Come on, clap!

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நிகழ்ச்சியின் முதல் தொகுப்பாக இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க வைக்கிறோம். டி.எம். சவுந்தரராஜன், பி. சுசீலா, சிவாஜி கணேசன், சரோஜா தேவி நடித்த பாடல். டி.எம். சவுந்தரராஜன் பாடிய குரலில் ஏ.எல். ராகவன், எல்.ஆர். ஈஸ்வரி மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம். பறவைகள்

நேரம் 1:51. நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்த படத்தொகுப்பு நானும் ஒரு பெண் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில் பாடல்.

0: நேரம் 1:55. எஃப்எம் கோல்டு 100.1 வழங்கும் நினைவில் என்றவை நிகழ்ச்சியின் இன்றைய நிறைவை தரக்கூடிய பாடலாக நானும் ஒரு பெண் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில் பாடல்.
1: Left, right, about, go!

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் சொல்லத்தான் நினைக்கிறேன், கௌரவம், சூரியகாந்தி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்திலிருந்து பாடல்கள்.

கேட்ட சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, எல் ஆர் ஈஸ்வரி, பி சுசீலா ஆகியோர். நிகழ்ச்சியில் அடுத்து கௌரவம் படத்திலிருந்து பாடல்கள்.

ஒலித்த கௌரவம் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து சூரியகாந்தி படத்திலிருந்து பாடல்கள்.

0: What happened to her?
1: கணவன் கிழித்த கோட்டை கடந்து அறியாள் அடியே.

0: Earlier, Murali Sri Shankar became the country's first double medalist in Commonwealth Games with a long jump silver. The other Indian in the competition, Lokesh Satyanathan, finished fifth with a best jump of 7.97 meters achieved in his opening attempt. With this, India's tally, medal tally is 15, comprising 3 gold, 9 silver and 3 bronze. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 3:10. சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 மெகா ஹெச் பண்பலையில் தொடர்வது இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அவர்களின் ஷெனாயிஸை கேட்கலாம்.

நேர்களே, இன்றைய இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அவர்களின் ஷெனா இசை, பண்டிட் ஜெகதீஷ் பிரசாத் அவர்களின் பாட்டு ஆகியவை கேட்டோம். சில நொடிகளில் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று மூஞ்சூர்பேட்டை எம் கே பழனி அவர்களின் நகஸ்வர இசை கேட்கலாம். முள்ளன்றம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். முதலில் நீதயராதா, வசந்த பைரவி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ரூபகத்தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மூஞ்சூர்பேட்டை எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சதாபாலய ராகம் மோகனம், ஆதிதாளம், ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பாய் ஆஷீஷ் பி. இப்ராஹிம். தி லோக் சபா ஹேஸ் பாஸ்ட் தி ஆன்டி பேப்பர் லீக் பில், ப்ரப்போசிங் டஃபர் பெனல்டிஸ் அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் டு கர்ப் எக்ஸாம் மேல் பிராக்டிசஸ். தி பில் சீக்ஸ் டு அமெண்ட் தி பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் 2024. The Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 incorporates several significant provisions, including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines of up to 10 crore rupees, and the seizure of the properties of convicted offenders. The legislation mandates that every state government and union territory administration

சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையின் நிகழ்ச்சிகளில் தொடர்வது புலரும் பொழுது. ஹனுமான் பாதாள விஜயம் படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடலோடு இனிதே புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

0: நேரம் 5:30. ஒலித்து கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து மகாகவி காளிதாஸ் படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.
1: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவன்